0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: மத்திய அலைவரிசை 236.4 மீட்டர், 1269 கிலோஹெர்ட்ஸில். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 சேஷ்த மாதம் 5ஆம் நாள், பராபவ வருடம் வைகாசி 12ஆம் நாள், 2026ஆம் ஆண்டு மே மாதம் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. நேரம் காலை 5:51, 10:00. மதியலை 236.4 மீட்டர், 1269 கிலோஹெர்ட்ஸில். மதுரை வானொலி நிலையத்தின் நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகிறது.

0: தவ வேடத்தில் மறைந்து கொண்டு தகாத செயல்களை செய்வது, வேடன் புதரில் மறைந்து கொண்டு பறவைகளை அவை போலவே ஒலி எழுப்பி ஏமாற்றி பிடிப்பதற்கு சமமானது. குறள் எண் 274, அதிகாரம் கூடா ஒழுக்கம்.
1: தவமறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ்த்தற்று.
0: தவ வேடத்தில் மறைந்து கொண்டு தகாத செயல்களை செய்வது, வேடன் புதரில் மறைந்து கொண்டு பறவைகளை அவை போலவே ஒலி எழுப்பி ஏமாற்றி பிடிப்பதற்கு சமமானது. குறள் எண் 274, அதிகாரம் கூடா ஒழுக்கம்.
2: மதியலை 236.4 மீட்டர், 1269 கிலோஹெர்ட்ஸில் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் இன்று வழங்க உள்ள நிகழ்ச்சிகள். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6 மணிக்கு செய்திச் சுருக்கம், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை, 6:35 ஒரு சொல் கேளிர், இன்று ஒரு செய்தி. இதில் அறிவிப்புகள். தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் நெல் சாகுபடி உத்திகள் குறித்து விருதுநகர் மாவட்டம் நீர்ப்பாசன சங்கத்தின் தலைவர் நெடுங்குளம் விவசாயி எம் ரவிச்சந்திரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கை இன்பம். சூழல் சிந்தனை எழுதி வழங்குவார் எஸ் கண்ணன் அவர்கள். இன்று காலை 7 மணிக்கு அறிவோம் 1000. தொடர்ந்து 7:10 மதுரை தென்றல், 7:15 தமிழ் செய்திகள் கேட்கலாம். 7:25 நலமாய் வாழ, குடல் சார்ந்த பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் தகவல் தருகிறார் சித்த மருத்துவர் டிசி ஸ்ரீதேவி அவர்கள். உடன் உரையாடுபவர் ஜி கீதா. பகுதி 6 இடம்பெற கேட்கலாம். 7:30 இன்று ஒரு தகவல், வழங்குபவர் தென்கச்கோ சுவாமிநாதன் அவர்கள். தொடர்ந்து 7:35 மதுரை தென்றல், இன்று காலை 8 மணிக்கு செய்தி சுருக்கம். 8:02 8:30 மதுரை தென்றல் கேட்கலாம். 8:15 ஆங்கிலத்தில் செய்தி தொகுப்பு. 8:45 நம் மதுரை வானொலியின் படைப்பாக வானொலிக்கு 90 எண்மனவானில் தொகுப்பு நிகழ்ச்சி. பங்கு பெறுபவர்கள் வானொலி நேயர்கள் முனைவர் எம் இளங்கோபன் மற்றும் ஆறுமுக பெருமாள். தொடர்ந்து 9 மணிக்கு அரங்கிசையில் தாடாப்பள்ளி லோகநாத சர்மா அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்கலாம். பி ராகவேந்திரா ராவ் அவர்களின் வயலின், ஹரிஹரன் சுந்தரராமன் அவர்களின் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்களின் கஞ்சிரா இசை கேட்கலாம். இன்று காலை 10 மணிக்கு செய்தி சுருக்கம். 10:02 எனக்கு பிடித்த பாடல் நேயர் விருப்ப நிகழ்ச்சி. தொடர்ந்து 11 மணிக்கு செய்தி சுருக்கம். 11:02 மதுரை தென்றல். நண்பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நேரமும், 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் சேர்த்தலை கே என் ரங்கநாத சர்மா அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மெல்லிசை. மீனவர்களுக்கான வானிலை எச்சரிக்கை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். தொடர்ந்து 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 எண்ணுயிர் தோழி. எழுத்தாளரும் மொழிபெயர்ப்பாளருமான முனைவர் ஜமுனா கிருஷ்ணன்

அவர்களுடைய நேர்முகம் பகுதி இரண்டு இடம்பெற கேட்கலாம். ஒன்று 1:45 மாநில செய்தி அறிக்கை, திருச்சிராப்பள்ளி அஞ்சல். 1:55 மெல்லிசை. தொடர்ந்து 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 2:15 மதுரை தென்றல் கேட்கலாம். 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சி, சென்னை அஞ்சல். 2:55 வானிலை அறிக்கை. 3:00 எமது பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். எமது மாலை ஒளிபரப்பு 5:27 இனிதே ஆரம்பமாகும். 4:00 குரலுடன் கேட்கலாம். 5:30 NCERT விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 நிகழ்ச்சியும் நேரமும். இன்று மாலை 6:50 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 ஒருபட பாடல்கள். படம் அலைகள் ஓய்வதில்லை என்ற படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 6:40 மதுரை தென்றல். 6:55 சேவை செய்திகள். 7:00 மதுரை தென்றல் கேட்டு மகிழலாம். 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி ராம்குமார் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள். தொடர்ந்து 7:25 பண்ணை செய்தி கேட்கலாம். இன்று 7:30 மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் தரமான விதை உற்பத்தி குறித்து தேனி மாவட்டம் வைகை அணை வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய டாக்டர் பி கீதாராணி அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். தொடர்ந்து 8:00 செய்தி அறிக்கை. 8:05 மதுரை தென்றல். இன்று 8:30 இதுவரை நான் இன்றைய இதுவரை நான் நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற குடிசை பகுதி மாற்று வாரிய நிர்வாக பொறியாளர் என் பாண்டியராஜன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கே வேலுமுருகன். 8:45 மதுரை தென்றல் இடம்பெறும். 9:00 ஆங்கிலத்தில் செய்தி தொகுப்பு. 9:15 மதுரை தென்றல் கேட்கலாம். 9:30 அறிவியல் நேரம். படபட பட்டாம்பூச்சி நேர்முகம். பங்கேற்கிறார் மதுரை அமெரிக்கன் கல்லூரியின் விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் அவர்கள். உடன் உரையாடுபவர் எஸ் கார்த்திகை தீபன். இன்று 12:10 நட்சத்திர கீதங்கள் பழைய பாடல்கள் அணிவகுப்பாக இடம்பெறும். 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 எமது ஒளிபரப்பு யாவும் இனிதே நிறைவு பெறும். மத்திய அலைவரிசை 236.4 மீட்டர், 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரை வானொலி நிலையம் இன்று வழங்க இருக்கும் நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகள் தொடர இருக்கிறது. காலை 6:00 செய்தி சுருக்கம் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. நாடு முழுவதும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுத்தேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. காங்கோ, உகாண்டா நாடுகளில் இபோலா வைரஸ் பரவலை அடுத்து அந்நாடுகளுக்கு விமான சேவைகளை இயக்கும் நிறுவனங்களுக்கான முன்னெச்சரிக்கை வழிகாட்டுதல்களை விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரகம் வெளியிட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் 12 வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த குற்றவாளிக்கு அளிக்கப்பட்டுள்ள தண்டனைக்கு தாம் வரவேற்பு தெரிவிப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மின்துறையில் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்தப் புள்ளிகள் வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்ட தனிநபருக்கோ நிறுவனத்திற்கோ வழங்கப்பட மாட்டாது என்றும் அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கனிம வளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வளர்ச்சிப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு தென்னரசு ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் நீட், JEE போன்ற நுழைவுத் தேர்வுக்கான மாநில அரசு நடத்தும் பயிற்சி வகுப்புகளில் சேருமாறு அத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. மணலியில் தனியாருக்கு சொந்தமான எண்ணெய் கிடங்கில் பரவிய தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்ட 2 தீயணைப்பு வீரர்கள் காயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இருநாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை

0: வருகிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: இது மதிய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ், மதுரை வானொலி நிலையம். தொடர்வது விளம்பர இடைவேளை.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
3: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
4: வணக்கம், நான் நிழல்கள் ரவி பேசுறேன்.
5: துள்ளி துள்ளி போகும் பெண்ணை சொல்லிக் கொண்டு போனால் என்ன, கண்ணி உந்தன் பேர் என்ன.
4: நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் என்னுடைய இனிய நல்வாழ்த்துக்கள். வளர்க பலமுடன் பூமி.

0: காலமெல்லாம் இதயம் தொட்ட இதயமெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 KHz. கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 KHz நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 KHz திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: மதிய அலைவரிசை 236.4 மீட்டர் 1269 KHz. இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இன்னும் சில நொடிகளில் தொடர இருக்கிறது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
3: The news read by Nina Arakel. External Affairs Minister Dr. S. Jaishankar will host the Quad Foreign Ministers meeting in New Delhi today. Foreign Minister of Australia Penny Wong, Foreign Minister of Japan Toshimitsu Motegi and U.S. Secretary of State Marco Rubio will participate in the meeting. The ministers will exchange views on advancing Quad cooperation across priority areas, review progress on ongoing Quad initiatives and reflect on recent developments in the Indo-Pacific region and other international issues of mutual concern. The foreign ministers of Australia and Japan arrived in Delhi yesterday. U.S. Secretary of State Marco Rubio had arrived for a 4-day visit to India on the 23rd of this month. More from our correspondent.
4: The foreign ministers' meeting this year comes at a time of global uncertainty and West Asia crisis. The Quad, comprising India, the U.S., Australia and Japan, has emerged as a key grouping largely focusing on peace, security and stability in the Indo-Pacific region. The Quad nations have come together with a commitment to work as a force for global good and to support an open, free and inclusive Indo-Pacific that is prosperous and resilient. Quad has adopted a positive and practical agenda focusing on contemporary issues and challenges such as health security, climate change, critical and emerging technologies and strengthening the maritime domain awareness of regional countries. Suparna Saikya, Akashwani News, Delhi.
3: President Draupadi Murmu will undertake a 3-day visit to Sikkim.

0: நேரம் காலை 6 மணி 10 நிமிடம்.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள்.
2: 4 வேதங்கள், 6 வேதாங்கங்கள், 4 உபாங்கம், ஆக மொத்தம் 14 வித்தைகள். அனிமா, மகிமா, லகுமா, கரிமா, பிராப்தி, வசித்துவம், பிரகாமியம், ஈசத்துவம் எனும் 8 வகை சித்திகள். இயமம், நியமம், ஆதனம், தாரணம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தியானம், அமைதி, சமாதி எனும் 8 வகை யோகங்களையும் கைவரப்பெற்று மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை இவை எல்லாவற்றையும் முற்றும் துறந்த முனிவர் அவர். அந்த சித்த மாமுனிவரை முடிசூடிய பெருவேந்தன் ஒருவன் அணிதேர் புறவி ஆட்பெரும் படையுடன் தன் அரண்மனைக்கு வரவேற்றான். நிறைமதி ஞானம் கொண்ட முனிவர் பெருமானே, என்னுடைய குறைமதி ஆன்மீகத்தின் ஐயங்களை போக்க வேண்டும் என மண்டியிட்டு வேண்டினான். அவர்களின் உரையாடல் இப்படி தொடர்ந்தது. இறைவன் எங்கே இருக்கிறான்? எல்லோராலும் எழுப்பப்படும் முதல் கேள்வி இது. வெள்ளப்பாகு கலந்த ஒரு கோப்பை ஆவின் பாலில் வெள்ளப்பாகு இருக்குமிடம் கீழ்ப்பகுதியிலா, மேல் பகுதியிலா, பக்கவாட்டிலா எனும் வினாவாக பதிலளித்தார் முனிவர். அடுத்த வினா, அந்த ஆண்டவன் நோக்கும் திசை எது என கேட்ட அரசனுக்கு, தீபச்சுடராக எரியும் திரி

0: அகல் விளக்கை காட்டி அதன் ஒளிக்கற்றைகள் படராத திசையை காட்டு என்றார் முனிவர். முனிவரின் பதில்களில் திருப்தி அடையாத அரசன் சற்று பொறுமை இழந்து, இப்போது உங்கள் இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என வினவினான். இதுவரை அரசன் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் வினாக்களையே பதிலாக அளித்து வந்த முனிவர், மன்னா, 5 நிமிடங்கள். நீ அமர்ந்துள்ள அரியணையில் அரசனாக நான் அமர அனுமதி தருக என்றார் முனிவர். அரியணையில் அமர்ந்த அடுத்த நொடியில் முனிவர், யாரெங்கே, அரசவையில் என் முன்னால் நிற்கும் இந்த நாட்டை இதுவரை ஆண்ட அரசன், அமைச்சன், தளபதி, மெய்க்காப்பாளர்கள் எல்லோரையும் கைது செய்க. உடனே அவர்கள் எல்லோரையும் சிறையில் தள்ளுக. இது அரச கட்டளை என காவலர்களுக்கு உத்தரவிட்டார் முனிவர். அரசவை அதிர்ந்து போனது. காவலர்கள் அவர்களை கைது செய்ய முன்வந்தபோது, நில்லுங்கள் எனச் சொல்லி அரியணையை விட்டு இறங்கி வந்த முனிவர் புன்முறுவல் பூத்தபடி இப்படி பேசலானார், மன்னா, உனது 3வது கேள்விக்கு பதில் இதுதான். முற்றும் திறந்த ஆண்டியான என்னை இந்த நாட்டின் அரசனாக்கி, இதுவரை மன்னனாக இருந்த உன்னை கைதியாக்கி சிறையில் தள்ளும் வேலையைத்தான் இப்போது இறைவன் செய்து கொண்டிருக்கிறான். மன்னா, மனித வாழ்க்கை என்பது நிலையானது அல்ல. இந்த பூமி சுழல்வதைப் போல வாழ்க்கையும் சுழன்று கொண்டுதான் இருக்கிறது. மேலே இருந்தவன் கீழே போவதும், பள்ளத்தில் கடந்தவன் மேட்டிற்கு கரை ஏறுவதும் மனித வாழ்க்கையின் மாற்றங்கள். இன்னொன்றையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் மன்னா, அர்த்தமற்ற கேள்விகளை எழுப்புவன் எல்லாம் ஞான குருமார்கள் அல்லர். அதற்கு பதில் அளிப்பவர்கள் எல்லாம் பள்ளிக்கூடத்து பிள்ளைகளும் அல்லர். ஆன்மீக ஞானத்தை உள் அனுபவமாக நீ உணர வேண்டும். உன்னுள்ளே இருக்கும் மெய்ப்பொருளை நீதான் கண்டு உணர வேண்டும் என கூறிவிட்டு, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்தது இல்லையே, என்னிலே இருந்த ஒன்றை யான் அறிந்து கொண்டபின் என்னிலே இருந்த ஒன்றை யாவர் காண வல்லரோ, என்னிலே இருந்திருந்து யான் உணர்ந்து கொண்டேனே என்பது சித்தர் சிவபாக்கியர் அளித்த விளக்கம். இப்போது உங்கள் எல்லோருக்கும் புரிந்திருக்குமே என்றார் முனிவர்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் பேராசிரியர் V.R. இளவழகன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
2: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். நேரம் காலை 6:15. இப்போது நாம் கேட்கலாம் பக்தி மாலை.

பக்தி மாலை நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். வளம் இந்த பாடல் புஷ்பவனம் குப்புசாமி பாடியது. நேரம் காலை 6:19. தொடர்வது கே வீரமணி மற்றும் ராதா பாடிய பாடல். இணைந்திருங்கள் நேர்களை. மதியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இந்த நிகழ்ச்சி பக்தி மாலை.

மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நாம் இணைந்திருக்கின்றோம். பக்தி மாலை, ஆகாஷ்வாணி, மதுரை வானொலி நிலையம். இனி தொடரும் பாடல் எஸ் சரளா மற்றும் குழுவினர் பாடியது. இது பக்தி மாலை.

ஏழை 1269 கிலோஹெர்ட்ஸில் இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். பக்தி மாலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். இனி ஹேமாஜான் பாடியது.

மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி. பக்தி மாலை நிகழ்ச்சியில் நிறைவாக டி எம் சவுந்தரராஜன் பாடியது.

0: நேர்கள் இதுவரை கேட்டது மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் பக்தி மாலை. மீண்டும் பக்தி மாலை நாளை காலை 6:15 கேட்கலாம். மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். பராபவரிடம் வைகாசி 12 செவ்வாய்க்கிழமை நேரம் காலை 6:35. அன்பார்ந்த உழவர்களை நேயர்களை, இன்று உங்களுக்காக ஒழிக்க இருப்பது ஒரு சொல் கீழிர் இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த சிவகங்கை மாவட்ட விவசாயிகளே, சிவகங்கை மாவட்டத்தில் தற்போது கோடை மழை பெய்து வருவதால் விவசாயிகள் இம்மழையினை பயன்படுத்தி கோடை உழவு செய்வதால் நன்மைகள் ஏற்படும். சிவகங்கை மாவட்டத்தில் ஆண்டுதோறும் சுமார் 1.1 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்கள் சாகுபடி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதில் பெரும்பாலான நிலப்பரப்பு பருவமழையை நம்பியே சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. அதனால் கோடை காலத்தில் பெய்யும் மழையினை பயன்படுத்தி நிலத்தில் கோடை உழவு செய்து பயன்பெறலாம். கோடை உழவானது பயிர் அறுவடையானவுடன் செய்ய வேண்டும். மேலும் ஒவ்வொரு மழைக்கு பின்னரும் செய்வது அவசியம். நிலச்சரிவில் குறுக்காகவும் மணற்பாங்கான நிலத்தில் மேலாகவும் உழவு செய்ய வேண்டும். 2 முதல் 3 வருடத்திற்கு ஒரு முறை சட்டி கலப்பை கொண்டு உழவு செய்ய வேண்டும். கோடை உழவு செய்வதால் ஏற்படும் நன்மைகள்: மண் மிருதுவாகி மழை நீரை ஈர்க்கும் திறன் அதிகமாகும். மண் அரிமானம் கட்டுப்படுத்தப்பட்டு மண்ணில் உள்ள சத்துக்கள் விரயமாவது தடுக்கப்படும். முதல் பயிரின் தூர்கள் மக்கி களைகள் கட்டுப்படுத்தப்படும். கோடை உழவில் ஆழமாக உழுது மேல்மண்ணை கீழ்மண்ணாகவும் கீழ்மண்

0: மேலாகவும் புரட்டி விடுவதால் மண்ணின் நாள்பட்ட இறுக்கம் தளர்த்தப்பட்டு மண் இலகுவாகும். இதனால் மண்ணில் காற்றோட்டம் அதிகரிக்கும், மண்ணின் நீர்பிடிப்பு தன்மை அதிகரிக்கும். கோடை உழவினால் பயிரை தாக்கக்கூடிய மண்ணில் வாழும் பல்வேறு நோய்கள் உருவாகுவதற்கு காரணமான பூசானங்கள் மற்றும் பூச்சிகளின் கூட்டுப்புழுக்கள் செலவின்றி அழிக்கப்படுகின்றன. இப்போது கூறிய பயிர் பாதுகாப்பு நடைமுறைகளான களை கட்டுப்பாடு, பூச்சி கட்டுப்பாடு மற்றும் நோய் கட்டுப்பாடு யாவும் செலவின்றி செயற்கை ரசாயனங்களின்றி கட்டுப்படுத்தப்படுவதால் ரசாயன பின் விளைவுகளான காற்று மாசுபடுவது, தண்ணீர் மாசுபடுவது, வேளாண் நிலங்கள் மாசுபடுவது மற்றும் பிற உயிரினங்கள் பாதிக்கப்படுவது பெருமளவில் குறையும். ஆகவே இப்போது மாவட்டத்தில் கோடை மழை பரவலாக பெய்து வருவதால் இப்போது கூறிய நடைமுறைகளை பின்பற்றி சிவகங்கை மாவட்ட விவசாயிகள் பயன்பெறலாம் என சிவகங்கை வேளாண்மை இணை இயக்குநர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளே, ராமநாதபுரம் மாவட்டத்தில் கமுதி மற்றும் கடலாடி வட்டாரங்களில் கடந்த வருடம் மக்காச்சோள படைப்புழு தாக்குதல் காணப்பட்டது. இந்த வருடமும் படைப்புழு தாக்குதல் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளதால் வருமுன் தடுக்கும் நடவடிக்கையாக ஏக்கருக்கு 100 கிலோ வேப்பம் புண்ணாக்கு இட்டு கோடை உழவு செய்து மக்காச்சோள படைப்புழுவின் தாக்குதலை கட்டுப்படுத்தலாம் என பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் அறிவிக்கின்றார். அன்பார்ந்த ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளே, கோடை வெயிலிலிருந்து பயிர்களை பாதுகாக்க கோடை மழையை பயன்படுத்தி கோடை உழவு செய்தும் வெப்பத்தை தாங்கும் ரகங்களை பயிர் செய்தும் பயிர் சுழற்சி செய்தும் நிலப்போர்வை அல்லது மூடாக்கு அமைத்தும் நிழல் வலைகள் அமைத்தும் கயோலின் 5% கரைசல் தெளித்தும் சொட்டு நீர் பாசனம், தெளிப்பு நீர் பாசனம் அமைத்தும் பிங்க் பிக்மெண்டட் மெத்திலோட்ராஃபிக் PPFM 500 மில்லி ஏக்கருக்கு தெளித்தும் கோடை வெயிலிலிருந்து பயிர்களை பாதுகாக்கலாம் என பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் தெரிவிக்கின்றார். அன்பார்ந்த ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகளே, பயிருக்கு இடப்படும் மணிச்சத்து முழுமையாக கிடைத்திட ஊட்டமீட்டிய தொழு உரமாக மாற்றி பயன்படுத்த வேண்டும். இதற்கு ஏக்கருக்கு பரிந்துரைக்கப்பட்ட சூப்பர் பாஸ்பேட் உரத்துடன் 300 கிலோ நன்கு மக்கிய தொழு உரத்துடன் போதுமான அளவு தண்ணீர் தெளித்து நன்கு கலந்து புட்டு பதத்தில் உரச்சாக்குகளில் காற்று புகாமல் இறுக கட்டி வைத்து 1 மாதம் கழித்து பயன்படுத்தி பயனடையலாம் என பரமக்குடி உழவர் பயிற்சி நிலைய வேளாண்மை துணை இயக்குநர் அறிவிக்கின்றார். தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்று ஒரு செய்தியில் நெல் சாகுபடி உத்திகள் குறித்து விருதுநகர் மாவட்டம் நீர்ப்பாசன சங்கத்தின் தலைவர் நெடுங்குளம் விவசாயி எம் ரவிச்சந்திரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: அங்கே வந்து நெல் விவசாயம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த நீர்ப்பாசன கமிட்டி இருக்குல்லங்க சார், இங்கே முற்றிலுமே மானமர்த்த பூமி தான்.
2: விருதுநகர் மாவட்டம் எல்லாம் வானமர்த்தி, அந்த மானமர்த்த பூமியில் நெல் விவசாயங்கிறது சாத்தியமாக இருக்கா?
1: எல்லா நேரமும் பண்ண முடியாது சார். தமிழ் மாதத்துக்கு வந்து இந்த புரட்டாசி மாதத்தில் இருந்ததே அது ஒரு மழை பெய்யும். அந்த மழையை வச்சு அந்த கம்மாயில் அந்த தண்ணியை தேக்கி வச்சுருப்போம். தேக்கி வச்சு அதை வச்சு நாற்று அல்லது விதப்பு இதை விதச்சி வைப்போம். ஒரு ஐப்பசி மாதம் அந்த மழை பெய்யும், அதை வச்சு அந்த களைகளை எடுத்துகிட்டு உரம் போட்டு அந்த தை மாதம் முடியக்குள்ளே இதை நாங்கள் அறுவடை பண்ணணும்.
2: அதாவது வந்து நெல்லுக்கு அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக வந்து தண்ணி தேவைப்படும். அந்த தண்ணி வந்து உங்கூர் கம்மாயிலேருந்து நீங்கள் வந்து
1: கம்மாயில் வந்து நாங்கள் நீர்ப்பாசன கமிட்டி மெம்பர் போட்டு அந்த தண்ணியை வரமுறைப்படுத்தி பாய்ச்சறதுக்கு வந்து நாங்கள் ஆள் போட்டு ஒரு மணிக்கு 2 ஆளை போட்டு அவங்க யாருக்கும் பாகு விடலாமா, நிறையாவும் பாய்ச்சாமல் கம்மியாகவும் பாய்ச்ச மாட்டாங்க, ஒரே சீராக பாய்ச்சி அதை தண்ணியை கம்மாயில் கொஞ்சம் வச்சுக்கிட்டு தான் பாய்ச்சுவாங்க.
2: சரிங்க, இப்போ நீங்கள் சொல்கிற அந்த முடுக்கங்குளம் பக்கத்தில் வந்து எத்தனை ஏக்கரா வந்து நெல் போட்டிருக்கிறாங்க, எத்தனை விவசாயிகள் வந்து இந்த நெல் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க?
1: முடுக்கங்குளம் ரவுண்டு பார்த்தா எப்படி ஒரு ஏக்கர் கணக்கில் பார்த்தா 5000 ஏக்கர் கூட வரும்.
2: 5000 ஏக்கர் நெல் விவசாயம் பண்ணுறாங்களா?
1: நெல் விவசாயம் பண்ணுறாங்க.
2: இப்போ சமீபத்தில் கூட ஒரு விவசாயி சொல்லியிருந்தாரு, முடுக்கங்குளம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கும்பகோணம் அப்படின்னு சொல்கிறாங்க.
1: ஆமாம்
2: அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு வந்து
1: அது மனமர்த்த பூமியிலேயே அது ஒரு சின்ன கும்பகோணம், ஆனால் தண்ணி ஆத்தித்தனு கிடையாது, மனமர்த்த பூமியிலே வருஷம் வருஷம் விளைஞ்சிரும்.
2: அந்த எல்லாத்துக்கும் வந்து நீர் ஆதாரம் வந்து அந்த சொல்கிறீங்க கம்மாய் தான்.
1: ஆமாம் கம்மா தான், ஆனால் ஒவ்வொரு கம்மாய் இருக்குது, தனித்தனியாக தனித்தனியாக கம்மா இருக்குது. ஒவ்வொரு வில்லேஜுக்கும் ஒவ்வொரு கம்மாய்கள் இருக்குது. ஒரு 100 ஏக்கருக்கு ஒரு கம்மாய் இருக்கும். மழை பெய்யுறது அந்த கம்மாயில் வச்சு அந்த 100 ஏக்கரை வந்து பாய்ச்சுவாங்க. அடுத்து ஒரு கம்மாயில் 100 ஏக்கருக்கும் அதை வச்சு அந்தந்த கம்மாய்க்கு அவங்கவுங்க ஆள் போட்டு அந்த நீர் பாய்ச்சுவாங்க.
2: அந்த நீர்ப்பாசன கமிட்டி நீங்கள் சொன்னீங்க, அதில் ஒரு பொறுப்பில் இருக்கிறீங்க சொல்கிறீங்க. இந்த நீர்ப்பாசன கமிட்டி அப்படிங்கிறது வந்து என்ன, அதோட செயல்பாடுகள் என்ன, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
1: அது வந்து 100 வீடு ஒரு கம்மாய்க்கு ஒரு கிராமம் 100 குடிகள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன்.
2: சரிங்க,
1: அது கம்மா பெரிய

0: அம்மா பெருகினோடனே ஒரு கூட்டம் போடுவோம், நைட்டுக்கு கூட்டம் போட்டு இந்த மாதிரி நீர்ப்பாய்ச்சல் போடணும்னு சொல்லுவோம். எல்லாருமே வீட்டுக்கு ஒரு ஆள் வந்துருவாங்க. வந்து அவங்க எல்லாரும் யார் தண்ணி வாய்ச்சல்னு கேட்பாங்க. கேட்டோடனே இந்த மாதிரி இன்னும் நாலு பாய்ச்சல்வாங்க. ஒரு ஆறு மடை இருக்கும், ஆறு பேத்துக்கு ரெண்டு ரெண்டு பேரை போட்டுருவாங்க. போட்டு அவங்க வந்து அந்த வரமுறைப்படுத்தி தண்ணியை பாய்ச்சறது அவங்க பொறுப்பு. ஒரு நாலு மாசத்தி அவங்க பாய்ச்சுவாங்க. தண்ணி இல்லைன்னா அவ்வளோதான், ஆனால் இருக்க தண்ணியை வந்து இந்த யாருக்கு எந்த பாகுபாடு இல்லாமல் பாய்ச்சி அந்த வேலையை பாய்ச்சி விட்டுருவாங்க.
1: அதாவது நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இந்த நீர்ப்பாசன கமிட்டியோட மொத்த ஒரு முக்கியமான பணி அப்படின்னு சொன்னாலே அந்த நீரை வந்து சமமாக பங்கெடுத்து கொடுக்கணும்.
0: ஆமாம், யாருக்கும் இந்த இது பாதிப்பு வரக்கூடாதுல்ல, அதுக்காக அந்த ஒரு ஆறு பேரை கமிட்டியை எடுத்து கிராமம் வந்து போடுவாங்க.
1: சமமாக பங்கிடணும் அப்படின்னா ஒரு விவசாயிக்கு வந்து அந்த கம்மாயி பக்கத்திலே வந்து கொஞ்சம் நல்லா இருக்கலாம், ஒரு சில விவசாயிக்கு கம்மாய்க்கு தள்ளி விவசாயம், அவங்களுக்கு வந்து ஒதுக்கீடு பண்ணுறது எந்த மாதிரியான வழிமுறைகள் வந்து நீங்கள் பின்பற்றுவீங்க?
0: அது எந்த மாதிரி பண்ணுறதுனா, நாங்கள் இங்கேருந்து இந்த முன்னாடியே இருக்கும் சார் வயக்காடு, அவங்க வந்து ஒரு மேட்டு சரியாக வரும் கரையோரத்தில் வர்றது, அவங்களுக்கு கம்மா மடையை திறந்த உடனே முதலே சொல்லிடுவோம், இந்த மாதிரி மடை திறந்த உடனே மேட்டு ஏரியாவை முதல்ல பாய்ச்சுங்க, பாய்ச்சிட்டு அப்படியே கீழே கொண்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுவோம். அதே மாதிரி தான் அவங்களும் பாய்ச்சுவாங்க. அதே பாய்ச்சிட்டு முடிஞ்சிருச்சுன்னா மடையை அடைச்சி போட்டுருவோம். திருப்பி ஒரு ஒரு வாரம் கழிச்சு திருப்பி மடையை திறந்து அப்படியே அதே இது மாதிரியே பாய்ச்சும்.
1: அதாவது வந்து மேட்டு பாய்ச்சலுக்கு வந்து முதல்ல நீங்க பாய்ச்சி கொடுத்துருவீங்க, அதனால வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க முதலே வந்து தண்ணி வந்துடும், அதுக்கடுத்து வந்து மற்றவங்களுக்கு நீங்க பகிர்ந்து கொடுப்பீங்க. சரிங்க, அதாவது வந்து இந்த நீர்ப்பாசன கமிட்டி மூலியமா நீரை வந்து ஒரு குறிப்பிட்ட நாள்ல ஒரு குறிப்பிட்ட விவசாயிக்கு நீங்க கொடுக்குறீங்க. இந்த தண்ணியை திறந்து விடுறது, அப்புறம் வந்து அங்கே தண்ணி கட்டுறது, இதெல்லாம் வந்து பொறுப்பு யாரோடது? அந்த விவசாயியோட பொறுப்பா இல்லை கமிட்டியோட பொறுப்பா?
0: இல்லை, அந்த நீர் கமிட்டி நாங்கள் சொல்லி அவங்கள தேர்ந்தெடுத்து போட்டுருவோம்.
1: அந்த கமிட்டியில் வந்து கமிட்டியில் மெம்பர் இருப்பாங்களா? அதை பற்றி
0: அந்த மெம்பர் ஆறு பேர் இருக்காங்கல்ல,
1: ஒரு கமிட்டிக்கு ஆறு மெம்பர்.
0: இல்லை இல்லை, கம்மாய்க்கு ஆறு பேர், நாங்கள் கமிட்டி மெம்பர், நாங்கள் எல்லாமே கிராமத்தில் எல்லாமே கமிட்டி மெம்பர். ஆனால் அவங்கள தேர்ந்தெடுக்கிறது ஒரு ஆறு பேர் தேர்ந்தெடுத்து,
1: ஒரு கம்மாய்க்கு ஆறு பேர் தேர்ந்தெடுக்க.
0: ஆமாம், ஒரு மடைக்கு ரெண்டு பேர்.
2: இதுவரை நெல் சாகுபடி உத்திகள் குறித்து விருதுநகர் மாவட்டம் நீர்ப்பாசன சங்கத்தின் தலைவர் நெடுங்குளம் விவசாயி எம் ரவிச்சந்திரன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய இன்று ஒரு செய்தி.
3: நேயர்களின் நினைவிற்கு இன்று இரவு 7:25 பண்ணை செய்தி கேட்கலாம். தொடர்ந்து 7:30 மண்ணும் மணியும். இன்றைய மண்ணும் மணியும் நிகழ்ச்சியில் தரமான விதை உற்பத்தி குறித்து தேனி மாவட்டம் வைகை அணை வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய டாக்டர் பி கீதாராணி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். இன்று இரவு 7:30. ஆகாஷ்வாணி மதுரை மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். இன்னும் சில நொடிகள் தொடர இருக்கிறது. மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சு செய்ய கேட்கலாம்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. நாடு முழுவதும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மின்துறையில் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளின் பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கனிமவளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் திரு பென்னி வாங், ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் திரு தோஷிமிட்சு மொட்டேகி, அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ ஆகியோர் பங்கேற்கின்றனர். குவாட் நாடுகளின் முன்முயற்சிகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம், இந்தோ பசிபிக் பிராந்திய விவகாரம் மற்றும் இதர பரஸ்பர நலன் சார்ந்த சர்வதேச விவகாரங்கள் குறித்து அமைச்சர்கள் இக்கூட்டத்தில் விவாதிக்க உள்ளனர். தடையற்ற மற்றும் வெளிப்படையான இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கான குவாட் நாடுகளின் தொலைநோக்கு பார்வைக்கேற்ப கடந்த ஆண்டு வாஷிங்டனில் நடைபெற்ற உரையாடல்களின் அடிப்படையில் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் விவாதிக்க உள்ளனர். நாடு முழுவதும் அடுத்த மாதம் 21 நீட் மறுதேர்வை பாதுகாப்பாகவும் வெற்றிகரமாகவும் நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் மாநில முதலமைச்சர்கள் துணைநிலை ஆளுநர்கள் ஆகியோருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் நீட் மறுதேர்வை நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பை அளிக்குமாறு கூறியுள்ளார். கடும் வெப்பத்தை கருத்தில் கொண்டு தேர்வு மையங்களில் மாணவர்களுக்கு தேவையான தண்ணீர்,

0: தடையற்ற மின்சாரம் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளையும் உறுதி செய்யுமாறு அவர் அதில் கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்வு நாளன்று கூடுதல் போக்குவரத்து வசதிகளை ஏற்பாடு செய்யுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நீட் மறுத்தேர்வை சுமூகமாகவும் வெளிப்படைத் தன்மையுடனும் நடத்துவதை உறுதி செய்ய அனைத்து மாநிலங்களும் முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று தாம் நம்புவதாக திரு தர்மேந்திர பிரதான் அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். பத்ம விருதுகள் பெற்றவர்களுக்கு தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழகத்தில் வானொலி ஒலிபரப்புத்துறையில் சிறப்பான பணியாற்றி மக்களுடன் நெருக்கமாக இணைந்து செயல்பட்ட விஞ்ஞானி டாக்டர் ஆர் ஸ்ரீதருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது பெருமைக்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார். பத்மஸ்ரீ விருது பெற்றுள்ள ஓய்வு பெற்ற IPS அதிகாரி திரு விஜயகுமார், தமிழ் பண் இசைக்கலைஞர் திரு என் சுவாமிநாதன் ஆகியோருக்கும் டாக்டர் எல் முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் 12 வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த குற்றவாளிக்கு அளிக்கப்பட்டுள்ள தண்டனைக்கு தாம் வரவேற்பு தெரிவிப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், இவ்வழக்கு துரிதமாக விசாரிக்கப்பட்டு தர்மமுனீஸ்வரன் என்ற குற்றவாளிக்கு இரட்டை தூக்கு தண்டனை வழங்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இக்கொடூர சம்பவம் நடைபெற்ற 3 மாதங்களுக்குள் மிக துரிதமாக நீதி வழங்கப்பட்டுள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்யும் அரசின் நடவடிக்கைகளுக்கு உற்ற துணையாக வழங்கப்பட்டுள்ள இத்தீர்ப்பு வரவேற்கத்தக்கது என்று முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மின்துறையில் தனிநபர்கள் அல்லது குறிப்பிட்ட நிறுவனத்திற்கு சாதகமாக ஒப்பந்த புள்ளி வழங்கும் முறை இனிமேல் தொடராது என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மின்வாரியத்துடன் தொடர்புடைய ஒப்பந்ததாரர்கள், மின் உபகரண விநியோகஸ்தர்கள், கொள்முதல் செய்வோர் உள்ளிட்டோருடன் நேற்று அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அனைத்து ஒப்பந்ததாரர்களுக்கும் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்று அவர் கூறினார். கடந்த காலங்களில் முறைகேடாக வழங்கப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் மறு ஆய்வு செய்யப்பட்டு புதிய வெளிப்படையான நடைமுறைகள் அறிமுகப்படுத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இடைத்தரகர்களுக்கு அனுமதி கிடையாது என்றும் முறைகேடுகள் தடுக்கப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். அடுத்த ஓராண்டுக்குள் மின்துறையில் முழுமையான சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்று அமைச்சர் தெரிவித்ததாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1 தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க மாநில கனிமவளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக தென்காசி மாவட்டத்தில் நேற்று அவர் ஆய்வு மேற்கொண்டார். அம்மாவட்டத்தில் உள்ள 54 கல்குவாரிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் தலைமையில் 3 குழுக்கள் ஆய்வு செய்ததில் 18 கல்குவாரிகள் விதிகளை மீறி செயல்படுவதாக தெரியவந்தது. இக்குழு அளித்த அறிக்கையின் அடிப்படையில் அமைச்சர் இந்நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதற்கிடையே கன்னியாகுமரி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 2 கல்குவாரிகளை தற்காலிகமாக நிறுத்தவும் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, தேனி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் மற்ற பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அம்மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 செல்சியஸ் வரை அதிகரித்து காணப்படும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இரு நாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. காங்கோ, உகாண்டா நாடுகளில் எபோலா வைரஸ் பரவலை அடுத்து அந்நாடுகளுக்கு விமான சேவைகளை இயக்கும் நிறுவனங்களுக்கான முன்னெச்சரிக்கை வழிகாட்டுதல்களை விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரகம் வெளியிட்டுள்ளது. செனகல் நாட்டின் புதிய பிரதமராக பொருளாதார நிபுணர் திரு அகமதவ் அல் அமினவ் லோவோவை அந்நாட்டு அதிபர் நியமித்துள்ளாா்.

0: ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் பகுதியில் ரோப் காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கி தவித்த 300 மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் நீட், JEE போன்ற நுழைவுத் தேர்வுக்கான மாநில அரசு நடத்தும் பயிற்சி வகுப்புகளில் சேருமாறு அத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வளர்ச்சிப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு தென்னரசு ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் நேற்று முன்தினம் பெய்த கனமழை காரணமாக சுவர் இடிந்து விழுந்த ஒருவரின் குடும்பத்தாருக்கு அமைச்சர் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அரசு சார்பில் நிவாரண உதவி வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்பட்ட 380 கோரிக்கை மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொண்டு தீர்வு காணுமாறு ஆட்சியர் திரு பிரதாப் அலுவலர்களுக்கு உத்தரவிட்டுள்ளார். மணலியில் தனியாருக்கு சொந்தமான எண்ணெய் கிடங்கில் பரவிய தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்ட 2 தீயணைப்பு வீரர்கள் காயமடைந்து சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் விழுதாவூரில் இளைஞர் ஒருவரை கொலை செய்த 3 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. கோவாவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் அவேகா சிங் 4 கோல்களும், பிரியங்கா, கரிஷ்மா ஆகியோர் தலா 2 கோல்களும் அடித்தனர். பியாரி சாக்ஷா, கிரேஸ், சங்கீதா ஆகியோர் தலா 1 கோலும் அடித்தனர். இந்தியா தமது அடுத்த ஆட்டத்தில் வரும் 31 தேதி பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 4-6, 7-5, 6-3 என்ற செட் கணக்கில் போர்ச்சுகலின் ஃபெரேரியா சில்வாவை வென்றார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. நாடு முழுவதும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுத்தேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. மின்துறையில் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளின் பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கனிம வளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், ஆர் நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் இப்பொழுது 6:55. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியாலய 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz ஆகிய அலைவரிசைகளில் இனி கேட்கலாம்.

0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். இது ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். தொடர்வது
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை. எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள்.
2: நீடித்த நிலையான வளர்ச்சி, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னு சொல்லுவோம். பொருளாதார வளர்ச்சிக்கு இடையில சூழலியலுடைய முக்கியத்துவத்தையும் அறிஞ்சு செயல்படுறதுதான் நீடித்த நிலையான வளர்ச்சியே தரும். நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா, நம்ம தாத்தா பாட்டி காலத்துல இயற்கைய அவங்க அனுபவிச்ச அளவுக்கு நம்ம பெற்றோர்கள் அனுபவிச்ச அளவிற்கு நம்ம பெற்றோர்கள் இயற்கையை அனுபவிச்ச விஷயங்களை நாம அனுபவிக்கிறோமா அப்படின்னா சந்தேகம்தான். இன்னும் ஒருபடி மேல சொன்னா, நாம அனுபவிச்ச விஷயங்களை இயற்கையில நம்ம அடுத்த தலைமுறை அனுபவிக்குமா அப்படின்னா அது கேள்விக்குறியான ஒரு விஷயம்தான். அந்த அளவுக்கு இயற்கை வளத்தை அளவு மீறி பயன்படுத்துற நிலையில நாம இப்ப இருக்கிறோம். நம்ம பெற்றோர்கள் சுவாசித்த தூய்மையான காற்றை நாம சுவாசிக்க முடியல. நம்முடைய முந்தைய தலைமுறை எவ்வித பயமும் இன்றி பொதுவில் கிடைக்கும் நீரை பயன்படுத்தியது மாதிரி நம்மால பயன்படுத்த முடியறதில்ல. தூய்மையான நீர் இலவசமா இயற்கையில நகர்ப்புறங்கள்ல கிடைக்கும் அப்படிங்கிறது அரிதினும் அரிதான ஒரு விஷயமாவே ஆயிடுச்சு. இப்படி அடுத்த தலைமுறைக்கு இயற்கையில சில விஷயங்கள் கிடைக்கவே செய்யாம அது மூலமா நாம காணும் பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம்தான். நம்முடைய வளர்ச்சி என்பது நம்ம அடுத்த தலைமுறையின் இயற்கை வள தேவையை பாதிப்படைய செய்யற வகையில இருக்கிறது தான் இந்த நீடித்த நிலையான வளர்ச்சியை பாதிக்கிற விஷயமாகும். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது நீடித்த நிலையான வளர்ச்சிங்கிறது நம்முடைய

0: தலைமுறைக்கு நாம இந்த இயற்கையில என்ன இன்பத்தை அனுபவிச்சோமோ அதே விஷயங்கள் அவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான். இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் பத்தி 1992 ரியோ எர்த் உச்சி மாநாட்டில் வலியுறுத்தப்பட்டது. நம் அடுத்த தலைமுறையை பாதிக்கும் வகையில் இயற்கை வளங்களை அழித்து நாம் வளர்ச்சி அடைந்தால் அது வீணான வளர்ச்சியே அப்படிங்கிறத இந்த உச்சி மாநாடு வலியுறுத்தியது. 1994 இந்திய அரசாங்கமும் இந்த ரியோ எர்த் உச்சி மாநாட்டு விதிமுறைகளை ஏற்று கையெழுத்திட்டது. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் என்பது அரசு மட்டும் செயல்படுத்தி சரி செய்ய வேண்டிய காரியம்னு சொன்னா கண்டிப்பா இல்லை. மக்களாகிய நமக்கும் அதுல பெரும் கடமை இருக்குது. வளங்களை குறிப்பா நீரை, மின்சாரத்தை, உணவை, வீட்டிற்கு தேவையான பொருட்கள் என அனைத்தையும் நாம் தேவையறிந்து நுகர்ந்து பழக வேண்டும். இயற்கை நம் தேவைக்கு ஏராளமான வளத்தை கொண்டுள்ளது. ஆனால் நம் பேராசை கல்ல என்று காந்திஜி சொன்னது போல நாம் உணர்ந்து வாழ வேண்டும். நாம் பயன்படுத்துகிற அத்தியாவசிய பொருட்களான பற்பசை, தூரிகை, சோப்பு, சோப்பு டப்பா, செருப்பு, ஆடைகள், கைக்கடிகாரம், கண்ணாடி, இருசக்கர வாகனம் என அனைத்துமே ஒரே ஆலைகளில் இருந்து வருபவை அல்ல. அதன் மூலப்பொருட்களின் தயாரிப்பு பல்வேறு தளங்களில் நடைபெறுகிறது. நீடித்த நிலையான வளர்ச்சியை அடைய நம் அடுத்த தலைமுறைக்கு இயற்கை வளம் குறையாத அளவிற்கு, அவர்கள் அந்த வளத்திற்காக போரிடாத அளவிற்கு ஒரு சூழ்நிலையை கொடுத்திட சூழலியல் அறிந்து, தேவைகள் அறிந்து செயல்படுவோம். சூழலியல் அறிவோம், பொறுப்புணர்வுடன் செயல்படுவோம், இயற்கை வளம் காப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை. எழுதி வழங்கியவர் எஸ் கண்ணன் அவர்கள்.

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1669 கிலோஹெர்ட்ஸ். நேரம் காலை 7 மணி.

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1629 கிலோஹெர்ட்ஸ். நேரம் காலை 7:11.
1: என்னப்பா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க?
2: ஆமாப்பா. ஏன்பா தாடி ஷேவ் பண்ண எவ்வளவு ஆகும்?
1: அதேதான்ப்பா 60 ரூபா.
2: அட, இப்ப என்கிட்ட வெறும் 30 ரூபா தான் கேஷ் இருக்கு.
1: பாரு, ரெண்டு வழி இருக்கு. முதல்ல பாதி தாடி பண்ணிக்கிறியா?
2: அடுத்த வழி,
1: அட டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணு யூபிஐ மூலமா.
2: நல்ல வேலை, யூபிஐ என்ன காப்பாத்திருச்சு.
1: அப்படின்னா ஒரு வேலை பண்ணு, ஃபேஷியலும் பண்ணிக்கோ, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடு.
3: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
4: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு உறவு குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு முட்டேகியுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். எபோலா வைரஸ் பரவலை அடுத்து காங்கோ உகாண்டா நாடுகளுக்கான விமான சேவைகளை இயக்குவதற்கு புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் கோண்டாலா பகுதியில் ரோப் காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கி தவித்த 300+ மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இருநாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. இனி விரிவான செய்திகள். வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு முட்டேகியுடன் புதுதில்லியில் நேற்று பேச்சு நடத்தினார். இரு நாடுகளும் சிறப்பான உலகளாவிய கூட்டாண்மையை கொண்டுள்ளதாக திரு ஜெய்சங்கர் தெரிவித்தார். இருதரப்பு உறவுகள் பெரும் தாக்கத்தை கொண்டுள்ளதை இது உணர்த்துவதாக திரு ஜெய்சங்கர் கூறினார். காங்கோ உகாண்டா நாடுகளில் எபோலா வைரஸ் பரவலை அடுத்து அந்நாடுகளுக்கு விமான சேவைகளை இயக்கும் நிறுவனங்களுக்கான முன்னெச்சரிக்கை வழிகாட்டுதல்களை விமான போக்குவரத்து தலைமை இயக்குநரகம் வெளியிட்டுள்ளது. உகாண்டா மற்றும் காங்கோ நாடுகளுக்கு விமானங்களை இயக்கும் நிறுவனங்கள் பயணிகள் குறித்த முழு விவரங்களை சேகரிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. பயணிகளில் எவருக்கேனும் காய்ச்சல், தலைவலி, தொண்டைவலி உள்ளிட்ட அறிகுறிகள் இருந்தால் அவர்கள் விமான சிப்பந்திகளிடம் தெரிவிக்க வேண்டும் என்றும் இது தொடர்பாக பயணிகளுக்கு உரிய அறிவுறுத்தல்களை அளிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்நாடுகளிலிருந்து இந்தியா வந்தடைந்த 21 நாட்களுக்குள் நோய் அறிகுறிகள் தெரிய வந்தால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற வேண்டும் என்றும் மேலும் விமான நிலைய சுகாதார பிரிவுக்கும் இதுகுறித்து தெரிவிக்க வேண்டும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் அடுத்த மாதம்

0: 21ஆம் தேதி நீட் மறுத்தேர்வை பாதுகாப்பாகவும் வெற்றிகரமாகவும் நடத்துவதற்கு தேவையான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் மாநில முதலமைச்சர்கள் துணைநிலை ஆளுநர்கள் ஆகியோருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் நீட் மறுத்தேர்வை நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பை அளிக்குமாறு கூறியுள்ளார். கடும் வெப்பத்தை கருத்தில் கொண்டு தேர்வு மையங்களில் மாணவர்களுக்கு தேவையான தண்ணீர், தடையற்ற மின்சாரம் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளையும் உறுதி செய்யுமாறு அவர் அதில் கேட்டுக் கொண்டுள்ளார். தேர்வு நாளன்று கூடுதல் போக்குவரத்து வசதிகளை ஏற்பாடு செய்யுமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நீட் மறுத்தேர்வை சுமூகமாகவும் வெளிப்படைத்தன்மையுடனும் நடத்துவதை உறுதி செய்ய அனைத்து மாநிலங்களும் முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று தாம் நம்புவதாக திரு தர்மேந்திர பிரதான் அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பிரபல சுற்றுலா தலமான குல்மர்க் கோண்டாலா பகுதியில் ரோப்காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கி தவித்த 300க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ரோப்கார் வழித்தடத்தில் ஏற்பட்ட கோளாறால் சுமார் 500 அடி உயரத்தில் 65 கேபின்களில் 7 மணி நேரம் சிக்கி தவித்து வந்த நிலையில் அவர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். இந்த மீட்புப் பணியில் தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படை, ஜம்மு காஷ்மீர் காவல்துறை மற்றும் உள்ளூர் நிர்வாகம் இணைந்து மேற்கொண்ட பயணிகள் அனைவரையும் எவ்வித காயமுமின்றி பாதுகாப்பாக மீட்டனர். இச்சம்பவம் குறித்து உரிய விசாரணை நடத்தப்படும் என்றும் குறைபாடுகள் கண்டறியப்பட்டால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா அறிவித்துள்ளார். மீட்புப் பணியில் ஈடுபட்ட அனைவருக்கும் அவர் பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுலா பணிக்குழு கூட்டம் காணொலி காட்சி வாயிலாக நேற்று நடைபெற்றது. சுற்றுலாத்துறை இணைச் செயலாளர் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையே சுற்றுலாவை மேம்படுத்துவதற்கான வழிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. செயற்கை நுண்ணறிவு மற்றும் சுற்றுலா, சுற்றுலாத்துறையில் திறன் மேம்பாடு, தடையற்ற போக்குவரத்து ஆகியவை குறித்து இதில் விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பத்ம விருது பெற்றவர்கள் அனைவருக்கும் அவர்களது வாழ்க்கை பயணம் ஊக்கமளிக்கும் வகையில் அமைந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பத்ம விருதுகளின் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் விருது பெற்றவர்களின் சில மகத்துவமான முயற்சிகள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாகவும் அதை அனைவரும் காணுமாறும் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுபோன்ற சிறப்புமிக்க தனிநபர்களிடம் நாட்டின் வலிமை அடங்கியுள்ளதாக பிரதமர் தமது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்கும் கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெறுகிறது. வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெறவுள்ள இக்கூட்டத்தில் ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் திரு பென்னி வாங், ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் திரு தோஷிமிட்சு மொட்டேகி, அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ ஆகியோர் பங்கேற்கின்றனர். குவாட் நாடுகளின் முன்முயற்சிகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம், இந்தோ பசிபிக் பிராந்திய விவகாரம் மற்றும் இதர பரஸ்பர நலன் சார்ந்த சர்வதேச விவகாரங்கள் குறித்து அமைச்சர்கள் இக்கூட்டத்தில் விவாதிக்க உள்ளனர். தடையற்ற மற்றும் வெளிப்படையான இந்தோ பசிபிக் பிராந்தியத்திற்கான குவாட் நாடுகளின் தொலைநோக்கு பார்வைக்கேற்ப கடந்த ஆண்டு வாஷிங்டனில் நடைபெற்ற உரையாடல்களின் அடிப்படையில் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் விவாதிக்கின்றனர். தில்லியில் கடும் வெப்பம் நிலவி வருவதையடுத்து அனைத்து பகுதிகளிலும் நடமாடும் வெப்ப தணிப்பு நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருகிறது. இந்த கடும் வெப்பத்தால் எவரும் பாதிக்கப்படக்கூடாது என்ற நோக்கில் நடமாடும் வாகனங்கள் மூலம் தண்ணீர் தெளிக்கப்படுவதாக முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். இந்த வாகனங்கள் மூலம் 2 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் பயனடைந்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். சுமார் 114,000 லிட்டர் குளிர்ந்த குடிநீரும் 100,000 ORS கரைசல் பாக்கெட்டுகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பல்வேறு பகுதிகளில் 14 குளிரூட்டும் மையங்களையும் தில்லி அரசு ஏற்படுத்தியுள்ளது. இதன் மூலம் பொதுமக்களும் தொழிலாளர்களும் ரிக்ஷா ஓட்டுநர்களும் பயனடைவார்கள் என்று திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். ஈரான் நாட்டில் இணைய சேவையை மீண்டும் அளிப்பதற்கு அந்நாட்டு அதிபர் திரு மசூத் பெஷஷ்கியான் உத்தரவிட்டுள்ளார். கடந்த 87 நாட்கள் அந்நாட்டில் இணைய சேவை முடக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது மீண்டும் அந்த சேவையை வழங்குமாறு அவர் கூறியுள்ளார்.

0: பக்ரீத் பண்டிகையொட்டி ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் சீர்திருத்தம் மற்றும் மறுவாழ்வு மையங்களில் அடைக்கப்பட்டுள்ள 956 பேரை விடுவிக்க அந்நாட்டு அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹியான் உத்தரவிட்டுள்ளார். அவர்கள் செலுத்த வேண்டிய அபராத தொகையை அரசே ஏற்றுக்கொள்ளும் என்றும் அவர் கூறியுள்ளார். மனம் திருந்திய குற்றவாளிகள் சமூகத்தில் மீண்டும் இணைந்து வாழ்வதற்கான வாய்ப்பு அளிக்கும் வகையில் அவர்களுக்கு இந்த வாய்ப்பு அளிக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். இதேபோல் ரஸ் அல் கைமாவில் 443 சிறை கைதிகளும், அஜ்மானில் 230 சிறை கைதிகளும், ஷார்ஜாவில் 227 சிறை கைதிகளும் விடுவிக்கப்பட்டுள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இரு நாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. ஈரான் தரப்பில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி தலைமையிலான குழு இதில் பங்கேற்கிறது. ஹோர்முஸ் நீரிணை விவகாரம், ஈரானின் யுரேனியம் செறிவூட்டல் நடவடிக்கை உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து பேச்சுக்கள் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே ஈரானுடனான எந்தவொரு ஒப்பந்தமும் அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும் என்றும், இல்லையெனில் அந்நாட்டுடன் எந்த ஒப்பந்தமும் மேற்கொள்ளப்படாது என்றும் அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. கோவாவில் நடைபெற்ற இப்போட்டியில் இந்தியாவின் அபேகா சிங் 4 கோல்களும், பிரியங்கா கரிஷ்மா ஆகியோர் தலா 2 கோல்களும் அடித்தனர். பியாரி சாக்ஷா, கிரேஸ் சங்கீதா ஆகியோர் தலா 1 கோல் அடித்தனர். இந்தியா தமது அடுத்த ஆட்டத்தில் வரும் 31 தேதி பங்களாதேஷை எதிர்கொள்கிறது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்ஷாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 4-6, 7-5, 6-3 என செட் கணக்கில் போர்ச்சுகலின் ஃபெரேடியா செல்வாவை வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு உறவு குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு மொட்டேகியுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். எபோலா வைரஸ் பரவலையடுத்து காங்கோ உகாண்டா நாடுகளுக்கான விமான சேவைகளை இயக்குவதற்கு புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குல்மர் கோண்டாலா பகுதியில் ரோப்காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கித் தவித்த 300+ மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இரு நாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: நேரம் காலை 7:25.
2: நலமாய் வாழ குடல் சார்ந்த பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் தகவல் தருகின்றார் சித்த மருத்துவர் TC ஸ்ரீதேவி அவர்கள். இப்போ உணவு செரிமானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்ற அளவுக்கு தக்கன வேலை இருந்தாதான் அந்த சக்தி வெளியேறி அது நமக்கு ஒரு பலனை கொடுக்கும். எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நம்ம உட்காந்தே இருக்கும்போது அது என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும்?
3: யார் எப்படி சாப்பிடணுங்கிற ஒரு நியதி இருக்குது. இப்போ செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல், இப்போ ஆஃபீஸில் உட்காந்து வேலை செய்கிறவங்க அப்படின்னா அவங்க மிதமான உணவுகளை தான் சாப்பிடணும். கடினமான உணவுகள் அதாவது சப்பாத்தி இந்த மாதிரி பூரி இவங்கெல்லாம் சாப்பிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு டைஜஸ்ட் ஆகாது. அதிக கொழுப்புள்ள எண்ணெய் பதார்த்தங்கள் இதெல்லாம் இவங்களுக்கு செரிமானம் ஆகாது. இதை மாதிரி யாருக்கு செரிமானம் ஆகும்னா உடல் உழைப்பு செய்கிறவங்க, கடினமான வேலை பார்க்குறவங்க, மூட்டை தூக்குறவங்க, இல்லை டெய்லி வந்து ஒரு 5-6 மணி நேரம் நடப்பாங்க, அவங்க தொழிலே வந்து நடக்கிறது கை கால் வேலைகள் இருக்க அவங்க தான் வந்து ஹெவி ஃபுட் சாப்பிடணும். நார்மலாக சாப்பிட்றவங்க வந்து மிதமாக தான் சாப்பிடணும். காலையில் வந்து ஒரு இட்லி இடியாப்பம் அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு மத்தியானம் வந்து 2 காய்கறிகள், இல்லை நீங்கள் நான்வெஜ் சாப்பிடுவீங்கன்னா நான்வெஜ் அந்த மாதிரி. ஆனால் நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி நம்ம உடல் அமைப்பு கிடையாது. நம்மளோட குடல் நீளம் எவ்வளோ அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிறு குடல் வந்து நீளமாக இருக்குது, 13 இருக்குது. பெருங்குடல் வந்து 3.25 இருக்குது. இதே நான்வெஜ்ஜு சாப்பிட்ற ஒரு நாயோ ஒரு சிங்கமோ பார்த்திங்கன்னா குடல் அளவு மிக சிறிது, அவங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். நம்மளோட பல் அமைப்புலாம் வந்து நான்வெஜ் சாப்பிட்ற மாதிரி நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கல இந்த இயற்கை. ஸோ நான்வெஜ்ஜை மேக்ஸிமம் வந்து குறைச்சிட்டு காய்கறிகள், கனிகள், பழங்கள், தானியங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டாலே, முக்கியமாக வந்து நாம் சாப்பிட்ற அரிசி வந்து பட்டை தீட்டப்பட்ட அரிசியாக இருக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியம். அதில் பட்டை தீட்டப்பட்ட அரிசி தான் நம்ம எவ்வளோ சாப்பிட்டாலும் நமக்கு அந்த ஃபுல் ஆகிற நினப்பு இருக்காது. நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம், அப்போ நம்மளோட

0: சுகர் லெவல் கூடும்.
1: இப்போ அடிப்படையா என்ன மாதிரியான ஒரு இதெல்லாம் ஏற்படுது, எதெல்லாம் நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னீங்க. இப்ப செரிமான சக்தியை நம்ம அதிகரிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி மருந்துகள் இருக்கு?
0: காலையில இஞ்சி சாப்பிட சொல்றாங்க சித்தத்துல, சாயங்காலம் வந்து சுக்கு, இரவு படுக்கிறப்ப கடுக்காய். ஏன் இப்போ காலையில் இஞ்சி சாப்பிட சொல்கிறாங்க அப்படின்னா, இஞ்சினவுன்னா நீங்கள் தனியாக இப்போ ஒரு இன்ச்சு நீளம் எடுத்து டீயில் போட்டு சாப்பிட அப்படி சாப்பிடக்கூடாது. அதுதான் மிக தவறான அணுகுமுறை. இஞ்சி அப்படிங்கிறது இஞ்சி சாறு எடுத்து லைட்டாக சுடுதண்ணியில் கலந்து தேனோட கலந்து சாப்பிடணும். அந்த மாதிரி அந்த இஞ்சி சாரோட

0: வந்து செரிமான கோளாறுகள் ஏற்படாது, நம்ம நல்லா சாப்பிடுவோம். இஞ்சியிலே வந்து காய போட்டதுதான் சுக்கு, சாயங்கால ஏன் சுக்கு சாப்பிட சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு மேலே வந்து நிறைய டைஜஸ்டிவ் ஜூஸஸ் ஊறக்கூடாது, நைட் நம்ம தூங்க போயிடுவோம். ஸோ சாயங்கால சுக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம நைட் வந்து ரொம்ப மென்மையான ஒரு டிஃபன் தான் எடுப்போம். இரவு ஏன் கடுக்காய் சாப்பிட சொல்கிறாங்க அப்படின்னா மறுநாள் காலையில் எந்த ஒரு மலச்சிக்கலும் இல்லாமல் அவங்களுக்கு ஃப்ரீயாக மோஷன் இருக்கணும். இதுதான் சித்த மருத்துவத்தில் வந்து காலையில் இஞ்சி, மாலையில் சுக்கு, இரவு கடுக்காய். கடுக்காய் கூட வந்து ஒரு சின்ன துளி தான் போடணும். கடுக்காயில் வந்து அந்த கொட்டையில் நடுவில் விதை இருக்கும், அதை நீக்கிட்டு சின்ன பிஞ்சளவு எடுத்து நம்ம தேன்லேயோ இல்லை பால்லையோ கலந்து சாப்பிட்டாலே மலச்சிக்கல் இல்லாமல் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கலாம்.
1: அன்றாட எடுத்துக்கலாமா?
0: அன்றாட எல்லாருமே எடுத்துக்கலாம். இந்த இஞ்சியை கூட வந்து இஞ்சி தேனூரல்னு சொல்லுவாங்க, தேனில் போட்டு இஞ்சியை ஊற வச்ச இஞ்சியை நம்ம காலையில் எடுத்துக்கணும்.
1: நெல்லிக்காய் மாதிரி அதையும் சாப்பிடலாம்,
0: தாராளமாக சாப்பிடலாம்.
1: குடல் சார்ந்த பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் தகவல் வழங்கினார் சித்த மருத்துவர் டி சி ஸ்ரீதேவி அவர்கள்.

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேரம் காலை 7:30.
1: ஒரு ஊரில் ஒரு ஆள் இருந்தான், தையல் கடை வச்சுருந்தான். அவங்ககிட்ட ஒருத்தன் ஒரு சட்ட துணி எடுத்து கொடுத்து தைக்க சொல்லியிருந்தான். வர சனிக்கிழமை வா, வந்து வாங்கிட்டு போ அப்படின்னு அவன் சொல்லியிருந்தான். அதே மாதிரி இவன் வந்தான், அவன் தச்சு வச்சுருந்த சட்டையை கொடுத்தான். இவன் வாங்கி அங்கேயே போட்டு பார்த்தான். கை நீளம் ஒன்றுக்கு ஒன்று வித்தியாசமாக இருந்தது. வலது கை இடது பக்கத்தை விட நீளம் குறைச்சலாக இருந்தது. அவன் முணுமுணுக்க ஆரம்பிச்சிட்டான், என்ன இது இப்படி தைச்சுட்டியேன்னு. இதுக்கு அவன் சொன்னான், ஐயோ இதுக்காகவா சங்கடப்படுறீங்க, வலது கையை மட்டும் கொஞ்சம் உள்ளே இழுத்தாப்புல வச்சுக்கிட்டிங்கன்னா சரியாக போகுது, மற்றபடி அந்த சட்டையில் உள்ள கலை அம்சத்தை கவனிங்க, எவ்வளோ அற்புதமாக தைச்சிருக்கேன் பாருங்கள். ஒரு சின்ன குறையை வந்து இப்படிலாம் பொருட்படுத்த வேண்டியதில்லை. நான் சொன்னது மாதிரி கையை கொஞ்சம் உள்ளே இழுத்தது மாதிரி வச்சுக்கிட்டு நடந்து போங்க, ஜோராக இருக்கும் அப்படின்னா. அவனும் யோசித்து பார்த்தான், சரியான யோசனையாக தான் தோணுச்சு. கொஞ்சம் முயற்சி பண்ணி வலது கையை கொஞ்சம் உள்ளே இழுத்து சட்டை சரியாக இருக்கிறது மாதிரி பண்ணிட்டான். இப்போ மறுபடியும் ஒரு பிரச்சனை, வலது கையை உள்ளே இழுத்த மாதிரி அப்படியே வச்சுக்கிட்டதும் முதுகு பக்கம் கொஞ்சம் துணி தளர்த்தியாக தொங்குறது மாதிரி தெரிஞ்சுது. என்ன இது, முதுகு பக்கம் துணி குவிஞ்சுட்டுதே தொங்குதே அப்படின்னா. மறுபடியும் அடடா இதுக்காகவா கவலைப்படுறீங்க, உடம்பு அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வளைச்சிக்கிட்டா சரியாக போடுது. இதுக்காக அந்த அழகான தையலை பிரித்து அதில் உள்ள கலை அம்சத்தை கெடுக்கிறதுக்கு என் மனசு இடம் தரல. எவ்வளவுக்கு தளர்த்தியாக இருக்கோ அவ்வளவுக்கு கொஞ்சம் உடம்பை வளைச்சி அப்படி குனிஞ்சது மாதிரி போங்க போதும் அப்படின்னா. அதுவும் நல்ல யோசனையாக தான் பட்டுது இவனுக்கு. சரின்னு சொல்லிவிட்டு புறப்பட்டான். தெருவில் இறங்கினான், கையை கொஞ்சம் உள்ளே இழுத்தான், உடம்பை கொஞ்சம் முன்னால் வளைச்சான், சட்டைக்கு தகுந்த மாதிரி உடம்பை பண்ணிக்கிட்டான். மெதுவாக நடந்து போகிறான். இப்போ எதிரில் இன்னொருத்தன் வரான், இவனை பார்க்குறான், இவன் போட்டிருக்கிற சட்டையை பார்க்குறான். ஆஹா அற்புதம்ங்கிறான். சும்மா சொல்லப்படாது, ரொம்ப நல்லா இருக்குது, நிச்சயமாக இது வந்து இந்த ஊர் மேலே தெருவில் இருக்கிற ஒருத்தன் இருக்கானே அவன் தைச்சதாக தான் இருக்கணும் அப்படின்னா. இதை கேட்டதும் அவனுக்கு ஆச்சரியம், எப்படி அவ்வளவு கரெக்டாக கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கேட்டிருக்கான். இதுக்கு அந்த வழிபோகன் சொன்னானான், அவன் ரொம்ப கெட்டிக்காரன், உங்களை மாதிரி உடம்பும் கையும் வளைஞ்சு போன ஒரு ஆசாமிக்கு அவனை தவிர வேறு யாராலேயும் இவ்வளவு பொருத்தமான ஒரு சட்டையை தைக்க முடியாது அப்படின்னானான். பாருங்கள், அவனுக்காக இவன் அனுசரிக்க போய் இவனோட நிலைமை எப்படி ஆகிட்டுது பாருங்கள். இதே மாதிரி தான் சில சடங்குகளும் சம்பிரதாயங்களும் நம்மளை வந்து கோமாளி ஆக்கி விட்டுறோம். எதுவாக இருந்தாலும் அதில் வந்து அறிவுபூர்வமான அணுகுமுறை அவசியம். ஒரு நர்ஸு அவசரமாக ஓடி வந்து டாக்டர்கிட்ட சொல்லித்தான், டாக்டர் ஒரு தப்பு நடந்து போச்சு, 10 பெட்டில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு காலில் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு பதிலாக கையில் ஆப்ரேஷன் பண்ணிவிட்டீங்க, கை ஆப்ரேஷன் பண்ணிக்க வேண்டிய ஆள் 7 பெட்டில் இருக்கார்

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1729 கிலோஹெர்ட்ஸில் இனி கேட்கலாம் மதுர தின்றல்.
1: லாலா

0: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
1: கண்ணு,
2: ஞாபகம் இருக்கா? போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
1: ரெண்டு வருஷமா கணக்குல கொடுத்தல் வாங்கல் இல்ல. ஒருவேளை இன்னாபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
3: அதனால இப்போ பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ கேவைசி மூலம் கேவைசி அப்டேட் பண்ணுங்க. கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
0: எங்க
3: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
2: RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ள

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு உறவு குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு முட்டேகியுடன் வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். நாடு முழுவதும் அடுத்த மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. எபோலா வைரஸ் பரவலை அடுத்து காங்கோ உகாண்டா நாடுகளுக்கான விமான சேவைகளை இயக்குவதற்கு புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் வெள்ளாத்திக்குளத்தில் 12ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த குற்றவாளிக்கு அளிக்கப்பட்டுள்ள தண்டனைக்கு தாம் வரவேற்பு தெரிவிப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். மின்துறையில் தகுதியின் அடிப்படையில் ஒப்பந்த புள்ளிகள் வழங்கப்படும் என்றும் குறிப்பிட்ட தனிநபருக்கோ நிறுவனத்திற்கோ வழங்கப்பட மாட்டாது என்றும் அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டத்தில் விதிமீறல்களுடன் செயல்பட்டு வந்த 18 கல்குவாரிகளின் பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க கனிமவளத்துறை அமைச்சர் திரு பிரபு உத்தரவிட்டுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வளர்ச்சிப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு தென்னரசு ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் நீட், JEE போன்ற நுழைவுத் தேர்வுக்கான மாநில அரசு நடத்தும் பயிற்சி வகுப்புகளில் சேருமாறு அத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இந்த இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் கோண்டாரா பகுதியில் ரோப்காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கித் தவித்த 300க்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இரு நாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. IPL கிரிக்கெட் போட்டியின் 1வது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேரம் காலை 8:02. மதுரை தென்றலில் முதலாவதாக

0: அச்சச்சோ, அதுக்குள்ளேயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
1: அதனால என்னமா, வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல, அதுல போய் போடு.
0: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்டுல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா.
1: அதுக்கே
0: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பை எல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிரும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
1: ஓ, அந்த குப்பைய போறதுல இம்புட்டு விஷயம் இருக்காதா? சரி தானே, தெரியாம சொல்லிட்டேன்.
0: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க, அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான குப்பை வண்டியில சேருங்க.
2: சர்வம்

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிறம் கதை 8:30. மதுர தென்றலை இசைக்கு இருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில்.

0: கண்ணமாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
1: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளான், மொடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழை இல சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் இல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
0: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
5: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

0: நிறம் கலை 8:45.
1: ஆகாஷ்வாணி வானொலிக்கு 90 என்மன வானில் தொகுப்பு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்கள் தேனி மாவட்டம் ஆண்டிபட்டி முனைவர் குரு ஆறுமுக பெருமாள் அவர்கள் மற்றும் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் முனைவர் மு இளங்கோவன் ஆகியோர். விவசாயியின் வயலில் விழும் முதல் மழைத்துளியாக கிராம மக்களின் மனதில் ஒலித்த நம்பிக்கை குரலாக மக்களோடு பயணிக்கும் அகில இந்திய வானொலியின் பெருமை மிகு 90th விழா. உழவரின் உயிரோசையாக கிராமத்தின் நண்பனாக பண்ணை இல்லம் நிகழ்ச்சி இன்று 90 வானொலி பயணத்தை கொண்டாடுகிறது. விதை தேர்வு முதல் அறுவடை வரை, மழை தகவல்கள் முதல் சந்தை நிலவரம் வரை உழவரின் ஒவ்வொரு நாளிலும் துணையாக இருந்தது வானொலி. அறிவியல் வேளாண்மை, கால்நடை பராமரிப்பு, மாடித்தோட்டம், பெண்கள் சுயதொழில், இளைஞர் முன்னேற்றம் எல்லாவற்றையும் எளிய தமிழில் மக்களோடு கொண்டு சென்ற நிகழ்ச்சிதான் பண்ணை இல்லம். 90 கிராமத்து வீடுகளில் காலை நேரத்தை விழிப்புணர்வுடன் தொடங்க வைத்த குரல்தான் வானொலி.

0: வானொலியோடு தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார் முனைவர் குரு ஆறுமுக பெருமாள் அவர்கள்.
1: வானொலிக்கு வயது 90, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் இருந்து முனைவர் குரு ஆறுமுக பெருமாள். நம் அகில இந்திய வானொலி வாழைத்தோட்டம் போன்றது. வாழையில் உண்டாகும் இலை, பூ, தண்டு, காய், பழம் என அனைத்து பகுதிகளும் மக்களுக்கு பயன்படும். அதுபோல அகில இந்திய வானொலியின் எல்லா நிகழ்ச்சிகளும் எல்லா மக்களுக்கும் பயன்படுகிறது. ஔவையாரின் கொன்றை வேந்தன் என்னும் நூல் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்கிறது. தந்தையின் அறிவுரைகளும் ஆலோசனைகளும் மந்திரங்களை விட மிகவும் சக்தி வாய்ந்தவை. ஒருவரின் சிறந்த வாழ்விற்கு வழிகாட்டுவதில் சிறந்தவை. தந்தையின் அனுபவம் வாய்ந்த சொற்கள் பிள்ளைகளின் வாழ்வில் நன்மையையும் பாதுகாப்பையும்

0: உறுதி செய்கிறது. நம் அகில இந்திய வானொலி ஒவ்வொரு வீட்டின் இரண்டாம் தந்தையை போல செயல்படுகிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. தந்தையின் சொற்கள் பிள்ளைகளின் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக அமைவது போல நம் வானொலியின் நிகழ்ச்சிகள் அதன் நேயர்களுக்கு வழிகாட்டியாக திகழ்கிறது. தந்தை என்பவர் தம் பிள்ளைகளுக்கு நல்ல நண்பராக இருந்து நல்ல ஆலோசனைகளை வழங்குவது போல நம் வானொலியும் அதன் நேயர்களுக்கு நல்ல நண்பராக இருந்து பயனுள்ள பல தகவல்களை வழங்குகிறது. நம் அறிவுக்கு விருந்தாக அமைவது திருக்குறளாகும். இந்த திருக்குறளை வள்ளுவம் காட்டும் நெறி எனும் தலைப்பில் தினந்தோறும் ஒரு குறள் வீதம் தொடர்ந்து 9 மாதங்கள் நம் வானொலி ஒலிபரப்பியது. ஒவ்வொரு நாளும் ஒரு கதையின் மூலம் ஒரு திருக்குறளை விளக்கும் வாய்ப்பை நம் வானொலி எனக்கு வழங்கியது. 9 மாதங்கள் தொடர்ந்து ஒளிபரப்பான இந்த நிகழ்ச்சி நம் நேயர்களின் பெருத்த ஆதரவையும் வரவேற்பையும் பெற்றது. நம் சுற்றுச்சூழலை எப்படி வைத்துக்கொள்ள வேண்டும் என்பதை விளக்கும் சுற்றுச்சூழல் நிகழ்ச்சி தொடர்ந்து 1 மாதம் நம் வானொலியில் ஒலிபரப்பானது. நாளும் ஒரு சூழலை எடுத்துக்கொண்டு அதை எளிய கதையின் மூலம் எல்லாருக்கும் புரியும் வகையில் எளிமையாக விளக்கும் வாய்ப்பை நம் வானொலி எனக்கு வழங்கியது. சிந்தனைக்கு விருந்தளிக்கும் சான்றோர் சிந்தனை என்னும் நிகழ்ச்சிக்காக நம் வானொலியில் நான் வழங்கிய பற்பல உரைகள் இன்றும் என் சிந்தையில் நிழலாடுகின்றன. நல்ல சிந்தனையோடு காலை பொழுதை தொடங்க வேண்டும் என்ற கருத்தை கொண்ட நம் வானொலி ஒலிபரப்பும் இன்னொரு நிகழ்ச்சி எனைத்தானும் நல்லவை கேட்க என்பதாகும். இந்த நிகழ்ச்சியில் உரை நிகழ்த்தும் வாய்ப்பை நம் வானொலி எனக்கு பல முறை வழங்கியுள்ளது. வாழ்க்கையின் இலக்காக அமைவது இலக்கியம். வாழ்க்கையின் இலக்கு எது என்பதை நமக்கு உணர்த்துவது இலக்கியம். இத்தகைய இலக்கியத்தையும் அதன் கருத்துகளையும் நேயர்களுக்கு அறிமுகம் செய்து அறிவு விளக்கை ஏற்றி வைக்கும் ஓர் அற்புத நிகழ்ச்சி நம் வானொலி வழங்கும் இலக்கிய உலா நிகழ்ச்சியாகும். இந்த இலக்கிய உலா நிகழ்ச்சியில் பல முறை பங்கேற்று உரை நிகழ்த்தும் வாய்ப்பை நம் வானொலி எனக்கு ஏராளமாகவும் தாராளமாகவும் வழங்கியதற்கு இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். இவை தவிர ஆங்கில புத்தாண்டு வாழ்த்து, சர்வதேச மகளிர் தினம், வானொலி தினம் போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்று உரை வழங்க எனக்கு வாய்ப்பு வழங்கிய நம் வானொலியின் அருங்குணம் என்றும் என் நினைவில் நிற்கும். தமிழால் பாரதி தகுதி பெற்றார், தமிழ் பாரதியால் தகுதி பெற்றது என்பார் பாரதிதாசன். அதுபோல நம் அகில இந்திய வானொலியால் நேயர்கள் பெருமை பெற்றனர், நேயர்களால் நம் வானொலி புகழ்பெற்று விளங்கி வருகிறது. இத்தகைய வானொலிக்கு வயது 90, நம் வானொலி இன்னும் 100 ஆண்டுகள் மக்கள் சேவை செய்ய என் வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கின்றேன் தாய் உள்ளத்தோடு.
1: தொடர்ந்து வானொலியில் பயணித்த பயண அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் முனைவர் மு. இளங்கோவன் அவர்கள்.
2: வானொலிக்கு வயது 90, சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் இருந்து முனைவர் மு. இளங்கோவன். பிறர் செய்ய முடியாத அருமையான செயல்களை செய்து முடிப்பவர் பெரியோர் என்கிறது திருக்குறள். இக்கருத்தை கூறும் குறள் வரி செயற்கரிய செய்வார் பெரியர் என்பதாகும். பிறரால் செய்ய முடியாத அரிய செயல்களை செய்து வரும் நம் வானொலிக்கு வயது 90. அகில இந்தியாவிற்கும் பல்வேறு மொழிகள் மூலமாக அரிய செய்திகளை ஒளிபரப்பு வரும் அகில இந்திய வானொலிக்கு வயது 90. வானொலி தன் கருத்துக்களை எப்படி ஒளிபரப்ப வேண்டும் என்பதை ஔவையார் கூறி சென்றுள்ளார் என்பதை சொன்னால் கேட்பவர்களுக்கு வியப்பாக இருக்கும். ஆம், ஔவையார் வானொலியின் ஒளிபரப்புக்கு வகுத்து சொன்ன இலக்கணம் நயம்பட உரை என்பதாகும். சொல்லக்கூடிய செய்திகளை கேட்பவர்களுக்கு இன்பம் உண்டாகுமாறு இனிமையாக சொல்ல வேண்டும் என்பது இத்தொடருக்கு பொருள். நம் அகில இந்திய வானொலியின் நிகழ்ச்சிகள் இனிமையாக இருக்கின்றன, கேட்பவர்களுக்கு அறிவின்பத்தை தருகின்றன. வானொலியின் ஒலிபரப்புகளை கேட்காதவர்கள் கூட கேட்கும்படி செய்யும் ஆர்வத்தை தூண்டுகின்றன. கேட்கும் நிகழ்ச்சிகள் அனைத்தும் அன்றாட

0: வாழ்விற்கு பயன்படுமாறு இருக்கின்றன. பெற்றோர் தம் குழந்தையின் உடலை தொடுதல் அவர்தம் உடலுக்கு ஆனந்தம். தாம் பெற்ற குழந்தையின் மழலை சொல் கேட்டல் பெற்றோரின் காதுகளுக்கு ஆனந்தம். இச்செய்தியை சொல்லும் திருக்குறள் இது: மக்கள் மெய்தீண்டல் உடற்கு இன்பம், மற்ற அவர் சொல் கேட்டல் இன்பம் செவிக்கு. அகில இந்திய வானொலியின் நேயர்கள் வானொலியை இயக்கும் போது அவர்களுக்கு உடலளவில் ஆனந்தம் ஏற்படும். அதன் நிகழ்ச்சிகளை கேட்கும் போது கேட்போரின் காதுகளுக்கு ஆனந்தம் ஏற்படும். நம் அகில இந்திய வானொலி தகவல் தொடர்பு வளர்ச்சியில் ஒரு குறிப்பிடத்தக்க மைல்கல்லாக விளங்குகிறது. இது முற்றிலும் உண்மை, வெறும் புகழ்ச்சி அன்று. முக்கிய செய்திகள், உடனுக்குடன் அறிய வேண்டிய அறிவிப்புகள், மறந்ததை நினைவூட்டும் அன்றாட கடமைகள் போன்றவற்றை இன்பத் தேனாக காதில் பாய்ச்சும் நற்செயலை நாள்தோறும் செய்து வருகிறது. பிறர் தொழில்களால் பொருள் தேடலாம், ஆனால் உயிர் வாழ்வதற்கு முக்கிய தேவையான உணவுக்காக உழவரிடமே செல்ல வேண்டும். தேருக்கு அச்சாணி எவ்வளவு அவசியமோ அதுபோல உலகிற்கு அச்சாணி உழவுத் தொழிலாகும். இத்தகைய உழவை சிறப்பிக்கும் நிகழ்ச்சி உழவர் உலகம் என்னும் நம் வானொலி நிகழ்ச்சியாகும். இந்த நிகழ்ச்சியை கேளாத நாளெல்லாம் பாழான நாளே என்று இதில் ஆர்வமுடைய எல்லாரும் நினைப்பார்கள். இந்த நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்திருக்கின்றேன், கேட்டதை பிறரிடம் சொல்லியும் மகிழ்ந்திருக்கிறேன், கேட்டவர்கள் மகிழ்வதை பார்த்து நெகிழ்ந்து போயிருக்கிறேன். எங்கள் குடும்பம் விவசாய குடும்பம். அடிப்படையில் நான் ஒரு விவசாயி. விவசாயத்தின் மூலம் நான் பெற்ற அனுபவத்தை, நான் அடைந்த பயனை, நான் அடைந்த மகிழ்வை நம் வானொலியின் உழவர் உலகம் நிகழ்ச்சியின் மூலம் நம் நேயர்களிடையே பலமுறை பகிர்ந்துள்ளேன். நம் வானொலியின் பழுதில்லா நிகழ்ச்சிகளில் ஒன்றான உழுது வாழும் விவசாயிகளின் உழவர் உலகம் என் உள்ளம் கவர்ந்த நிகழ்ச்சியாகும். பழதுளி பெருவெள்ளம் என்பது பழமொழி. அதுபோல அறிவு துணுக்குகள் திரண்டு வரும் நிகழ்ச்சி இணைத்தானும் நல்லவை கேட்க என்னும் காலை நிகழ்ச்சி. தினந்தோறும் ஒளிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சியை அதிகாலை பொழுது கேட்டால் நாள்தோறும் நலமாக இருக்கலாம் என்பது என் அனுபவம். இந்த நிகழ்ச்சியை நம் வானொலி மூலம் நான் பலமுறை வழங்கி மகிழ்ந்திருக்கின்றேன், கேட்டும் மகிழ்ந்திருக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் உரை நிகழ்த்துவதற்காக பல அறிவுசார் நூல்களை படித்தும் வியந்திருக்கிறேன். இணைத்தானும் நல்லவை கேட்க எனும் நிகழ்ச்சியை நம் வானொலிக்காக நான் வழங்கும் போதெல்லாம் யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற திருமந்திரத்தின் பாடல் வரிதான் நினைவுக்கு வரும். காரணம், நாம் பெற்ற ஞானப் பேரின்பம் நமக்கு மட்டும் பயன் தந்தால் போதாது, நம் வானொலியின் நேயர்களுக்கும் பயன்பட வேண்டும் என்ற நல்ல நோக்கமே. இந்த நிகழ்ச்சி முன்பு நம் வானொலியில் சான்றோர் சிந்தனை என்னும் தலைப்பில் ஒளிபரப்பானது என்பதை நினைவூட்டி மகிழ்கின்றேன். இலக்கியத்தில் உள்ள நயங்களையும் நுட்பங்களையும் நேயர்களிடம் கொண்டு சேர்க்கும் நிகழ்ச்சி இலக்கிய உலா என்னும் நம் வானொலி நிகழ்ச்சி. இந்த இலக்கிய உலா நிகழ்ச்சியில் சங்க இலக்கியம் முதல் இக்கால இலக்கியம் வரை பல்வேறு நிகழ்ச்சிகளை வழங்கியதில் மிகவும் பெருமை கொள்கிறேன். நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சை நெகிழச் செய்யும் நம் வானொலியின் மற்றொரு நிகழ்ச்சி விருந்தினர் விருப்பம். என்னை போன்ற நேயர்களை விருந்தினராக உபசரித்து அந்த விருந்தினரின் விருப்பத்தை நிறைவேற்றும் விருந்தினர் விருப்பம் நிகழ்ச்சியில் பங்கேற்றது என்றும் என் நெஞ்சை விட்டு நீங்காத ஒன்றாகும். வானொலி தினம், உலக சுகாதார தினம், சர்வதேச மகளிர் தினம் போன்ற சிறப்பு நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்று பயனுள்ள கருத்துக்களை நேயர்களுக்கு பகிரும் நல்ல வாய்ப்பையும் நம் வானொலி எனக்கு வழங்கியிருக்கிறது. இவை போன்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வாய்ப்பு தந்த நம் அகில இந்திய வானொலியை என் தந்தை தாயை போற்றுவது போல் போற்றி மகிழ்கின்றேன். நம் அகில இந்திய வானொலி எனக்கு நல்ல நண்பனாய், நல்ல ஆசிரியராய், நல்ல வழிகாட்டியாய் இருந்திருக்கின்றது. இந்த வானொலிக்கு வயதோ 90. 90 வயதான இந்த வானொலி இன்னும் பல நூறு ஆண்டுகள் மக்களுக்கு சேவை செய்யும். வாழ்க அகில இந்திய வானொலி, வளர்க அதன் சேவை.
1: நேர்கள் இதுவரை கேட்டது வானொலிக்கு 90 என் மனவானில் தொகுப்பு நிகழ்ச்சி.

அமைப்பில் உதவி கே மூவேந்தன், நிகழ்ச்சி அமைப்பு ஆர் பி பரிமளாதேவி அவர்கள், படைப்பு மதுரை வானொலி.

இப்பொழுது 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்று டாக்டர் தாடைப்பள்ளி லோகநாத சர்மா அவர்களின் பாட்டு கேட்கலாம். பி ராகவேந்திர ராவ் அவர்கள் வயலின், ஹரிஹரன் சுந்தரராமன் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா. விக்ன நிவாரண விநாயக நாட்டராகம் ஆதித்தாளம் தாடைப்பள்ளி வெங்கட சுப்பிரமணிய சாஸ்திரி இயற்றிய பாடலுடன் நிகழ்ச்சி ஆரம்பம்.

நேரம் இப்பொழுது 9:17. அரங்கிசை நிகழ்ச்சியில் டாக்டர் தாடைப்பள்ளி லோகநாத சர்மா அவர்களின் பாட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பி ராகவேந்திர ராவ் அவர்கள் வயலின், ஹரிஹரன் சுந்தரராமன் அவர்கள் மிருதங்கம், கே ஆர் சிவராமகிருஷ்ணா அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியில் அடுத்து மாயா தீத்த ஸ்வரூபிணி, ராகம் மாயா மாளவ கவுளை, ரூபக தாளம் தஞ்சாவூர் பொன்னையா பிள்ளை இயற்றியது.

அரங்கிசையில் இதுவரை டாக்டர் தாடேப்பள்ளி லோகநாத சர்மா அவர்களின் பாட்டு கேட்டோம். பி. ராகவேந்திர ராவ் அவர்கள் வயலின், ஹரிஹரன் சுந்தரராமன் அவர்கள் மிருதங்கம், கே.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 10 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். கல்வி, சுகாதாரம், உள்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மனிதநேய நலனுக்காக அறிவை பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் பகுதியில் ரோப் காரில் சிக்கி தவித்த சுற்றுலாப் பயணிகளை பாதுகாப்பாக மீட்ட இந்திய இராணுவத்தினரை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டியுள்ளார். இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு உறவு குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் தோஷிமிட்சு முட்டேகியுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். நாடு முழுவதும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. எபோலா வைரஸ் பரவலை அடுத்து காங்கோ, உகாண்டா நாடுகளுக்கான விமான சேவைகளை இயக்குவதற்கு புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் நீட், ஜேஇஇ போன்ற நுழைவுத் தேர்வுக்கான மாநில அரசு நடத்தும் பயிற்சி வகுப்புகளில் சேருமாறு அத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 1709 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குல்மர்க் கோண்டலா பகுதியில் ரோப்காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கித் தவித்த 300க்கும் மேற்பட்ட சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஈரான், அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இரு நாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. IPL கிரிக்கெட் போட்டியில் 1வது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. இத்தாலியில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மனஸ் தாம்னே காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1769 கிலோஹெர்ட்ஸ். நேரம் காலை 10:03. எனக்கு பிடித்த பாடல். நேயர்களே, உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கும் நிகழ்ச்சிதான் எனக்கு பிடித்த பாடல். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் பங்கு பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அழைக்கலாம். 25 31 0 8, 25 31 0 27 என்ற எண்களில் 04 52 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு.

தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு

பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படும்.

காலை 10:20 ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1569 கிலோ ஹெர்ட்ஸில் திரையிசை கானங்களாய் இசைக்க இருக்கிறது எனக்கு பிடித்த பாடல்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் முகமது. கல்வி, சுகாதாரம், உட்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மனிதநேய நலனுக்காக அறிவை பயன்படுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் குல்மார்க் பகுதியில் ரோப்காரில் சிக்கி தவித்த சுற்றுலா பயணிகளை பாதுகாப்பாக மீட்ட இந்திய ராணுவத்தினரை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டியுள்ளார். இந்தியா ஜப்பான் இடையேயான இருதரப்பு உறவு குறித்து அந்நாட்டு வெளியுறவு அமைச்சர் திரு டோசிமிட்சு மொட்டேகேயுடன் வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் பேச்சு நடத்தினார். நாடு முழுவதும் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள நீட் மறுதேர்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு போதிய ஒத்துழைப்பு அளிக்குமாறு அனைத்து மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. எபோலோ வைரஸ் பரவலை அடுத்து காங்கோ, உகாண்டா நாடுகளுக்கான விமான சேவைகளை இயக்குவதற்கு புதிய வழிகாட்டுதல்களை மத்திய அரசு அறிவித்துள்ளது. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மாணவர்கள் நீட், JEE போன்ற நுழைவுத் தேர்வுக்கான மாநில அரசு நடத்தும் பயிற்சி வகுப்புகளில் சேருமாறு அத்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 1709 கன அடியாக அதிகரித்துள்ளது. ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 11 மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குல்மார்க் கோண்டாலா பகுதியில் ரோப்காரில் கோளாறு ஏற்பட்டு சிக்கி தவித்த 300+ மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். ஈரான் அமெரிக்கா இடையே ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இரு நாட்டு பிரதிநிதிகளிடையே இன்று தோஹாவில் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது தகுதிச் சுற்றில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தெற்காசிய மகளிர் கால்பந்து சாம்பியன் போட்டியில் இந்தியா 11-0 என்ற கோல் கணக்கில் மாலத்தீவை வென்றது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் இன்று தொடங்கியது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் முற்பகல் 11:03. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். நிகழ்ச்சியினை கேட்கலாம். சுகமான ராகங்களை மதுர தென்றல். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக

நேரம் முற்பகல் 11:36. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1669 கிலோஹெர்ட்ஸில் மதுரை தென்றல்

சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும். தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 12:10 இசை மேடை, சேர்த்தலை கே என் ரங்கநாத சர்மா அவர்களின் பாட்டு, 12:40 தமிழ் செய்திகள், 12:50 மெல்லிசை மற்றும் மீனவர்களுக்கான வானிலை அறிக்கை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 எண்ணுயிர் தோழி, எழுத்தாளரும் மொழிபெயர்ப்பாளருமான முனைவர் ஜமுனா கிருஷ்ணராஜ் அவர்களுடன் நேர்முகம் பகுதி 2, 1:45 மாநில செய்திகள், திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக, 1:55 மெல்லிசை இனிக்க இனிக்க பேசு என தொடங்கும் பாடல், பகல் 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 2:15 மதுரத் தென்றல், 2:40 சமஸ்கிருத நிகழ்ச்சி ராமகுணானுபவம் பகுதி 2, உரை வழங்குகிறார் ஸ்ரீமதி பெருந்தேவி அவர்கள், 2:55 வானிலை அறிக்கை, 3:00 பகல் ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். எமது மாலை ஒளிபரப்பில் மாலை 5:27 குரளமுதத்தோடு, 5:30 NCERT விளம்பரதார நிகழ்ச்சி, 6:00 நிகழ்ச்சியும் நேரமும், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 ஒருபட பாடல்கள், திரைப்படம் அலைகள் ஓய்வதில்லை, மாலை 6:40 மதுரத் தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7:00 மதுரத் தென்றல், 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி ராம்குமார் அவர்கள், 7:15 தமிழ் செய்திகள், 7:25 பண்ணை செய்தி, 7:30 மண்ணும் மணியும், தரமான விதை உற்பத்தி குறித்து தேனி மாவட்டம் வைகை அணை வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் டாக்டர் பி கீதாராணி அவர்கள் தரும் தகவல்கள், 8:00 செய்தி அறிக்கை, 8:05 மதுரத் தென்றல், 8:30 இதுவரை நான், ஓய்வு பெற்ற குடிசை பகுதி மாற்று வாரிய நிர்வாக பொறியாளர் என் பாண்டியராஜன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் முதல் பகுதி, உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன், 8:45 மதுரத் தென்றல், 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள், 9:15 மதுரத் தென்றல், 9:30 அறிவியல் நேரம், படபட பட்டாம்பூச்சி நேர்முகம், பங்கேற்கிறார் மதுரை அமெரிக்கன் கல்லூரியின் விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் அவர்கள், உடன் உரையாடுகிறார் எஸ் கார்த்திகை தீபன், 10:00 நட்சத்திர கீதங்கள், 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 எமது ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறும். நிகழ்ச்சியும் நேரமும் கேட்டீர்கள்.
0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1669 கிலோஹெர்ட்ஸ். நேரம் பகல் 12:10.

ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் இசை மேடை. இன்றைய இசை மேடை நிகழ்ச்சியில் சேர்த்தலை கே என் ரங்கநாத சர்மா அவர்களின் பாட்டு கேட்கலாம். முதலாவதாக முறிப்பமு என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, முகாரி ராகம், ஆதி தாளம்.

0: இதுவரை சேர்த்தலை கே என் ரங்கநாத சர்மா அவர்களின் பாட்டு கேட்டீர்கள்.
1: தலைப்புச் செய்திகள். கல்வி, சுகாதாரம், உள்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா பாதுகாப்பாக உள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமா கடிதத்தை பேரவைத் தலைவர் ஏற்கக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்ட நிலையில் மேலும் ஒரு உறுப்பினர் இன்று ராஜினாமா செய்துள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி இன்று கனடாவின் விக்டர் லாயை எதிர்கொள்கிறார். இனி விரிவான செய்திகள். கல்வி, சுகாதாரம், உள்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி

0: பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நாளிதழ் ஒன்றில் அவர் எழுதியுள்ள கட்டுரையில் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட இளைஞர்கள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக கூறிய அவர், இதற்காக நாடு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் மகளிரின் பங்களிப்பை பாராட்டிய அவர், வேளாண், கல்வி, மருத்துவம், அறிவியல், விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பெண்கள் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். லட்சாதிபதி மற்றும் நமோ ட்ரோன் சகோதரி திட்டங்களில் 3 கோடி மகளிர் இணைந்து பயன்பெற்று வருவதாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா பாதுகாப்பாக உள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த 2014 இதே நாள் திரு நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்றது சிறப்புமிக்க தருணம் என்று கூறினார். கலாச்சார மறுமலர்ச்சிக்காகவும் நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காகவும் மத்திய அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சிக்காக பல்வேறு நலத்திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு பதவியேற்று 12 ஆண்டுகள் நிறைவடைந்ததற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்தார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கடந்த 2014 இதே நாளில் பிரதமராக திரு நரேந்திர மோடி பதவியேற்றதை நினைவு கூர்ந்தார். நாட்டை வளர்ச்சிப் பாதையில் கொண்டு சென்றுள்ளதாக கூறிய அவர், கட்டமைப்பு, தேசிய பாதுகாப்பு, பொருளாதார வளர்ச்சியில் இந்தியா மேம்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற தொலைநோக்கு பார்வையை எட்ட பிரதமர் திரு நரேந்திர மோடி உறுதிபூண்டிருப்பதாக கூறினார். அனைவருடன் அனைவருக்கும் வளர்ச்சி என்ற தாரக மந்திரத்துடன் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் குல்மார்க் பகுதியில் ரோப்காரில் சிக்கி தவித்த 300+ சுற்றுலாப் பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டனர். மீட்புப் பணியில் ஈடுபட்ட இந்திய ராணுவத்தினர், ஜம்மு காஷ்மீர் காவல்துறையினர், தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புப் படையினரை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், பாதுகாப்பு படையினர் ஒருங்கிணைந்து செயல்பட்டு சிக்கி தவித்த சுற்றுலாப் பயணிகளை விரைந்து மீட்டதாக கூறியுள்ளார். நமது பாதுகாப்பு படையினரின் தைரியத்தையும் அர்ப்பணிப்பையும் எடுத்துக்காட்டும் விதமாக இது உள்ளதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற குவாட் நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் பேசிய அவர், உலகளாவிய சவால்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். இந்தோ பசிபிக் பகுதியில் தடையின்றி பொருளாதார வர்த்தகம் செயல்பட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். ஆஸ்திரேலியா, இந்தியா, ஜப்பான், அமெரிக்கா உள்ளிட்ட குவாட் நாடுகள் ஒருங்கிணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். இக்கூட்டத்தில் பேசிய அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க் ரூபியோ, இந்தோ பசிபிக் எரிசக்தி பாதுகாப்பு திட்டம் உறுப்பு நாடுகளுடன் சேர்ந்து செயல்படுத்தப்படும் என்று கூறியுள்ளார். இதில் பேசிய ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் திரு டோசிமிட்சு மோட்டோகே, இந்தோ பசிபிக் நாடுகளுக்கிடையே தடையற்ற வர்த்தகத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என்று கூறியுள்ளார். இக்கூட்டத்தில் உரையாற்றிய ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் திரு பென்னி வாங், இந்தோ பசிபிக் பகுதிகளின் வளர்ச்சிக்காகவும் எதிர்கால முன்னேற்றத்திற்காகவும் ஆஸ்திரேலியா முழு ஒத்துழைப்பு அளிக்கும் என்று தெரிவித்துள்ளார். இக்கூட்டத்தில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோ ஆகியோர் பங்கேற்றனர். தேசிய விளையாட்டு நிர்வாக சட்ட அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. தேசிய விளையாட்டு வாரியம் தொடர்பான சட்ட அறிவிக்கையின் மூலம் வாரியத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களின் ஊதியம், சேவை நெறிமுறைகள் உள்ளிட்டவை இடம்பெற்றுள்ளன. இந்த சட்டம் மூலம் தேசிய விளையாட்டு வாரியத்தின் தலைவர் மற்றும் 2 உறுப்பினர்களை தேர்வுக்குழுவின் பரிந்துரையின்படி மத்திய அரசு நியமிக்கவுள்ள தேசிய விளையாட்டு சங்கங்களை அமைப்பது, நிதி உதவி வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இந்த வாரியத்தின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்படும். தேசிய விளையாட்டு தீர்ப்பாயம் விளையாட்டு தொடர்பான வழக்குகளை விசாரித்து அதற்கு தீர்வு காண அமைக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: அஇஅதிமுகவிலிருந்து மேலும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திரு இசக்கி சுப்பையா தமது ராஜினாமா கடிதத்தை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் இன்று காலை சமர்ப்பித்தார். முன்னதாக நேற்று மூன்று உறுப்பினர்கள் ராஜினாமா செய்த நிலையில் அவர்களது ராஜினாமா ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்று காலை

0: மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் ஆகிய மூன்று தொகுதிகள் காலியாக உள்ளதாக அரசிதழில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பேரவைத் தலைவர் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பான அவரது கடிதத்தை அஇஅதிமுக கொறடா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி சட்டப்பேரவைத் தலைவரிடம் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, கட்சித் தாவல் தடை சட்டத்தின் கீழ் ராஜினாமா செய்த உறுப்பினர்கள் மீது பேரவைத் தலைவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே அவர்களது வேண்டுகோளாகும் என்று கூறியுள்ளார். பேரவை உறுப்பினர்கள் ஒரு கட்சியில் இருந்து ராஜினாமா செய்த பின்னர் அந்த தொகுதி காலியானது என்று முறைப்படி அறிவிக்கப்பட வேண்டும். அதற்கு பின்னர் சம்பந்தப்பட்ட உறுப்பினர் வேறு எந்த கட்சியிலும் சேர்ந்து கொள்ளலாம் என்று சட்டம் கூறியுள்ள நிலையில், நேற்று தொகுதிகள் காலியானது தொடர்பான முறைப்படி அறிவிப்பு இல்லாத நிலையில் உறுப்பினர்கள் தாவேக்காவில் சேர்ந்திருப்பது சட்டவிரோதமானதாகும் என்பதை பேரவைத் தலைவர் அறிவிக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்நிலையில் திரு இசக்கி சுப்பையாவின் ராஜினாமா கடிதம் தமக்கு கிடைத்திருப்பதாகவும், ஆய்வு செய்த பின்னர் அதன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் செய்தியாளர்களிடம் பேசிய சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கூறியுள்ளார். சட்டப்பேரவையில் அஇஅதிமுக உறுப்பினர்களின் எண்ணிக்கை 44 இருந்து 40 குறைந்துள்ளது. பேரவையின் மொத்த எண்ணிக்கை 243 ஆகும். ஏற்கனவே 4 இடங்கள் காலியாக உள்ள நிலையில் திரு இசக்கி சுப்பையாவின் ராஜினாமா கடிதம் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் காலியாக உள்ள இடங்களின் எண்ணிக்கை 5 உயரும். இஸ்லாமியர்களின் ஹஜ் புனித யாத்திரையின் 2 நாளான இன்று லட்சக்கணக்கான யாத்ரீகர்கள் புனித பயணம் மேற்கொண்டுள்ளனர். 5 நாட்கள் மேற்கொள்ளப்படும் இந்த யாத்திரையில் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளில் இருந்து லட்சக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றுள்ளனர். சவுதி அரேபியாவில் உள்ள மெக்கா, மதீனா போன்ற புனித தலங்களுக்கு செல்வதை இஸ்லாமியர்கள் கடமையாக கருதுகின்றனர். இந்த ஆண்டு இந்தியாவில் இருந்து 175,000 யாத்ரீகர்கள் இந்த பயணத்தை மேற்கொண்டுள்ளனர். கேரளத்தில் தென்மேற்கு பருவமழை ஓரிரு நாட்களில் தொடங்குகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 1 தொடங்கும் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு சற்று முன்கூட்டியே தொடங்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தைச் சேர்ந்த திருவனந்தபுரம், கொல்லம், ஆலப்புழா, எர்ணாகுளம் ஆகிய 4 மாவட்டங்களில் கனமழை பெய்து வருகிறது. மிசோரமில் பருவமழை தொடங்கியுள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 6 நாட்கள் முன்கூட்டியே பருவமழை தொடங்கியுள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா இன்று மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரானின் ஏவுகணை தளங்கள் மீதும் பந்தர் அப்பாஸ் கடல் பகுதியில் படகுகள் மீதும் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்கா கூறியுள்ளது. அமெரிக்க படையினரின் பாதுகாப்புக்காக இந்த தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க ராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். கத்தாரில் ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி, நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது உள்ளிட்டோர் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கும் போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. கத்தாரில் உள்ள ஈரானின் $12 பில்லியன் மதிப்பிலான சொத்துக்களை விடுவித்தால் மட்டுமே அமைதி பேச்சுவார்த்தை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்று ஈரான் கூறியுள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இதனை கத்தார் அரசு மறுத்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் செட்டி கனடாவின் விக்டர் லாயை எதிர்கொள்கிறார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் பி.வி. சிந்து இந்தோனேஷியாவின் புத்ரி குசுமாவை எதிர்கொள்கிறார். IPL கிரிக்கெட் போட்டியின் முதலாவது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூரு அணி இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. இதில் வெற்றி பெறும் அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வி, சுகாதாரம், உட்கட்டமைப்பு, மகளிர் நலன் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் இந்தியா வளர்ச்சியடைந்து வருவதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா பாதுகாப்பாக உள்ளதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நவீன் தெரிவித்துள்ளார். அஇஅதிமுகவை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்களின் ராஜினாமா கடிதத்தை பேரவைத் தலைவர் ஏற்கக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்ட நிலையில் மேலும் ஒரு உறுப்பினர் இன்று ராஜினாமா செய்துள்ளார். இந்தோ பசிபிக் பகுதியில் கடல்சார் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு துறைகள் ஒருங்கிணைந்து செயல்பட முன்னுரிமை அளிக்கப்படும் என்று வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் செட்டி இன்று கனடாவின் விக்டர் லாயை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:25 ஆகாஷவாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. பலத்த காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் இன்று தொடங்கி இம்மாதம் 29 வரை தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் பலத்த காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் கேரளம் லட்சத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பு, மாலத்தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் இன்றும் நாளையும் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். விரிவான வானிலை அறிக்கை 2:55. இனி மல்லிசை பாடல்கள் கேட்கலாம். டி எல் மகராஜன், எஸ் சரளா பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ். நேரம் பகல் 1 மணி.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: என்னப்பா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்க?
3: ஆமாப்பா. ஏன்பா தாடி ஷேவ் பண்ண எவ்வளவு ஆகும்?
2: அதே தான்ப்பா 60 ரூபா.
3: ஒவ்வொரு
4: கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.

0: அப்பா காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
1: கண்ணு
2: ஞாபகம் இருக்கா, போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
1: ரெண்டு வருஷமா கணக்குல கொடுத்தல் வாங்கல் இல்ல, ஒருவேளை இன்ஆபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
3: அதனால இப்போ பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ கேவைசி மூலம் கேவைசி அப்டேட் பண்ணுங்க, கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
0: எங்க
3: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
4: ஆர்பிஐ சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: காலம் எல்லாம் இதயம் தொட்ட இதய மெட்டுக்கள், இனிமையும் இன்பமும் இணைந்திருக்கும் இனிய கானங்கள் என்றும் உங்களோடு இணைந்திருக்கும் ஆகாஷ்வாணி மதுரை முதன்மை அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ். கர்நாடக சங்கீதம், நாடகம், இலக்கிய நிகழ்ச்சி, திரை கானம் என புதுப்பொலிவுடன் புத்தம் புதிதாய் நமது ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசிக்கலாம்.
7: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
8: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
7: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
8: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
9: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
10: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
11: செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டுறவங்களா நீங்க?
12: பொதுநலன்
13: அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
14: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

0: மீனாட்சி கோவில் பற்றியும் நம்ம தீபாவளி எப்படி கொண்டாடுவோம் அதை பற்றிலாம் கூட இப்போ ரீசெண்டாக நிறைய இதில் பப்ளிஷ் ஆச்சு. ஸோ இதெல்லாம் படிச்சுட்டு எனக்கு முன்ன பின்ன தெரியாத அழகாக அதில் இருக்கிற கான்டாக்ட் நம்பர் எல்லாம் வச்சு அவங்க ரொம்ப நல்லா இருந்தது நீங்கள் எழுதினது அப்படிலாம் சொல்லும்போது ரொம்பவே பெருமையாக இருக்குது. வெவ்வேறு ஊரில் நார்த் இந்தியா அது எங்கேருந்தெல்லாமோ வரும் கால்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது எல்லாராலையும் அந்த மாதிரி எழுத முடியாது அப்படிலாம் கூட அப்ரிஷியேட் பண்ணி சொல்கிறாங்க சிலவங்க. ஸோ அதெல்லாம் கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது.
1: நான் இன்னைக்கு இந்த உலகத்திற்கு இவ்வளவு படைப்புகள் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, கண்டிப்பாக வந்து உங்களுடைய குடும்பத்தினருடைய ஒத்துழைப்பு உங்களுடைய எழுத்துக்கு எந்த விதத்தில் இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள்.
0: ஒரு ஆர்வம் இருந்ததுன்னா நம்ம எவ்வளவு தடங்கள் இருந்தாலும் நம்ம வந்து பண்ணிகிட்டே தான் போவோம். நம்ம இப்போ வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு நிறைய டைம் இருக்குது, நான் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் உட்காந்து எழுதுவேன். கஷ்டம்னு தோணாது, நம்மளுக்கு பிடிச்ச வேலையை செய்யும் போது நம்மளுக்கு அது ஒரு ப்ளெஷராக தான் தோணும், சந்தோஷமாக தான் நம்ம செய்வோம். அடுப்பங்கரையில் வேலை செஞ்சுட்டு அந்த மாதிரிலாம் ரொம்பவே கஷ்டப்பட்டுருக்காங்க. மிக்சி கிரைண்டர் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாதக்கே நான் அதுலேயே இருக்கணும், கிச்சன்லேயே இருக்க நிறைய நேரம் ஆகும். இப்போ சீக்கிரமாக நம்ம எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு உட்காந்து இப்போது ஆஃபீஸ்க்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அந்த டைம் எல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி எழுதுறதுக்கும் படிக்கிறதுக்கும் நிறைய படிச்சுட்டே இருந்தால் தான் நம்மளால் நல்லா எழுத முடியும். படிக்கிறதுக்கும் ஒரு நேரம் வேணும், அப்புறம் எழுதுறதுக்கும் நேரம் வேணும். அதெல்லாம் நம்ம வந்து மனசு இருந்தால் நம்ம கட்டாயம் எது வேணால் சரி ஹவ் டு ஸ்டீல் டைம் டு டூ திங்ஸ் தட் வி லைக்.
1: நிறைய மொழிபெயர்ப்பு நூல்கள் வந்து நம்மளுடைய தமிழ் இலக்கியங்கள்ல இருந்து நீங்க எழுதியிருக்கீங்க. தமிழ் மொழியில இவ்வளவு சிறப்பம்சங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கண்டு வியந்த இலக்கியம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: கம்ப ராமாயணம் இருக்கு, கம்ப ராமாயணத்துல ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு கம்பன் வந்து. இப்போ வால்மீகி ராமாயணம் இந்த மாதிரியே அதை படிச்சுட்டு அப்புறம் அவரும் எழுதியிருக்காரு, கம்பர் எழுதியிருக்காரு. அப்புறம் வந்து நம்ம ஔவையார் எல்லாம் வந்து ரொம்பவே நம்ம எவ்வளவு அவங்களுக்கு அனுபவம் இருந்தா அவங்க அந்த மாதிரி எழுத முடியும் அதுதான் எனக்கு ரொம்பவே ஆச்சரியப்படுற விஷயமா தான் இருக்கு. இப்போ இது வந்து என்னைக்கு வேணா படிக்கலாம், ஆதி காலத்துல எழுதினா கூட இன்னைக்கும் அதை படிச்சுட்டு நம்ம நிறைய கத்துக்கலாம், கத்துக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குங்கிறது அதுல தெரியறது.
1: இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிறைய குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சமூக ஊடகங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்ல தான் கொஞ்சம் மூழ்கி இருக்காங்க அப்படிங்கறத சொல்லணும். சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு ஒரு மாற்றுதலா புத்தகங்களை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா எந்த மாதிரி அவங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம்? ஆரம்ப காலத்துல குழந்தைகளுக்கு ஒரு வாசிப்பு பழக்கத்தை வந்து நம்ம ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொன்னா எந்த மாதிரியான புத்தகங்கள் கொடுத்து அவங்கள ஊக்குவிக்கலாம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
0: தேசப்பற்று தான் முதல்ல எல்லாம். நம்ம இப்போ நம்ம சிவாஜி பத்தி படிச்சோம்னா சிவாஜி வந்து அவங்க அம்மா வந்து சோறு ஊட்டும் போதே தேசப்பற்று தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தேசப்பற்று முதல்ல கொண்டு வரணும். தேசப்பற்று இருந்தா நம்ம நாட்டு மேல நம்மளுக்கு பிடிப்பு வரும், நம்ம மொழி மேல நம்மளுக்கு பிடிப்பு வரும் எல்லாமே. இப்போ நம்ம ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் நினச்சி பார்த்தோம்னா எப்படி ஃபுல் கண்ட்ரியில் இருக்கிற எல்லாருமே எப்படி கலந்துனாங்க இல்லையா, போராட்டம் பிரிட்டிஷ்காரங்களை துரத்தி அடிக்கிறதுக்கு இந்த ஃபுல் கண்ட்ரியில் இருக்கிற ஆளுங்க எல்லாம் ஒன்றா எப்படி கூடினாங்க. ஸோ அந்த தேசப்பற்றுனால அது எப்படி எப்படி அப்போ ஒன்றுமே கிடையாது, இந்த கூகுள் இன்டர்நெட் மீடியா எதுவுமே கிடையாது, ஆனாலும் எல்லாரும் ஒன்று கூடி ஃபைட் பண்ணாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒற்றுமை வேணும் இல்லையா. ஸோ அதெல்லாம் நம்ம வந்து பசங்களுக்கு வந்து கூகுள் மூலமெல்லாம் வராது. இப்போது நம்ம சோறு ஊட்டும் போதே அந்த தாயோடைய கடமை அது மாதிரிலாம் சொல்லி கொடுத்து பெரியவங்களானாலும் சரி நம்ம நாடு ஆனாலும் சரி எல்லாத்த பற்றியும் நம்ம சொல்லி கொடுத்து அந்த செல்லை தூக்கி தள்ளி வச்சுட்டு நம்ம நல்லதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு நம்ம அனுபவங்களை பற்றி சொல்லி நம்ம எப்படி ஒருத்தர் அனுசரணையாக இருக்கணும். அந்த 63 படிச்சிங்கன்னா ஒருத்தருக்கு சாப்பாடு போடாம அவங்க சாப்பிட மாட்டாங்க, நம்ம கலாச்சாரம் அப்படிதான் இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம பெரியவங்களை எப்படி மதிச்சாங்க, தாய் தந்தையரை எப்படி மதிச்சாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் அப்படி சொல்லி கொடுத்து அப்படிதான் வளர்க்கணுமே தவிர அந்த செல்லை போட்டு டிவி போட்டு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தானா அந்த மாதிரி சரியாகாதுன்னு என்னுடைய எண்ணம். டீச்சர்ஸ்க்கும் அதே தான் கடமை, டெய்லி ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துட்டு அப்புறம் அவங்க வந்து கொஞ்சம் நேரம் நம்ம இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் கொஞ்சம் நேரம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும். இதெல்லாம் இந்த புக்ஸில் இருக்க புக்கு லைப்ரரி பீரியட்னு ஒன்று இருக்கணும், அப்புறம் வந்து மாரல் சயின்ஸ்னு ஒரு பீரியட் இருக்கணும், அதெல்லாம் இருந்தது முன்னால். அதே மாதிரி திருப்பி கொண்டு வந்துட்டாங்கன்னா லைப்ரரி பீரியடில் பசங்க இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் எடுத்து கொடுத்து படிக்க வைக்கணும். அப்புறம் வந்து வெக்கேஷன்லலாம் கூட நம்ம லைப்ரரி புக்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு அவங்கள என்கரேஜ் பண்ணணும். குழந்தைங்களை வந்து புக்குக்கு ஒன்ஸ் அவங்கள வந்து அதில் ஆர்வம் தூண்டி விட்டுட்டிங்கன்னா அப்புறம் அவங்க நல்லா அந்த செல்லுலேயே இது பண்ண மாட்டாங்க, இதே படிச்சுட்டு. ஸோ இன்னைக்கு இருக்கிற பசங்க தான் நாளைக்கு நம்மளோட லீடர்ஸ் ஆவாங்க. கண்ட்ரி எப்படி ஃபார்வர்டாக கொண்டு போகிறதுக்கு எல்லாமே அவங்க கையில் தான் இருக்குது, நம்ம எதிர்காலம் நம்ம பசங்க தான். ஸோ அவங்களுக்கு நல்ல வழி காமிச்சிங்கன்னா தான் அவங்க நம்மளையும் நல்லபடியாக நடத்த முடியும்.

0: ஒரு புத்தகத்தை வாழ்நாள் முழுக்க நம்ம வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம படிக்க படிக்க இப்போ எப்படி சொல்கிறது, ஒரு கேணியில் வந்து தண்ணி எந்த அளவுக்கு ஊறுமோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு புத்தகத்தை நம்மளுடைய வாழ்நாள் முழுக்க நம்ம படித்தாலும் நிறைய நிறைய விஷயங்கள் புதைந்து, நிறைய நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். புதைந்து கிடக்கக்கூடிய ஒரு புதையல் மாதிரி இருக்கக்கூடிய புத்தகம் அப்படின்னு சொன்னால் எந்த புத்தகம் அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள்.
1: இல்லை எல்லாமே தான், இலக்கியங்கள் எல்லாமே நம்ம படிக்க படிக்க கோவில் கட்டியிருக்காங்க வச்சுக்க, அந்த கோவில் பற்றி ஆராய்ஞ்சிங்கன்னா எதனால அந்த கோவில் கட்டினாங்க, எல்லா இலக்கியங்களும் நம்ம படிக்கணும். அந்த ஆர்வம் நம்மளுக்கு இருந்தால்தான் நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம நாட்டிலேயே அதுவும் பாரத நாடுங்கிறது வந்து ரொம்ப புனிதமான நாடு, ரொம்ப பழமையான நாடு. இதில் வந்து நம்ம தமிழ்நாட்டை மாத்திரம் தமிழ்காரங்களுக்கு நான் என்ன சொல்வேன்னா, நீங்கள் வெளி இலக்கியங்களை டிரான்ஸ்லேட்டட் அதெல்லாம் நீங்கள் படிங்க. நார்த் இந்தியாக்காரங்களுக்கு சொல்வேன், நீங்கள் தமிழ்லேருந்து நாங்கள் எல்லாம் நிறைய பேர் டிரான்ஸ்லேட் பண்ணுறோம், அதெல்லாம் நீங்கள் படிங்க. தமிழ் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஃபுல் கண்ட்ரியை பற்றி அவங்கவுங்க ராஜ்யத்தை மாத்திரம் பற்றி தெரிஞ்சால் போகாது. தேச பற்றி வரணும்னா எல்லா இலக்கியங்களும் எல்லாரும் படிக்கணும். ஸோ அது படிக்கிறதே வாழ்நாளே போகாது. ஸோ அதெல்லாம் தோண்டி தோண்டி எடுத்து எடுத்து படிச்சுட்டே இருந்தாலே ரொம்ப தேசப்பற்றும் வளரும், ஒற்றுமையும் வரும். இப்போ நம்மளை மாதிரி தான் அவங்களும், அவங்கள மாதிரி தான். இப்போ நானே இந்த மனு பண்டாரி சிவசங்கரி பார்த்தா ரெண்டு பேரும் இன்டர்வியூ பண்ணால் ஒரே மாதிரி பதில் கொடுக்குறாங்க. அவங்க எழுதியிருக்கிற கதைகளும் அதே மாதிரி பிரச்சனைகளை பற்றி தான் எழுதியிருக்காங்க. இப்போது அந்த அனாதை ஆசிரமங்களில் கொண்டு போய் வயசானவங்களை விருத்தாசிரமத்தில் கொண்டு விடுறது, அந்த மாதிரி தான் நிறைய சின்ன குழந்தைங்க என்னெல்லாம் கஷ்டப்படுறாங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் ஒரே மாதிரி கதைகளை பேஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. பார்த்தாலே நம்மளுக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஸோ நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்ம ஃபுல் கண்ட்ரிலையும் பாரத நாட்டிலேயே இவ்வளவு ஒற்றுமை இருக்கு, எந்த ராஜ்யங்களா நம்ம பிரிச்சு பார்க்கவே முடியாது. எல்லாமே எல்லா ஸ்டேட்ஸும் சேர்ந்து ஒரே நாடா நினைச்சு எல்லா இலக்கியங்களையும் நம்ம வந்து படிக்கிறதுக்கு ஆர்வம் இருக்கணும் அப்படிதான் நான் நினைக்கிறேன்.
0: ஓகே மேம், இப்போ மொழிபெயர்ப்பு மூலமா தமிழ் மொழிய இந்த உலகத்திற்கு கொண்டு போறதுக்கு எந்த மாதிரியான முன்னெடுப்புகள்லாம் இன்னும் நீங்க வச்சிருக்கீங்க அப்படிங்கறத பத்தி சொல்லுங்க.
1: இன்னும் நிறைய இருக்கு. ஏன்னா இப்போது கம்பராமாயணமெல்லாம் வந்து நான் இன்னும் பண்ணலை. வால்மீகி ராமாயணம், கம்பராமாயணம், அதை வந்து கம்பேரிட்டிவ் பண்ணி நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். ராமாயண யாத்திரான்னு சொல்லி ஸ்ரீலங்காக்கெல்லாம் போனோம். ஸோ அங்கே வந்து ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயங்கள் எல்லாம் கூட இருந்தது. ஸோ அதெல்லாம் கூட நான் ட்ராவலாக மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கேன் தமிழில், வந்து நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் நிறைய படித்து படித்து நான் நிறைய தமிழ் விஷயங்களை கொண்டு போய் ஆர்டிகல்ஸ் மூலமாக கூட நான் எழுதி இருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எவ்வளவு இங்கே உள்ள விஷயங்களெல்லாம் நார்த் இந்தியா கொண்டு போக முடியுமோ அதை ஹிந்தியில் மொழிபெயர்ப்பு பண்ணி நான் கொண்டு போயின்னு இருக்கேன்.
0: மேம், நீங்கள் எழுதின புத்தகங்களில் மனதின் வீணை ஓசை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்கீங்க இல்லையா, அந்த புத்தகம் பற்றி சொல்லுங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓசை அப்படின்னாலே நமக்கு வந்து இசை தொடர்பான ஏதோ ஒரு விஷயம் வருது இல்லையா. ஸோ அது எந்த மாதிரியான புத்தகம், அதில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் எழுதியிருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள்.
1: மன்கி ஜங்கார்ங்கிறது என்னுடைய ஹிந்தி புக்கு. அது வந்து 53 கவிதைகளுடைய கம்பைலேஷன். ஸோ அது வந்து நிறைய அப்பப்போ எழுதின கவிதைகள் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி அதை இது பண்ணியிருக்கேன். அண்ட் அதில் இப்போ எனக்கு என்ன சந்தோஷம்னா, வந்து இதில் இருக்கிற ராசலீலை, ராசலீலான்னு சொல்லி ஒரு போயத்தை வந்து இப்போ பரதநாட்டியத்தை கூட வர்ணமாக கம்போஸ் பண்ணி என் டாட்டர் பாடுறவாவ. ஸோ அந்த மாதிரி பாடியிருக்கான். பரதநாட்டியத்துக்கு ஒரு பொண்ணு ஒரு அரங்கேற்றத்துக்கு இது எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பத்மாதர் ஜான் ஒரு நார்த் இந்தியன் வந்து டியூன் போட்டு அதை பாடியிருக்காரு. ஸோ ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இது.
0: கண்டிப்பாக நம்மளுடைய எழுத்துலேருந்து ஒரு விஷயத்தை அவங்க எடுத்து பாடலாக அவங்க வந்து கம்போஸ் பண்ணி கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னால் அது மிகப்பெரிய விஷயம். அது நம்மளுடைய எழுத்து அவங்க வந்து கொடுத்த ஒரு மிகப்பெரிய பரிசு அப்படின்னு சொல்லணும். பத்மஸ்ரீ சகோதரிகள், அதாவது சுப்புலட்சுமி அம்மாள் அவங்களுடைய பாடல்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து நீங்க மொழிபெயர்த்திருக்கீங்க இல்லையா.
1: அவங்க சிஸ்டர் சுப்புலட்சுமிங்கிறவங்க வந்து அவங்க வந்து கேரளாலேருந்து அவங்க மொழிபெயர்த்திருக்காங்க. சோஷியல் சர்வீஸ்லாம் பண்ணுறவங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தேவி மகாத்மியத்துலேருந்து படிப்பாங்க. கேரளாவில் வந்து ஃபோக் சாங் மாதிரி அவங்க அதை பாடுவாங்க, தேவி பாடம்னு சொல்லி. அதை வந்து நம்ம நவராத்திரியும் போது எல்லாரும் சோபனம் தேவி பாடம்லாம் படிப்போம். ஸோ அதை வந்து இவங்க தமிழில் இவங்க தான் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம வந்து அதே மாதிரி ஹிந்தியில் கொண்டு வர, தேவி மகாத்மியத்தோடைய 8வது ஸ்கந்தம் அது. அதை அப்படியே போயட்ரி ஃபார்ம்லேயே நான் ஹிந்தியில் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் தேவி பாட்டுன்னு என்னுடைய இந்த புக்கை வந்து

0: ஸோ இது வந்து நிறைய கோவில்களில் இதை டிஸ்ட்ரிபியூட் ஆச்சு நிறைய பேருக்கு. இந்த பக்தி இலக்கியம்ங்கிறது இந்த 63 தவிர இதுவும் இன்னொரு ஒரு பக்தி இலக்கியம் தான் நினைக்கிறேன். ஸோ பக்தி இலக்கியத்துக்கு என்னால் உள்ள என்னுடைய கான்ட்ரிபியூஷன் நினைக்கிறேன்.
1: ஓகே மேம், இப்போ நீங்கள் எழுதின எழுத்துக்களில் ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா மொழிபெயர்ப்பில் வந்து முக்கியமாக இது குழந்தைகளை நான் மனசில் வச்சுட்டு நான் எழுதியிருக்கேன், இந்த புத்தகங்கள் வந்து குழந்தைகளுக்காகவே என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் மொழிபெயர்ப்பு செஞ்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்காக ஏதாவது படைப்பு செஞ்சிருக்கீங்களா?
0: கட்டாயம் தோந்துவாலே கணபதி அப்படின்னு வந்து இந்த அழவள்ளியப்பா கவிதைகளை வந்து கொஞ்சம் கவிதைகளை நான் வந்து ஹிந்தியில் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து நார்த் இந்தியாவில் ரொம்ப அட்ராக்டிவாக படம் எல்லாம் போட்டு பப்ளிஷ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து போபாலில் அப்பனா பிரகாஷன் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் நல்ல அங்குள்ள பசங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும்னு நான் நம்புகிறேன். நம்ம அழவள்ளியப்பாவுடைய கவிதைகள்லாம் இங்கே எப்படி படிக்கிறாங்களோ அதே மாதிரி அங்கேயும் படிக்கணும்னு என்னுடைய ஆர்வம். ஸோ அதனால தான் நான் அதை வந்து ஹிந்தியில் பண்ணியிருக்கேன்.
1: நீங்கள் படைத்திருக்கக்கூடிய நூல்கள் அதாவது மொழிபெயர்ப்பு நூல்கள் எல்லாமே வந்து அனைத்து தரப்பினருக்கானதுமாக இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிய வருது. மிகப்பெரிய வாழ்த்துக்கள் உங்களுக்கு நாங்கள் சொல்லிக்கிறோம் மேம்.
0: மிக்க நன்றி. ஏன்னா எனக்கும் அதே தான் ஆசை, எல்லா விதமான ஆளுங்களும் படிக்கணும். சிலவங்களுக்கு இதுதான் பிடிக்கும், சிலவங்களுக்கு சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் படிக்கணுங்கிறது தான் நம்மளுடைய ஆர்வம். அண்டு நம்மளுடைய இலக்கியம் எல்லா இடத்துலையும் போய் சேரணுங்கிறது தான் நம்மளுடைய ஆசை. அதே மாதிரி ஆகணும்னு சொல்லி தான் நான் என்னுடைய இதை டிரான்ஸ்லேஷனை கண்டினியூ பண்ணிட்டுருக்கேன். இன்னமும் நான் நிறைய பண்ணலான்னு நினச்சிட்டு இருக்கேன். ஸோ எல்லாம் நல்லபடியாக ஆச்சுன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ முடியுமோ என்னுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குங்கிறது நான்
1: மேம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய நாட்டை கடந்து மற்றொரு நாட்டிற்கு அதாவது மொரிஷியஸ்க்கு நீங்கள் வேர்ல்டு ஹிந்தி கான்ஃபரன்ஸ்க்காக போயிருந்தீங்க இல்லையா, அங்கே உங்களுக்கு கிடைத்த அனுபவங்கள் பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள்.
0: எனக்கு இது ஒரு பெரிய ஒரு லக்கு தான் நினைக்கிறேன், எனக்கு ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன். என்னை வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க, எழுதுறவங்கெல்லாம் இருக்காங்க, ஆனால் என்னை வந்து அவங்க செலக்ட் பண்ணி வேர்ல்டு ஹிந்தி கான்ஃபரன்ஸ் அஃபிஷியல் டெலிகேட்டாக மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்லேருந்து என்னை அனுப்பிச்சது என்னுடைய பாக்கியமாக கருதுறேன். இப்போது என்னை வந்து சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் சுஷ்மா ஸ்வராஜ் அவங்கவுங்க பெரிய பெரிய மந்திரிகள்லாம் வந்தாங்க. ஸோ டெல்லியிலேருந்து என்னை கூட்டிகிட்டு போனாங்க. ஸோ அங்கே வந்து எங்களை வச்சுட்டு அப்புறம் அங்கே சுற்றி பார்க்குறதுக்கெல்லாம் கொண்டு போனாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்தா தான் நம்மளுக்கு அங்குள்ள பீப்புள் பற்றி தெரியறது. அங்கே வந்து நம்ம ஆளுங்க தான் அங்கே வந்து செட்டில் ஆகியிருக்காங்க. எப்படின்னா அவங்கள ஏமாற்றி கொண்டு போயிருக்காங்க. இங்கெல்லாம் தங்கம் கிடைக்கும், நாங்கள் தோண்டினா தங்கம் கிடைக்கும் வாங்கன்னு சொல்லி கப்பலில் நிறைய பேர் ஏற்றிட்டு போயிட்டு அங்கே ஏமாற்றி அங்கே வந்து கரும்பு தோட்டம் பயிர் பண்ணுறதுக்காக அவங்கள தோண்ட வச்சு அப்படிலாம் பண்ணியிருக்காங்கிறதெல்லாம் அங்கே சுற்றி காமிக்கும் போது நம்ம தெரியும். அவங்கள கைதிகளாக காலையும் கையிலையும் இது விலங்கு போட்டு இந்த கைதிகளாக அவங்கள வச்சு தோண்ட வச்சு எல்லாம் பண்ணியிருக்காங்க. நிறைய பேரை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ஸோ அவங்க வெவ்வேறு மொழிகள் பேசுகிறவங்களாம் இருக்காங்க அங்கே. ஸோ மாரிஷஸ் வந்து அது ஒரு புது அனுபவமாக இருந்தது, மறக்க முடியாத அனுபவமாக இருந்தது. இதெல்லாம் எனக்கு ஒரு நல்ல சான்ஸ் எனக்கு கிடச்சிது. நான் எழுதுறதுனால தான் இது கிடச்சிங்கிறது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது.

0: அவங்க பிரதிபலிச்சு கொண்டு வந்தாங்க. ஒரு பொங்கலாகட்டும் இல்லை வேற ஏதாவது பண்டிகை காலங்களாகட்டும், அந்த நேரத்திலையும் எல்லா நம்மளுடைய கலாச்சாரத்தை ரொம்பவே பின்பற்றி வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. எனக்கு இந்த இடத்துலதான் ஒரு கேள்வி வந்துச்சு, நீங்க சிறு வயது உங்களுடைய ஆரம்ப கால படிப்பு இது எல்லாமே அங்கதான் இருந்துச்சா இல்லை எப்படி அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம சிறு வயதுல மறக்க முடியாத சில அனுபவங்கள் இருக்கும் இல்லையா, அந்த அனுபவங்கள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: நான் வந்து ஆக்ராவில் தான் பிறந்தேன், அதனால தான் என் பேர் ஜமுனான்னு வச்சாங்க. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வந்து ஏர்ஃபோர்ஸு, அதனால நிறைய யுத்தங்கள்லாம் பார்த்துருக்காரு. இன்ஃபேக்ட் அவரை வந்து இந்த ரேடியோ தூர்தர்ஷன்லாம் கூட இன்டர்வியூ எடுத்திருக்காங்க, ஏன்னா ராயல் ஏர்ஃபோர்ஸ் பிரிட்டிஷ்காரங்க பீரியட்லேருந்தே அவர் சர்வ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து 3 வார் சைனா வார் என்ன பாகிஸ்தான் வார் என்ன எல்லாமே பண்ணார், ஃபைட் பண்ணியிருக்காரு மிலிட்ரியில் இருந்ததுனால. ஸோ அம்மா வந்து ஆனால் விடவே பிரியவே மாட்டாங்க, ஃபீல்டு ஏரியாவில் இருந்தால் கூட அவங்க திரும்பி போக மாட்டாங்க, அந்த வாரும் போது கூட ஃபேமிலியோட அங்கேயே தான் இருப்பேன்னு சொல்லி அடம் பண்ணி அங்கேயே இருப்பாங்க. அப்போது அந்த பிளாக் அவுட் எல்லாம் ஆகும், இருட்டடிப்பு, அப்போது கம்ப்ளீட்டாக லைட்டே ஏரியாமல் இருந்தால் கூட அம்மா வந்து பூஜையெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போது அந்த வாரும் போது மறக்க முடியாத அனுபவம் என்னென்னா, லால் பகாதூர் சாஸ்திரி வந்தார் ஜவான்ஸ் எல்லாம் என்கரேஜ் பண்ணுறதுக்கு. அப்போது நான் என்ன பண்ணி அவர் வராரு தெரிஞ்ச உடனே ஒரு டின்ல ஜாம் டின் ஒன்று வந்து ஜவான் ஃபண்டுன்னு போட்டு 50 பைசா நிறைய பேர் வீட்டிலலாம் போய் கலெக்ட் பண்ணி ஜவான் ஃபண்டுன்னு சொல்லி கூட எங்கள் அப்பா வந்து என்னை கூட்டிகிட்டு போனார். ஆஃபீஸர்ஸ் மெஸ்ஸில் வந்து அவர் வந்திருந்தார், எல்லாரும் ஹாக்கி யூனிஃபார்ம் போட்டிருந்தாங்க, இவர் மாத்திரம் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் குள்ளமாக தொப்பி போட்டு காங்கிரஸ் தொப்பி போட்டு அவர் நின்று இருந்தார். அப்பா கூட்டிகிட்டு போனார். அப்புறம் அவர் என்னன்னு கேட்டார். அப்புறம் இந்த மாதிரி ஜவான் ஃபண்டுன்னு சொல்லி கொடுத்தோடனே அவர் சொன்னார், ஐயோ ஜவான் ஃபண்டா, நாங்கள் தான் ஊரே உங்களுக்காக தான் கலெக்ட் பண்ணுறது, ஜவானுக்காக தான் நீ எதுக்கு பண்ண அப்படின்னு கேட்டார். சிரிச்சுட்டு ஆனால் வந்து அதை வாங்கிட்டாரு, முதுகில் தட்டி கொடுத்தாரு. அது எனக்கு ஒரு ரொம்பவே மறக்க முடியாத அனுபவம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, 29 ரூபாய் 50 பைசாக்கு எனக்கு வந்து அப்புறம் பிஎம்ஓ ஆஃபீஸ்லேருந்து ரிசீவ் என் பேருக்கு வந்தது. நான் அப்போ தான் 8 வயசு 9 வயசு அவ்வளோதான் இருக்கும். அப்போ எனக்கு அங்கேருந்து என்னுடைய ஃபஸ்ட்டு எனக்கு அங்கேருந்து கம்யூனிகேஷன் வந்தது அதுதான். அந்த ஃபோட்டோலாம் கூட வச்சுருந்தோம், பட் அப்பாவுக்கு நிறைய டிரான்ஸ்ஃபர்லாம் ஆனதுனால இப்போ அந்த ஃபோட்டோ கைவசம் இல்லை, ஆனால் மனசில் வந்து அது ரொம்ப பதிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் ஜவான்ஸ் எல்லாம் என்கரேஜ் பண்ணுறதுக்காக அங்கே தமிழ்நாட்டிலேருந்து நிறைய ஆதம்பூர்னு அந்த ஒரு ஜலந்தர் ஆதம்பூரில் தான் இருந்தோம். அப்பா வந்து தமிழ் சங்கம் எல்லாம் நடத்திட்டு இருந்தார், பாரதியார் டேலாம் கொண்டாடுவாங்க, அங்கே பாரதியார் பாட்டெல்லாம் பாடி இந்த பேட்ரியாட்டிக் ஸ்பிரிட்லாம் இருந்தது. அப்போது அங்கே இங்கேருந்து நிறைய ஆக்டர்ஸ் எல்லாம் கூட வந்து அங்கே எங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு வந்து அப்பா அம்மா தான் போய் அவங்கள தமிழ் பேசுறதுனால அவங்கள போய் ரிசீவ் பண்ணி அவங்கள அகாமடேட் பண்ணி எல்லாம் பண்ணாங்க. சிவாஜி கணேசன், ஜெயலலிதா, நிறைய பேர், ஜெமினி கணேசன் எல்லாருமே வந்தாங்க. அப்போது அப்பா வந்து ஆஃபீஸர்ஸ் மெஸ் கூட்டின்னு போனோடனே ஜெயலலிதா அம்மா வந்து என்னை நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது என்னை தூக்கி மடியிலெல்லாம் கூட வச்சுட்டாங்க, அதெல்லாம் கூட எனக்கு மறக்க முடியாது. அப்புறம் தான் அவங்க சீஃப் மினிஸ்டராக இருக்காங்க, ரொம்ப சைன்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க, பெஸ்ட் விஷஸ்ன்னு போட்டு அவங்க பியூட்டிஃபுல் ஹேண்ட் ரைட்டிங்கில் சிக்னேச்சர் அதெல்லாம் கூட நாங்கள் இப்போ ஆட்டோகிராஃபெல்லாம் கூட ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் ஒரு மறக்க முடியாத அனுபவம்.
0: ரொம்பவே மகிழ்ச்சி மேம் உங்களுடைய அனுபவங்கள் பற்றி எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டதுக்கு. தமிழ் இலக்கியம், பாரதியார் பாடல்கள் மற்றும் பாரம்பரிய தமிழ் நூல்களை இந்தியில மொழிபெயர்த்து தமிழ் கலாச்சாரத்தை இந்தியாவின் பல பகுதிகளுக்கும் கொண்டு செல்லக்கூடிய பணியில ஈடுபட்டு இருக்கக்கூடிய டாக்டர் ஜமுனா கிருஷ்ணராஜ் அவங்க கிட்ட நிறைய நிறைய விஷயங்கள் நம்ம பேசினோம், நிறைய தகவல்கள் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம எந்த மாதிரியான புத்தகங்கள்லாம் நம்ம படிக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களும் சொன்னாங்க. அவங்களுடைய நூல்ல வந்து பாத்தீங்கன்னா என்ன ரொம்ப கவர்ந்த நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்த சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல். கண்டிப்பா வந்து அந்த நூலை நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புறேன். நிறைய நேரம் நான் கேட்ட கேள்விகளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து எங்க கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. எங்க நிலையத்திற்கு வந்து இவ்வளவு நேரம் உங்களுடைய பயணம் பற்றி நேயர்களுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. கண்டிப்பா நேயர்களுக்கு இந்த நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய விருந்தா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறோம். நிகழ்ச்சியில இன்னைக்கு கலந்து கொண்டதுக்கு ரொம்பவே நன்றி மேம்.
1: இந்த ஆல் இண்டியா ரேடியோவில் வந்து நான் ரொம்ப வருஷமாகவே என்னோடய தொடர்பு உண்டு. நான் ஹிந்தி ப்ரோக்ராம்லலாம் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணி யூத் ப்ரோக்ராம் எனக்கு 80s நான் இதில் கலந்துட்டுருக்கேன். எனக்கு ரொம்பவே பிடிச்ச இடம் இங்கே, ஏன்னா நிறைய ப்ரோக்ராம்ஸை நான் கலந்துருக்கேன். குரூப் டிஸ்கஷனாக இருக்கட்டும், தமிழில் கூட குரூப் டிஸ்கஷன், இங்கிலீஷில் குரூப் டிஸ்கஷன், அந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்லலாம் நான் கலந்து இப்போது அமிர்தோத்சவ்னு இருந்தது, அந்த 75வது சுதந்திரம் கிடச்சது. ஸோ அப்போ வந்து நிறைய சுதந்திர பாஷ்யம் மாரியா என்ன நிறைய பேர், அழகுமுத்துக்கோன், அவங்க வாஞ்சிநாதன், நிறைய பேரை பற்றி நான் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன் ஹிந்தியில். இப்போ தமிழ்லையும் என்னை வந்து ரிவ்யூ பண்ணியிருக்கேங்க. ஸோ எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அதுவும் இப்போ 90வது வருஷம் நடந்துட்டுருக்கு ஆல் இண்டியா ரேடியோ ஆரம்பித்து. ஸோ அதில் என்ன அந்த டயத்தில் வந்து என்னை பங்கெடுக்க சொன்னது ரொம்பவே எனக்கு

மேம், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால், இப்போ உங்களுடைய அம்மா வந்து திருநெல்வேலியிலிருந்து இப்போது நார்த் சைட் போயிட்டு அங்கே வந்து செட்டில் ஆனாங்க. அங்கே வந்து நம்மளுடைய அனைத்து விதமான கலாச்சாரங்களையும் அங்கே வந்து

0: மகிழ்ச்சியாக இருக்குது. உங்களுக்கு ரொம்ப இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மிக்க நன்றி.
1: இதுவரை எழுத்தாளரும் மொழிபெயர்ப்பாளருமான முனைவர் ஜமுனா கிருஷ்ணராஜ் அவர்களுடனான நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் அபிலாஷா.
2: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. aichennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி. வணக்கம்.
3: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
4: உங்கள் மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
5: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
4: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
5: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
4: 9499933239, 8667672292.
5: மின்னஞ்சல் முகவரி SPECIALSCHOOL NIRVA@gmail.com.
4: ஸ்பெஷல் ஸ்கூல் நிர்வாகம் @gmail.com.
6: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சல் ஆகும்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். குவாட் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதன் அவசியத்தை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். அம்பாசமுத்திரம் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் தமது பதவி விலகல் கடிதத்தை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் இன்று சமர்ப்பித்தார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 51வது கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. வேதாரண்யம் அருகே படகு கவிழ்ந்ததால் கடலில் தத்தளித்த 3 மீனவர்கள் மீட்கப்பட்டனர். ஒருவரை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் பிளே ஆஃப் சுற்றுகள் இன்று தொடங்குகின்றன. இனி விரிவான செய்திகள். குவாட் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதன் அவசியத்தை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தினார். புதுடெல்லியில் இன்று நடைபெற்ற குவாட் வெளியுறவு அமைச்சர்களின் கூட்டத்திற்கு பின்னர் கூட்டாக செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை தெரிவித்த அமைச்சர், படைப்பாற்றல் திறன், புதுமையான கண்டுபிடிப்புகளை முன்னெடுத்துச் செல்லும் குவாட் நாடுகள் வள மேம்பாட்டிற்கான நடவடிக்கைகளை முனைப்புடன் மேற்கொள்வதாக குறிப்பிட்டார். ஜனநாயக நாடுகளாக திகழும் குவாட் நாடுகள் தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகளுக்கு உயர் கவனம் செலுத்தி வருவதையும் அவர் எடுத்துரைத்தார். குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் உலகளாவிய பரஸ்பர நலன் சார்ந்த விஷயங்கள் குறித்த கருத்துக்கள் பரிமாறப்பட்டதாகவும் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். ஒருங்கிணைப்பு நடவடிக்கைகளின் விரிவாக்கம், கண்காணிப்பு, விழிப்புணர்வு, தளவாட இணைப்புகள், கடல் வழித்தடம், திறன் மேம்பாடு, மனிதநேய உதவிகள், பேரிடர் மீட்பு நடவடிக்கைகள் உட்பட கடல்சார் மேம்பாட்டு பணிகள் சீராக விரிவடைந்து வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். குவாட் நாடுகள் வரும் காலங்களில் இவை அனைத்தையும் தொடர்ந்து வலுப்படுத்தும் என்றும் டாக்டர்

0: ஜெய்சங்கர் நம்பிக்கை தெரிவித்தார். முன்னதாக டாக்டர் ஜெய்சங்கர் தலைமையில் நடைபெற்ற குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோ, ஆஸ்திரேலிய வெளியுறவு அமைச்சர் பென்னி வாங், ஜப்பான் வெளியுறவு அமைச்சர் டொஷிமிட்சு மோட்டுகி ஆகியோர் பங்கேற்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசுவதற்காக தமிழக முதலமைச்சர் திரு விஜய் நாளை புதுடெல்லி செல்ல இருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. தமிழ்நாட்டில் பல்வேறு திட்டம் சார்ந்த கோரிக்கைகள் குறித்து பிரதமரிடம் அவர் அப்போது எடுத்துரைத்து நிதி உதவியை கோர இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. காங்கிரஸ் தலைவர்களையும் முதலமைச்சர் சந்தித்து பேச இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகளின் அஇஅதிமுக உறுப்பினர்கள் நேற்று தங்களது பதவியை ராஜினாமா செய்ததை தொடர்ந்து அம்பாசமுத்திரம் தொகுதி அஇஅதிமுக உறுப்பினர் திரு இசக்கி சுப்பையா தமது உறுப்பினர் பதவியை இன்று ராஜினாமா செய்துள்ளார். தமது ராஜினாமா கடிதத்தை சட்டப்பேரவை தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் இன்று அவர் சமர்ப்பித்தார். இதனிடையே மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதிகள் காலி இடங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ராஜினாமாவை அவைத்தலைவர் ஏற்றுக்கொண்ட முடிவை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி குறை கூறியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி தரப்பிலான அஇஅதிமுக கொறடா திரு அக்ரியஷ் கிருஷ்ணமூர்த்தி அவைத்தலைவரை சந்தித்து கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் உறுப்பினர்களின் ராஜினாமாவை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று கோரி மனுவை அவரிடம் சமர்ப்பித்துள்ளார். நம் நாட்டின் டிஜிட்டல் பொது கட்டமைப்பை வலுப்படுத்தி அனைவருக்கும் இலகுவான இணையதள சேவையை உறுதி செய்ய பிஎம் வாணி பிரதமரின் வைஃபை வலைதள கட்டமைப்பின் கீழ் பல்வேறு சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. தற்போதைய டிஜிட்டல் மய சூழலில் இந்த பொது கட்டமைப்பு இளைஞர்கள், பயணிகள், தொழில் நிபுணர்கள், சிறு வர்த்தகர்கள் உள்ளிட்டோருக்கு இன்றியமையா பயனளிக்கும் என்று தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெமசானி கூறியுள்ளார். சர்வதேச நிலையிலான பொது வைஃபை மற்றும் QR கோடை பயன்படுத்தி இணையதள சேவையை அனைத்து பயனாளிகளும் எளிதாக பெற இது வழிகோலுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனும் டிஜிட்டல் தொடர்பை பயன்படுத்த வேண்டும் என்ற பிரதமரின் தொலைநோக்கு திட்ட செயலாக்கத்தின் நடவடிக்கையாக இந்த சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. செமிகண்டக்டர் துறையை வலுப்படுத்தி மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு முழுவீச்சில் மேற்கொண்டுள்ளது. செமிகான் இந்தியா திட்டத்தின் கீழ் 12 கட்டமைப்பு திட்டங்களுக்கும் 24 செமிகண்டக்டர் திட்டங்களுக்கும் அங்கீகாரம் இதுவரை வழங்கப்பட்டுள்ளது. முதலீட்டாளர்களிடையே நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் ஏற்படுத்தும் வகையில் முதலீட்டாளர்கள் ஆதரவு என்ற இணையதள சேவையையும் செமிகண்டக்டர் இயக்கம் தொடங்கியுள்ளது. அரசின் திட்டங்கள், கொள்கைகள், அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ள திட்டங்கள், முதலீட்டாளர்களுக்கான தேவைகள் போன்றவை குறித்த பல்வேறு தகவல்களை இந்த இணையதளத்தின் மூலம் பெற முடியும். இந்த இணையதளத்தை தொடர்பு கொள்ள இந்திய செமிகண்டக்டர் மிஷின் வலைதளத்தை பயன்படுத்தலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா அமெரிக்கா இடையே அரிய வகை கனிமங்களை பதப்படுத்துதல், பாதுகாப்பான விநியோகம், சுரங்க நடவடிக்கைகளில் இருதரப்பு கட்டமைப்பு ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது. இந்த ஒப்பந்தத்தால் விநியோக சங்கிலிகள் வலுவடைந்து பரவலாக்கப்படுவதோடு ஒருங்கிணைந்த நிதி திட்டங்களை மேற்கொள்ளவும் வகை செய்யப்பட்டுள்ளது. அரிய வகை கனிமங்களின் மேலாண்மையை ஆக்கப்பூர்வமாக முன்னெடுத்துச் செல்லவும் இந்த ஒப்பந்தம் வழிகோலுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ் வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 51வது கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. ஆணைய தலைவர் திரு எஸ் கே ஹல்தர் தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் கர்நாடகம் தமிழகத்திற்கு தர வேண்டிய தண்ணீரின் அளவு குறித்து விரிவாக விவாதிக்கப்படுகிறது. திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோவிலில் குரு பெயர்ச்சி விழா இன்று விமர்சையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி அடையும் குரு பெயர்ச்சி விழா இன்று திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடியில் உள்ள குருஸ்தலம் என்று வழங்கப்படும் அருள்மிகு ஆபத் சகாயேஸ்வரர் கோவிலில் காலை 11 மணிக்கு வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. குரு பகவானுக்கு தங்க கவச அலங்காரம் செய்யப்பட்டது.

0: காணப்பட்டிருந்தது. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து குரு பகவானை தரிசனம் செய்தனர். ஆலங்குடியிலிருந்து ஆர் விஜயகுமார்.
1: தஞ்சை மாவட்டம் திட்டை அருள்மிகு வசிஷ்டேஸ்வரர் திருக்கோவில், மயிலாடுதுறை வதானியேஸ்வரர் திருக்கோவில் உள்ளிட்ட பல்வேறு திருக்கோவில்களில் குரு பெயர்ச்சி அபிஷேக ஆராதனைகள் இன்று வெகு சிறப்பாக நடைபெற்றன. நெல்லை மேலப்பாளையம் ஆட்டு சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு செம்மறி கிடாய் ஒன்று 55,000 ரூபாய் வரை விற்பனையானது. நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, விழுப்புரம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து பொட்டுக்குட்டி, மகிழம்பாடி, கருப்பு கிடா, பல்லையாடு உள்ளிட்ட ஆடு வகைகள் அதிக அளவில் விற்பனைக்கு வந்த நிலையில் 4 கோடி ரூபாய் அளவிற்கு விற்பனை நடைபெற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
2: நெல்லை மாவட்டத்தின் புகழ்பெற்ற ஆட்டுச்சந்தையான மேலப்பாளையம் ஆட்டுச்சந்தையில் பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு ஆடு விற்பனை களைகட்டியுள்ளது. பக்ரீத் பண்டிகை நாளை மறுதினம் கொண்டாட உள்ள நிலையில் நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இஸ்லாமியர்கள் குர்பானி கொடுப்பதற்காக ஆடு வாங்குவதற்காக மேலப்பாளையம் ஆட்டுச்சந்தையில் குவிந்தனர். அதிகாலை தொடங்கிய ஆட்டுச்சந்தையில் இதுவரை 4 கோடி ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டுள்ளது. அதிகபட்சமாக ஒரு ஆட்டுக்கடாய் ரூபாய் 55,000 முதல் 60,000 வரை விற்பனையானதாக கூறப்படுகிறது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
1: பொள்ளாச்சி மாட்டு சந்தையிலும் பக்ரீத் பண்டிகையை ஒட்டி 4,000 மேற்பட்ட மாடுகள் விற்பனையாகி 5 கோடி ரூபாய்க்கும் அதிகமான வர்த்தகம் நடைபெற்றதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சிவகங்கை மாவட்டத்தில் பிரதமரின் வேளாண் நிறைவுறல் முகாம்கள் அனைத்து கிராமங்களில் வரும் 15ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி பொற்கொடி கூறியுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர்.
3: சிவகங்கை மாவட்டத்தில் வரும் 15/6/2026 வரை PM கிசான் நிறைவுறல் முகாம்கள் அனைத்து கிராமங்களிலும் நடைபெற உள்ளது என மாவட்ட ஆட்சித்தலைவர் பொற்கொடி தெரிவித்துள்ளார். இம்முகாம்களில் விவசாயிகள் அனைவரும் இக்கௌரவ நிதித்தொகை பெறுவதில் ஏதேனும் சிக்கல்கள் இருப்பின் அந்தந்த பகுதி இவ்வலுவலர்களை தொடர்பு கொண்டு சரி செய்து கொள்ளுமாறும் அவர் கூறியுள்ளார். சிவகங்கையிலிருந்து ஆ. முருகன்.
1: நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கடல் சீற்றம் காரணமாக படகு கவிழ்ந்து கடல் நீரில் விழுந்த 4 மீனவர்களில் 3 பேர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த கோடியக்கரையிலிருந்து பைபர் படகில் மீன்பிடிக்க 4 மீனவர்கள் சென்றனர். கடல் காற்றின் வேகத்தால் படகு கடலில் கவிழ்ந்தது. படகு கரைக்கு வந்து சேராதை தொடர்ந்து சக மீனவர்கள் படகினை தேடி கடலுக்கு சென்றனர். அப்போது படகு கவிழ்ந்த மீனவர்கள் தத்தளிப்பு தெரிய வந்தது. இதையடுத்து உடனடியாக சக மீனவர்கள் கடல் தத்தளித்த 3 மீனவர்களை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் அன்புச்செல்வம் என்கின்ற மீனவர் காற்றின் வேகத்தால் கடலில் அடித்து செல்லப்பட்டதால் அவரை தேடும் பணியில் கடலோர காவல் படையினரும் கப்பல் படையினரும் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். நாகையிலிருந்து செல்வன் ஜபராஜ்.
1: IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் பிளே ஆஃப் சுற்றுகள் இன்று தொடங்குகின்றன. தரம்சாலாவில் இன்று இரவு 7:30 மணிக்கு நடைபெறும் முதல் குவாலிஃபயர் ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. இதில் வெற்றி பெறும் அணி நேரடியாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் ஆயுஷ் ஷெட்டி கனடாவின் விக்டர் லாயை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குவாட் நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதன் அவசியத்தை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். அம்பாசமுத்திரம் அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் தமது பதவி விலகல் கடிதத்தை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் இன்று சமர்ப்பித்தார். காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 51வது கூட்டம் புதுடெல்லியில் இன்று நடைபெறுகிறது. வேதாரண்யம் அருகே படகு கவிழ்ந்ததால் கடலில் தத்தளித்த 3 மீனவர்கள் மீட்கப்பட்டனர். ஒருவரை தேடும் பணி முடுக்கிவிடப்பட்டுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியின் பிளே ஆஃப் சுற்றுகள் இன்று தொடங்குகின்றன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
5: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1769 KHz. மெல்லிசை.
6: Ready? 1, 2, 3, 4.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் பகல் 2:15. மதுரத்தென்றல்

0: திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது. நேரம் 2:40.
1: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் ராமகுணானுபவம் நிறைவு பகுதி. உரை வழங்குபவர் ஆன்மீக சொற்பொழிவாளர் பெருந்தேவி அவர்கள்.
2: ராமனுடைய கல்யாண குணங்களை நாம சிரவணம் பண்ணிட்டு இருக்கோம். ராமனுடைய குணங்கள்னா மயங்காதவாளே கிடையாது. தகப்பனாரான தசரத சக்கரவர்த்தியிலேந்து தாயாரான கௌசலையிலேந்து ரமயி தீதி ராமகா ரமந்தே அஸ்மின்னு யோகினகா ராமகான்னு மகான்கள் மகரிஷிகள் அத்தனை பேரும் அயோத்தி ஜனங்கள்லேந்து, அதாவது விரோதியான மாரீச்சன் கூட ராமனுடைய கல்யாண குணத்தை பத்தி பேசுறா. ராவணன் வந்து தன்னை மாயமானா மாற சொல்ற பொழுது ராமனை பத்தி எடுத்து உபதேசம் பண்றா. அப்படி அத்தனை பேரும் அந்த குணத்துல விரோதிகள் வரைக்கும் மயங்கி இருக்கான்னா அப்படிப்பட்ட கல்யாண குணங்கள். அதுல பலவிதமான குணங்கள். சாரித்ரேன சகோயுக்தக சர்வபூதேஷு கோகிதக, எல்லாரிடத்திலையும் ஒரு பிரியம், பிரிய தரிசனன்னு பேரு ராமனுக்கு. சர்வபூதேஷு கோகிதகா, ஒரு ஈ எறும்பனிடத்துல கூட ராமனுக்கு அப்படி ஒரு காருண்யம். ஏழை ஏதலன் கீழ்மகன் என்னாது இறங்கின்னு நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி, வேடுவனான குகன் தட்டுத்தட்டா பழங்களை கொண்டு வந்து வச்சு ராமனிடத்துல ரொம்ப அழகா வாத்சல்யத்தோட இருக்கிறத பார்த்து சேர்த்து ஆலிங்கனம் பண்ணிட்டார். நாங்க அண்ணன் தம்பி 4 பேர், இன்று உன்னின்னுடன் ஐவரானோம்னு. பக்ஷியான ஜடாயு, ஜடாயுவோட சக்கியம் பண்ணிண்டு அந்த ஜடாயு சீதையை காப்பாத்துறதுக்காக ராவணனிடத்துல தன்னுடைய ரக்கை எழுந்து கீழே விழுந்திருக்க கூடிய சமயத்துல பிராணன் போன ஜடாயுவுக்கு ராமன் தன் கையால சம்ஸ்காரங்களை பண்றார். கிருத்ரராஜ தேகதி தக்ஷா லட்சித பக்தஜன தாக்ஷிண்யா, பெரிய உடையாருக்கு பெருமாள் தன் திருக்கையாலே பிரம்மமேத சம்ஸ்காரங்கள்.

செய்து அருளினார்னு தன்னுடைய கையாலேயே ஜடாயுவுக்கு பண்ண வேண்டிய சம்ஸ்காரங்களை எல்லாம் ராமன் பண்றார். எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த காருண்யமா இருக்கும்! ஜடாயுவுக்கு கிடைச்ச பாக்கியம் தசரதருக்கு கூட கிடைக்கல. தசரதருக்கு கூட ராமன் கையால சம்ஸ்காரம் கிடைக்கல, ஆனா ஜடாயுவுக்கு கிடைச்சது. வாரணனான சுக்ரீவனை சேர்த்து ஆலிங்கனம் பண்ணிட்டு நின்னுடன் எழுவரானும் ராட்சசனான விபீஷணன் ராவணனுடைய தம்பின்னு தெரியும். வானராள்லாம் சொல்றா ராவணன் தம்பி, அவனை சேர்த்துக்க வேண்டாம்னு. இருந்தாலும் ராமனுடைய ஒரு உயர்ந்த தர்மம் என்னன்னா சரணாகதின்னு வந்துட்டா அவளுக்கு ஒரு அபயப்பிரதானம் அளிக்கிறதுங்கிறது ராமனுடைய உயர்ந்த தர்மம். மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்தியதேயம் கதஞ்சன சகதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி சயாச்சதே உமதடிகள் அடைகின்றேன் என்று ஒரு கால் உரைத்தவரை சரணாகதி கூட பண்ண வேண்டாம், சொல்லிட்டாலே போரும். சரணாகதி பண்றேன்னு சொல்லிட்டாலே அவளை ரட்சிக்க கூடியவர் ராமன். அவன் ராவணன் தம்பியாகவே இருந்தாலும் பரவாயில்ல. மேல விபீஷணன் அழைச்சிட்டு வரத்துக்காக சுக்ரீவன் கிளம்புற பொழுது ராமனை பார்த்து கேக்குறான், ராமா ஒருவேளை நான் மேல போய் பார்த்தப்புறம் அங்க இருக்கிறது விபீஷணன் இல்ல ராவணனா இருந்தா என்ன பண்றதுன்னு கேக்குறான். அப்ப ராமன் சொல்றார், விபீஷணோவா எதிவா ராவணஸ்வயம், ராவணனா இருந்தாலும் பரவாயில்ல அழைச்சிட்டு வா, ராவணனா இருந்தா இன்னும் சந்தோஷப்படுவேன். அவன் வந்து சரணாகதி பண்ண மாட்டானான்னு காத்துன்னு இருக்கேன்னா இந்த உயர்ந்த குணம் எல்லாரிடத்திலையும் ஒரு காருண்யம்ங்கிறது ராமனை தவிர யாருக்கு வரும்? சர்வபூதேஷு கோகிதகா, ஈ எறும்புல ஆரம்பிச்சு யார் யார் வேடன்லேருந்து ஒரு பறவையிலேந்து ஒரு வானரத்திலேந்து அத்தனை பேரிடத்திலையும் சுவாமி ஒரு சௌலபிய சௌசில்யத்தோட இருந்தார்னா ராமனை தவிர சர்வபூதேஷு கோகிதகா வித்வான் ககா க சமர்த்தக கஷ்டைக பிரியதர்சனகா. பிரியதர்சனன் யாருன்னு கேட்டார் வால்மீகி மகரிஷி. பிரியதர்சனன் ராமனை தவிர வேற யாராக இருக்க முடியும்? எல்லாருடைய கண்ணுக்கும் பிரியதர்சனனாக இருந்தார் ராமன். எல்லாரும் ராமனுடைய அழகுல மயங்கியிருக்கா. ராமாயணத்துல ராமனுடைய அழகுல மயங்காதவாளே கிடையாது. அதனாலதானே ராமன்னே திருநாமம். ரமைதீதி ராமகா, ரமந்தே அஸ்மின்னு யோகினகா ராமகா. அதனாலதானே ராமன்னு திருநாமம். அவருக்கு அழகுல மயங்காதவாளையே நாம பார்க்க முடியாது. கௌசலை, தசரதர், அதே சமயத்துல தசரத சக்கரவர்த்தி ராமனுடைய நடையழகில மயங்கியிருக்கார். ஆழ்வார் சொல்லுவார், வா போகுவா இன்னம் வந்து ஒரு கால் கண்டுபோ, ராமன தசரதர் வான்னு கூப்பிடுவார். ராமன் வந்து தகப்பனார் எதிர அப்படி பவ்யமா நமஸ்காரம் பண்ணிட்டு கையை கூப்பிட்டு என்னப்பான்னு கேட்டுண்டு நிற்பார். தசரதர் ராமனை ஏற இறங்க பார்த்துட்டு ஒண்ணுமில்ல ராமா, வெறுமைதான் கூட்டேன், போ அப்படின்னுவார். ராமன் போவார். திரும்பவும் தசரதர் ராமனை வா, திரும்பவும் ராமன் வந்து தகப்பனார என்னப்பான்னு கேட்டுட்டு நிற்பார். மறுபடியும் இவர் ராமனை பார்த்துட்டு ஒண்ணுமில்ல ராமா, வெறுமை தான் கூட்டேன், போ அப்படி. ராமன் கொஞ்ச தூரம் போன உடனே இன்னம் வந்து ஒரு கால் கண்டு போ, இன்னும் ஒரே ஒரு தடவை வந்து என்னை பார்த்துட்டு போப்பான்னு வாரா தசரதர். எதுக்காக ராமன் இப்படி அலக்கழிக்கிறார்னா ராமனுடைய நடையழகை ரசிச்சாராம் தசரத சக்கரவர்த்தி. ராமன் வரப்போது யானை மாறியும், போறபோது புலி மாறியும், வரப்போது சிம்மம் மாறியும், போறபோது காள மாறியும், கஜசிம்ம கதீவீரவ் சார்தூல விஷபோபமௌன்னு அப்படி அந்த நடையழகை ரசிச்சதுனால தசரத சக்கரவர்த்தி ராமனை வா போன்னு நடையழக ரசிச்சார். ஜனக மகாராஜா ராமனை பார்த்த உடனே அப்படி வர்ணிச்சார் ராமனுடைய அழகையெல்லாம். இப்படி ராஜாக்கள்லேந்து மகர்ஷிகள்லேந்து மகான்கள்லேந்து அத்தனை பேருக்கும் பிரியதர்சனனாக இருந்தார். அதனால தான் ஆண்டாள் திருப்பாவையில ராமனை பத்தி சொல்ற பொழுது மனத்துக்கு இனியானை பாடவும் நீ வாய்திர வாய்னா. மனத்துக்கு இனியவன் யாருன்னா ராமன். எல்லாருடைய மனசுக்கும் பிரியதர்சனனாக இருந்தவர். தோள் கண்டார் தோளே கண்டார், தொழுகழல் கமலமன்ன தாள் கண்டார் தாளே கண்டார், மைவண்ண நறுங்குஞ்சி குழல் பின் தாழ மகரம் சேர் குழையிருபாடு இலங்கையாட, எய்வண்ண வெஞ்சிலையே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் கைவண்ணம் தாமரை வாய்க்கமலம் கண்ணினையும் அரவிந்தம் அடியுமகுதேன்னு ராமன தாமர சுரூபமா வர்ணிச்சிருக்கா எல்லாரும். அப்படிப்பட்ட சுரூபம், அப்படிப்பட்ட அழகு, இதுல எல்லாரும் மயங்கினதுல ஆச்சரியம் இல்ல. விரோதிகளான மூணு ஸ்திரீகள் மயங்கிருக்கா. சூர்பனகை, காது மூக்கு அறுபட்டவள், ஜனஸ்தானத்துக்கு ஓடுறா. கரதூஷ்ணால் கேட்கறா, யாராலமா உனக்கு இந்த கதின்னு. ராமனை நன்னா நிந்திக்கணும்னு தான் நினைக்கிறா மனசுக்குள்ள. ஆனா அந்த ராமனை பார்த்த சொரூபம் அப்படி கண் முன்னாடி வருது. அது வந்த உடனே என்னாச்சு, நிந்திக்கணும்னு நினைச்சவள் வாயிலேந்து தருணவ் ரூபசம்பன்னவ் சுகுமாரவ் மகாபலவ் புண்டரீக விசாலாட்சவ் சீரக்

கிருஷ்ணாஜினம் பரவுன்னு இவ்வளவு வர்ணிக்கிறார் ராமன கடைசியில சூர்பனகை. அதே மாதிரி தார வாலி வதமாயி கீழே விழுந்திருக்கான்னு கேள்விப்பட்டு ஓடி வரா. ராமா, நீயா தர்மவான்? தர்மம்ங்கிற போர்வையை போத்தின் இருக்கக்கூடிய அதர்மவான்? என் பர்த்தாவை என்ன காரணத்துக்காக அடிச்சு கீழே தள்ளினேன்னு ராமனை நிந்திக்கணும்னு தான் ஓடி வரா தார. ஆனா ராமன் கோதண்ட ராமனாக புன்சிரிப்பு சிரிச்சுண்டு நிக்கிற அழக பார்த்த உடனே தமப்பிரமேயஸ்ச துராசதஸ்ச ஜிதேந்திரியஸ்ச உத்தம தார்மிகஸ்ச, இத்தனை வார்த்தைகளால ராமனை வாழ்த்துறாள் தாரை. கடைசியில மண்டோதரி ராவணன் கீழே விழுந்திருக்கான்னு கேள்விப்பட்டு வரா அங்கேந்து ராமனை நிந்திக்கணும்னு நினைச்சுண்டு வரா. ராமா, உனக்கு நான் நினைக்கிறேன், யாராவது மூத்தவன் ராஜ்யத்துல உட்காண்டிருந்தா உனக்கு பிடிக்கிறது இல்ல. அங்க வாலிய வதம் பண்ணி சுக்ரீவனுக்கு ராஜ்யம், இங்க என் பர்த்தாவு வதம் பண்ணி விபீஷணனுக்கு ராஜ்யம். நான் நினைக்கிறேன் இந்த வழக்கத்தை ஆரம்பிச்சு வச்சவர் அயோத்தியில உங்க அப்பா. உனக்கு ராஜ்யம் இல்லடா, தம்பிக்குதான் ராஜ்யம்னு உன்ன அனுப்பி விட்டுட்டார். அந்த கோபத்தை தகப்பனார் மேல காமிக்க முடியாம இங்க வந்து காமிக்கிறையான்னு கேட்கணும்னு நினைச்சுட்டு வரா ராமன. ஆனா ராமனுடைய சுரூபத்தை பார்த்த உடனே வெக்டமேஷ மகாயோகி பரமாத்மா சனாதனகா சங்கச்சக்கர கதாதரகான்றா ராமன பார்த்து. சங்கச்சக்கர கதாதரனா ராமன மண்டோதரியை தவிர யாரும் சொன்னதே கிடையாது. ராமனே ஒரு நிமிஷம் அப்படி குனிஞ்சு பாத்துக்கிறாரா, நமக்கு தெரியாம எங்க சங்கு சக்கரம் நம்ம கையில வந்ததுன்னு. வில்லு அம்பு தவிர வேற கிடையாது ராமனுக்கு ராமாவதாரத்துல. ஏன்னா மகா பதிவிரதைகளுடைய பார்வை எக்ஸ்ரே லுக்குன்னு சொல்வா மகான்கள். அப்படி மூணு விரோதிகளான ஸ்திரீகள் கூட மயங்கின சுரூபம் யாருன்னா ராமனுடைய சுரூபம். பிரியதர்சனாக இருந்தது ராமனுடைய உயர்ந்த குணம். கஷ்டைக பிரியதர்சனகா ஆத்மவான்கோ ஜிதக்ரோதகா திதிமான்கோ அனசூயகா. கோபமே கிடையாது ராமனுக்கு, கோபத்தை ஜெயிச்சவர் ராமன். யாரிடத்துலயும் ராமனுக்கு கோபம் வந்து ராமன் உரக்க பேசினார்ன்றதே ராமாயணத்துல கிடையவே கிடையாது. அதனாலதான் அயோத்தி ஜனங்கள் பிரசாந்தாத்மா சாந்தாத்மா. ராமன் சிரிப்பு கூட எப்படி இருக்கும்னா அந்த உதடு அகலக்கூடிய அளவுதான் ராமனுடைய சிரிப்பு கூட இருக்கும். அப்படி உதட அகலக்கூடிய அளவுக்கு சிரிச்சுண்டே பேசக்கூடியவர் ராமன் எல்லாரோடையும். அப்படி சாந்தாத்மாவாக இருந்தவர். சாந்த குணம்ங்கிறது ராமாயணம் முழுக்க ராமன் கடைபிடித்த ஒரு உயர்ந்த குணம். விரோதிகளிடத்துல கூட ஒரு சாந்தமாக இருந்த ஒரு குணம் ராமனுக்கு. அப்படிப்பட்ட ஜிதக்ரோதகா. ஆனா அதே ராமனை பத்தி இன்னொரு குணம் என்னன்னா, யாருக்கு கோபம் வந்தால் தேவதைகள் கூட நடுங்குவாளோ அப்படிப்பட்ட குணமுள்ளவன் யாருன்னா, வீரா சத்தியபராக்கிரமா. யுத்தகலத்துல மட்டும் ராமனுக்கு கோபம் வந்துருத்துன்னா எவ்வளவு பராம பராக்கிரமசாலியாக கும்பகர்ணன் அந்த ராவணன் அத்தனை பேரையும் ஒரு சூரிய கிரணம் போன்ற ஒரு பானத்தை போட்டு கிருண்ணஞ்சம்பாரி சம்பிரேஷி தரத கவசம் ராவணேனாபியுத்தியன் பிரம்மாஸ்திரேனாஸ்யபிந்தல் கலததிமபலாம் அக்னிசுத்தாஹம் பிரகிருண்ணன் தேவஸ்ரேணி வரோஜீவித சமர மிருதைஹி அக்ஷதைர்க்ஷசங்கைஹி லங்கா பர்த்ராச சாகம் நிஜ நகரம் ராவணன் கும்பகர்ணன்லாம் நடுங்கின ஒரு பராக்கிரமம்னா, அப்படி யுத்தத்துல கோபம் வந்தா யாருமே ஜெயிக்க முடியாது ராமனை. அப்படிப்பட்ட குணமுள்ளவர் ராமன். அந்த ராவணனை ஜெயிச்சு சீதையை புஷ்பக விமானத்துல அழிச்சுண்டு கிளம்பி அயோத்தி அடைஞ்சு உயர்ந்த ஒரு பட்டாபிஷேகத்தை, சீதாராம சாம்ராஜ்ய பட்டாபிஷேகத்தை சுவாமி நடத்தினார்னா, அந்த யுத்த கணத்துல இருந்த ஒரு வீரம் ராமராவணையோர் யுத்தம், ராமண ராவண ராமருக்கும் ராவணனுக்கும் யுத்தம் நடந்தது எப்படி இருந்ததுன்னா, ராமனுக்கும் ராவணனுக்கும் யுத்தம் நடந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்துதான் சொல்ல முடியும். வேற உபமானமே அதுக்கு கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆத்மவான்கோ ஜிதக்ரோதகா திதிமான்கோ அனசூயகா. பொறாமை பொறாமையே ராமனுக்கு கிடையாது. யாரிடத்திலையும் பொறாமையே கிடையாது. இல்லைன்னா சிறிய தாயார் கூட்டு, அப்பா உனக்கு ராஜ்யம் இல்லை, பரதனை தான் அழிச்சுட்டு வந்து பட்டாபிஷேகம் பண்ணி வைக்கணும்னு உன் தகப்பனார் பிரியப்படுறார்னு கைகேயி சொல்ற பொழுது ராமனுக்கு எப்படி இருந்திருக்கணும்? ஒரு பொறாமையான குணம் இருந்திருந்தால். ஆனா ராமன் எப்படி இருந்தார்? தகப்பனார் கூட்டு பட்டாபிஷேகம்னு சொல்ற பொழுது ராமனுடைய முகம் தாமர மாதிரி இருந்தது. அதே சிறிய தாயார் கூட்டு ராமா நீ 14 வருஷம் காட்டுக்கு போனோம்னு சொல்ற பொழுது, தம்பிக்குதான் ராஜ்யம்னு சொல்ற பொழுது, அப்பொழுதே அலர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மா.

0: ராமனுடைய முகம் எப்படி இருந்துதான், சூரிய உதயத்தை பார்த்து அப்பதான் தாமர புஷ்பம் மலர ஆரம்பிக்கிறது, எவ்வளவு பிரகாசமா இருக்கும். அந்த சமயத்துல அவ்வளவு பிரகாசமா இருந்தது ராமனுடைய முகம். ராமனுக்கு எந்த பொறாமையாவது உண்டா, தம்பிக்கு ராஜ்யம் கிடைக்கிறது, நமக்கு கிடைக்க போற ராஜ்யம் கிடைக்கலன்னு ஆயிடுத்தேன்னு அதை ஏத்துண்டு ராமன் என்ன சொல்லிட்டு கிளம்பினார் கைகேயிட்டேனா, அம்மா வனபுவிதனு மாத்திர திராணமாஜாபிதம் மேகே சகல புவன பாரஸ்தாபிதோ வர்ஷமூர்த்னி. அம்மா உங்களுக்கு என் மேல எவ்வளவு காருண்யம், பெரத்தியானான என் தலையில ஏற இருந்த ராஜ்யசும என்ற மூட்டையை இறக்கி உங்க பிள்ளையான பரதன் தலையில ஏத்துறையிலே உங்களுக்கு என் பேர்ல எவ்வளவு காருண்யம்னு சொல்லிட்டு ராமன் கிளம்பினார்னா, இதை விட ராமனுடைய குணத்தை எப்படி காமிக்க முடியும். கோன சூயகா, அப்படிப்பட்ட உயர்ந்த குணங்கள், வீரியவான் கஷ்ட வீரியவான் தர்மஜ்ஞ கிருதஜ்ஞ சத்திய வாக்கியோ திருடவிரதகா சாரித்ரேண சகோ யுக்தகா சர்வபூதேஷு கோகிதகா வித்வான் ககா கஸ்ஸமர்த்தஸ்யகா கஷ்டைக பிரியதர்சனகா ஆத்மவான் கோ ஜிதக்ரோதகா திதிமான் கோ அனசூயகா கஷ்யபிப்யதி தேவாஸ்ச ஜாதரோஷஸ்ய சம்யுகே. இப்படிப்பட்ட 16 குணங்களும் ராமாயணத்தில் அங்கங்க அங்கங்க நாம ராமனிடத்தில் பார்க்க முடிஞ்சதுனால்தான் வால்மீகி கேட்ட இந்த கேள்விக்கு நாரத மகரிஷி 16 குணங்களுக்கும் சொந்தம் உள்ளவன் ராமன்னு சொல்லி சம்க்ஷேப ராமாயணத்தை சொல்லி ஸ்ரீமத் ராமாயணத்தை 24,000 ஸ்லோகங்களால வால்மீகி எழுதுவதற்கு அடிப்படையாக இருந்த ஒரு விஷயம் ராமனுடைய கல்யாண குணங்கள்னு சொல்லி நான் பூர்த்தி பண்றேன்.
1: இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது ராமகுணானுபவம் நிறைவு பகுதி. உரை வழங்கியவர் ஆன்மீக சொற்பொழிவாளர் பெருந்தேவி அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
3: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி,
2: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
3: இந்த கதையில் மாற்றமில்லை,
2: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
3: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
2: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் OTT ஆப்பை.
3: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
4: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிரிடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் வேலூர் மாவட்டம் விரிஞ்சிபுரம் 8 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி மாவட்டம் கக்கதாசம் 6 சென்டிமீட்டர், மதக்கொண்டப்பள்ளி தளிக்கொத்தனூர் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், வேலூர் மாவட்டம் மேலாலத்தூர் திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பள்ளிக்கொண்டா கனியம்பாடி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், குடியாத்தம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஜம்புகுட்டப்பட்டி திருப்பத்தூர் மாவட்டம் வடப்புதுப்பட்டு ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், கிருஷ்ணகிரி மாவட்டம் தளி போச்சம்பள்ளி ஊத்து நாலுமுக்கு வாணியம்பாடி தென்கனிக்கோட்டை ராணிப்பேட்டை காக்காச்சி ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லை. அதிகபட்ச வெப்பநிலை தமிழ்நாடு புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் இயல்புக்கு 2-3 டிகிரி செல்சியஸ் உயர்ந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டி இருந்தது. மிக அதிக அளவு வெப்பநிலையான 42.3 டிகிரி செல்சியஸ் வேலூரில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 24 டிகிரி செல்சியஸ் கரூர் பரமத்தியில் பதிவாகியிருந்தது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 13.2 டிகிரி செல்சியஸ். அதிக வெப்பநிலை தருமபுரி நாமக்கல் சேலம் ஆகிய மாவட்டங்களின் ஓரிரிடங்களில் 2.1-4 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்பட்டது. வேலூர் மாவட்டத்தின் ஓரிரிடங்களில் 3.1 டிகிரி செல்சியஸ் முதல் 5 டிகிரி செல்சியஸ் வரை இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. சென்னை கரூர் மதுரை திருவள்ளூர் ராமநாதபுரம் நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரிடங்களில் 1.6-3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்புக்கு அதிகமாகியிருந்தது. ஈரோடு சேலம் மாவட்டங்களின் ஓரிரிடங்களில் 1.6-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்திருந்தது. மற்ற இடங்களில்

டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து மாறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரித்தும் காணப்பட்டது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் 3.1 முதல் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் 3.1 முதல் 7.6 கிலோமீட்டர் தொலைவில் மற்றும் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. வானிலை முன்னறிவிப்பு. கோயம்புத்தூர், திருப்பூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, சேலம், தேனி, திண்டுக்கல் மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்துடன் கூடிய காற்றுடன் பலத்த இடிமழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை முதல் 30ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்றுடன் இடிமழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. இன்றும் நாளையும் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 40 முதல் 41 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 29 முதல் 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். வெப்பம் மிகுந்து இறுக்கத்துடன் வானிலை நிலவும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி இம்மாதம் 30ஆம் தேதி வரை தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடற்பரப்பில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்த 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். வெப்பநிலை அதிகளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 14 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 31.4 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 24.9 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

ஆகாஷ்வாணி மதுரை மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது பகல் ஒலிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் 5:27 மணிக்கு மாலை ஒலிபரப்பில் சந்திக்கலாம். நன்றி நேர்களே.

0: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நமது மாலை ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேயர்கள் கேட்கவிருப்பது குரல் அமுதம்.
1: தவம் மறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ்த்தற்று.
2: தவ வேடத்தில் மறைந்து கொண்டு தகாத செயல்களை செய்வது வேடன் புதரில் மறைந்து கொண்டு பறவைகளை அவை போலவே ஒலி எழுப்பி ஏமாற்றி பிடிப்பதற்கு சமமானது. குறள் எண் 274 அதிகாரம் கூடா ஒழுக்கம்.
1: தவமறைந்து அல்லவை செய்தல் புதல் மறைந்து வேட்டுவன் புல் சிமிழ்த்தற்று.
2: தவ வேடத்தில் மறைந்து கொண்டு தகாத செயல்களை செய்வது வேடன் புதரில் மறைந்து கொண்டு பறவைகளை அவை போலவே ஒலி எழுப்பி ஏமாற்றி பிடிப்பதற்கு சமமானது. குறள் எண் 274 அதிகாரம் கூடா ஒழுக்கம்.
0: நேரம் மாலை 5:30. ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இனி தொடர்ந்து கேட்கவிருப்பது NCERT.

tiger.

நேரம் மாலை 6 மணி. இனிய மாலை வணக்கம் நேர்களே. ஆகாஷ்வாணி மதுரை மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்கவிருப்பது நிகழ்ச்சியும் நேரமும். இன்று தொடரவிருக்கும் நிகழ்ச்சியும் அந்த நேரமும் குறித்து தெரிந்து கொள்ளலாம். மாலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 ஒரு பட பாடல்கள், படம் அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திலிருந்து பாடல்கள் கேட்கலாம். 6:40 மதுரத்தென்றல், 6:55 சேவை செய்திகள், 7 மணிக்கு மதுரத்தென்றல், 7:10 அரியலூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி ராம்குமார் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். ஏழு 25 பண்ணை செய்திகள் கேட்கலாம். 7:30 மண்ணும் மணியும், அதில் தரமான விதை உற்பத்தி குறித்து தேனி மாவட்டம் வைகை அணை வேளாண்மை ஆராய்ச்சி நிலையம் டாக்டர் பி கீதாராணி அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 8:00 செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலாக.

இரவு 8:05 மதுரத்தன்றல், 8:30 இதுவரை நான் ஓய்வு பெற்ற குடிசை பகுதி மாற்று வாரிய நிர்வாக பொறியாளர் என் பாண்டியராஜன் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். 8:45 மதுரத்தன்றல், 9 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 9:15 மதுரத்தன்றல் கேட்கலாம். 9:30 அறிவியல் நேரம், படபட பட்டாம்பூச்சி நேர்முகம் பங்கேற்கிறார் மதுரை அமெரிக்கன் கல்லூரியின் விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் அவர்கள். உடன் உரையாடுபவர் எஸ் கார்த்திகே தீபன் அவர்கள். 10 நட்சத்திர கீதங்கள், அதில் பழைய பாடல்கள் கேட்கலாம். 11 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 11:10 இன்றைய ஒளிபரப்புகள் இனிதே நிறைவு பெறும்.

0: ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நேயர்கள் கேட்டது இன்று தொடரவிருக்கும் நிகழ்ச்சியும் நேரமும்.
1: வணக்கம் பாட்டி, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன் டீச்சர் அம்மா.
1: உங்க பேரை நல்லா படிப்பாங்களே, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
2: அவன் பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இப்ப அவங்க அப்பாவுக்கு உதவியா இருக்கேன் டீச்சர்.
1: ஏன் காலேஜுக்கு போடலையா அவங்க?
2: எங்க டீச்சர் படிக்க வைக்க முடியுது, அப்படியே படிச்சாலும் வேலை வெட்டியா கிடைக்குது.
1: அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டி. கல்வின்றது அல்ல அல்ல குறையாத ஒரு செல்வம். காசு பணம் இதெல்லாம் மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கொடுக்கறீங்க அப்படின்னா கொடுக்க கொடுக்க குறைஞ்சு போயிடும். ஆனா படிப்புன்றது சொல்லி கொடுக்க கொடுக்க வளரக்கூடியது. மம்மர் அப்படின்னு சொல்லக்கூடிய அறியாமைய நீக்கக்கூடிய மருந்து தான் கல்வின்ற ஒண்ணு பாட்டி.
3: படிப்பில் சூரன் என்று பேரை வாங்கு.
2: அடியாத்தி இம்புடு சொல்றியலே, நாளைக்கே என் பேரை காலேஜ்ல சேர்த்து போறேன்.
1: கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு.
2: எடுத்தால் குறைவது செல்வம், கொடுத்தால் வளர்வது கல்வி.

0: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
1: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: என்னங்க ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: நேர மாலை 6:11. இனிய மாலை வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நேயர்கள் கேட்கவிருப்பது ஒரு பட பாடல்கள். இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன படத்திலிருந்து பாடல்கள் கேட்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திலிருந்து தான் பாடல் கேட்க போறோம். முதல் பாடலாக கேட்கலாம் எஸ் பி பாலசுப்ரமணியம், ஜானகி ஆகியோரின் குரலில் பாடல்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: நேரமாலை 6:21 ஆயிட்டிருக்க இந்த நேரத்தில் நேயர்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் இன்றைக்கி என்ன திரைப்படத்திலிருந்து பாட்டு கேட்டுட்ருக்கோம் அப்படின்னா, அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திலிருந்து தான் பாடல் கேட்டுகிட்டே இருக்கும். அடுத்த பாடலாக வந்துகிட்டே இருக்குது. இளையராஜா, ஜென்சி ஆகியோரின் குரலில் பாடல் இதோ காற்றலைகளில்.

0: கிறுக்கு பசங்களா, பெரிய மனுஷன் சொல்ற கேளுங்கடா, இந்த பாட்டெல்லாம் நமக்கு வேணாம், அக்காவை பத்தி அக்கா மேல ஒரு பாட்டு எடுத்து விடுங்கடோ.
1: அக்கா மேலையா பாடி என் கப்ப கழஞ்ச, எங்க அக்காபத்த முக்கா துட்ட பாடாத வய துறந்தே. அடி பாடி அடி பாடி அடி பாடி என் கப்ப கழஞ்ச, எங்க அக்கா

0: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசிச்சிங்க ஒரு பட பாடல்கள் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில அலைகள் ஓய்வதில்லை திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டு ரசிச்சிருப்பீங்க. தொடர்ந்து மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த்.

தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு மத்திய அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அனைத்து வகுப்புகளுக்கும் ஜூன் மாதம் 4ஆம் தேதி பள்ளி திறக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு மத்திய அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் எழுதிய மத்திய அரசின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்த கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்து கொண்டுள்ள பிரதமர், பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் இந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சுவாமி விவேகானந்தர், திருவள்ளுவர், சுப்பிரமணிய பாரதியார் போன்றோர் நமக்கு அளித்துள்ள ஊக்கத்தை அடிப்படையாக கொண்டு வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க பாடுபடுவோம் என்றும் திரு நரேந்திரமோடி அதில் குறிப்பிட்டுள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று பிரதமர் திரு நரேந்திரமோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில், உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பையும் காவிரி நடுவர்மன்றத்தின் இறுதி ஆணையையும் மீறும் வகையில் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணைக்கான பூமி பூஜை நடைபெறும் என்று கர்நாடக அரசு அறிவித்துள்ளது கவலையளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2018 பிப்ரவரி மாதம் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி நீர்ப்பிடிப்பு பகுதியின் மேற்பகுதியில் அமைந்துள்ள மாநிலம் கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ள மாநிலத்திற்கு திட்டமிட்டபடி வழங்க வேண்டிய நீர் விநியோகத்தை பாதிக்கும் வகையில் எவ்வித நடவடிக்கையையும் மேற்கொள்ளக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கர்நாடக மாநிலம் ஒரு புதிய நீர்த்தேக்கத்தை காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டுவதற்கு மேற்கொள்ளும் முயற்சி உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மீதான ஒரு தெளிவான மீறலாகவே அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார். தற்போதுள்ள சுற்றுச்சூழல் சட்டங்களை ஒட்டுமொத்தமாக மீறும் வகையில் கர்நாடகம் மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான முயற்சியை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் அக்கடிதத்தில் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் மத்திய அரசின் நீர்வளத்துறை அமைச்சகம் மற்றும் மத்திய நீர்வள ஆணையம் தமிழக அரசின் கோரிக்கையை பரிசீலிக்காமலேயே மேகதாது திட்டத்திற்கான முன்மொழிவை பரிசீலித்து வருவது வியப்பளிப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை எவ்வகையிலும் மீறக்கூடாது என கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்துமாறும் திரு விஜய் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். 5 ஏக்கர் நிலம் வைத்துள்ள விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்ற வாக்குறுதியை தாவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் விவசாயிகளை அரசு ஏமாற்றியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இது விவசாயிகளுக்கு இழைக்கப்பட்டுள்ள அநீதி என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழகத்தில் நிகழ்ந்து வரும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் மீதான மக்களின் பார்வையை திசை திருப்பும் நோக்கிலேயே பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற அறிவிப்பை ஆளும் தாவேக அரசு வெளியிட்டுள்ளதாக கூறியுள்ளார். கடந்த 2021 தமது தலைமையிலான அஇஅதிமுக ஆட்சியின்போது விவசாயிகள் வாங்கிய 12,110 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்து 16 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். தற்போது பயிர்க்கடன் ரத்து என்ற பெயரில் மாநில அரசு வெளியிட்டுள்ள அறிக்கை விவசாயிகள் பயனடையும் வகையில் இல்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பான மாநில அரசின் அறிவிப்பை இடதுசாரிகளும் குறை கூறியுள்ளன. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், விவசாய கடன்களுக்கான நிவாரணம் சாகுபடி நிலத்தின் அளவை அடிப்படையாக கொண்டே அமைய வேண்டும் என்றும்

பண மதிப்பை அடிப்படையாக கொண்டு வெளியிடப்பட்டுள்ள புதிய அறிவிப்பு ஏற்கும் வகையில் இல்லை என்றும் கூறியுள்ளார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 5 ஏக்கர் வரை நிலம் வைத்துள்ள விவசாயிகளின் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்றும், 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்துள்ளவர்களுக்கு 50% கடன் தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழகத்தில் 1 முதல் 12 வகுப்பு வரையிலான அனைத்து வகுப்புகளுக்கும் அடுத்த மாதம் 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அனைத்து வகுப்புகளுக்கும் ஒரே நாளில் நடப்பாண்டிற்கான பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும் என பல்வேறு தரப்பினர் அளித்த கோரிக்கைகளை ஏற்று இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பள்ளி திறப்புக்கு முன் அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களும் பள்ளிகளை திறப்பதற்கான ஏற்பாடுகளை கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். பெற்றோர், ஆசிரியர்கள், பள்ளி நிர்வாக மற்றும் பொதுமக்கள் ஒத்துழைப்பு தருமாறும் அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு இசக்கி சுப்பையா இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சட்டப்பேரவைத் தலைவர் திரு

0: தெரிவித்துள்ளார். பள்ளி திறப்புக்கு முன் அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களும் பள்ளிகளை திறப்பதற்கான ஏற்பாடுகளை கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். பெற்றோர், ஆசிரியர்கள், பள்ளி நிர்வாகத்தினர் மற்றும் பொதுமக்கள் ஒத்துழைப்பு தருமாறும் அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு இசக்கி சுப்பையா இன்று தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரிடம் அவர் தமது ராஜினாமா கடிதத்தை அளித்தார். அவரது ராஜினாமா ஏற்கப்பட்டதாக பேரவைத் தலைவர் அறிவித்தார். அஇஅதிமுகவிலிருந்து நேற்று தமது பதவியை ராஜினாமா செய்த மூன்று உறுப்பினர்கள் போட்டியிட்ட தொகுதிகளான மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் ஆகியவை காலியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ராஜினாமா கடிதங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று அக்கட்சியின் கொறடா திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி பேரவைத் தலைவரிடம் எழுத்துப்பூர்வமாக கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அஇஅதிமுக அளித்த பட்டியலில் உள்ளவர்கள் மீது கட்சித் தாவல் தடை சட்டத்தின்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர்களின் ராஜினாமாவை நேரடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்றும் பேரவைத் தலைவரிடம் தாம் வலியுறுத்தியதாக தெரிவித்தார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு இசக்கி சுப்பையா அளித்துள்ள ராஜினாமா கடிதத்தை ஆய்வு செய்து தாம் நடவடிக்கை எடுக்கப் போவதாக கூறினார். இந்நிலையில் ராஜினாமா செய்த அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களை தாவேகாவில் இணைப்பது ஆரோக்கியமான அரசியல் இல்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரு தோல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விமர்சனங்களுக்கு இடம் கொடுக்கும் வகையில் தாவேகா அரசு செயல்படக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார்.
1: சுமார் 3.1 கிலோமீட்டர் முதல் 7.6 கிலோமீட்டர் உயரத்தில் மத்திய மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்டங்களின் மலைப்பகுதிகள், நீலகிரி, ஈரோடு, சேலம், தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். மேலும் மே 27 முதல் மே 31 வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை, அடுத்த 3 நாட்களுக்கு தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மழைக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். சென்னை கோபாலபுரத்தில் உள்ள தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழக மண்டல அலுவலகத்தில் மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு ப வெங்கட்ரமணன் இன்று ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு கண்ணாடி இழை வலை அமைக்கும் நிறுவனத்தின் செயல்பாடுகள் மற்றும் எதிர்கால திட்டங்கள் குறித்து மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் தலைமையில் சென்னையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே கடல் சீற்றம் காரணமாக படகு கவிழ்ந்து கடலில் தத்தளித்த 3 மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். சென்னை ராயபுரம் பகுதியில் கடத்தப்பட்ட பெண் குழந்தையை 5 மணி நேரத்தில் மீட்ட உதவி ஆணையர் தலைமையிலான தனிப்படை காவல்துறையினருக்கு சென்னை பெருநகர காவல் ஆணையர் முனைவர் அமல்ராஜ் வெகுமதி வழங்கி பாராட்டினார். திருவாரூர் மாவட்டம் ஆலங்குடி அருள்மிகு ஆபச்சகாயேஸ்வரர் திருக்கோவிலில் குருபெயர்ச்சி விழா இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-18 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் புத்ரி பார்னியை வென்றார். இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள முதலாவது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கு மத்திய அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் அனைத்து வகுப்புகளுக்கும் ஜூன் 4 பள்ளி திறக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு ராஜ்மோகன் அறிவித்துள்ளார். கோவை, திருப்பூர், திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.

0: மதுரை வானொலி நிலையம் இசையோடு என்றும் நீங்கள்.
1: இனிய மாலை வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணியின் மதுரை மதியலை 1269 கிலோ ஹிட்ஸில் நேயர்கள் கேட்கவிருப்பது மதுர தென்றல் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக கேட்கலாம் ரன் திரைப்படத்திலிருந்து பாடல். பாடலை கேட்டு இணைந்தே இருங்கள் ஆகாஷ்வாணி மதுரை வானொலியோடு.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேக்கே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800 420 2233.

0: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்.
1: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
2: ஏய், இதுல ஃபீஸ் புக்கெல்லாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

நேரம் 6:55. நேயர்கள் கேட்கவிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் சேவை செய்திகள். தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை. பயிற்சித்துறையிலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. இத்தொழிற்பயிற்சி நிலையத்தில் பயிற்றுவிக்கப்படும் கம்மியர் மின்னணுவியல், எலக்ட்ரானிக் மெக்கானிக், டெக்னீஷியன், மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ்,

0: ശോഭ കമ്പ്യൂട്ടർ ഓപ്പറേറ്റർ ആൻഡ് പ്രോഗ്രാമിംഗ് അസിസ്റ്റന്റ്, ടി ഡി ടി ബി ഒ ഡെസ്ക് ടോപ്പ് പബ്ലിഷിംഗ് ഓപ്പറേറ്റർ, അളകு സാധനവിയൽ, കോസ്മോട്ടോളജി மற்றும் തയ്യൽ தொழில்நுட்பம், சீவிங் டெக்னாலஜி ஆகிய தொழிற்பிரிவுகளுக்கு கலந்தாய்வு மூலம் சேர்க்கை மேற்கொள்ள 16/5/2026 முதல் ஜூன் மாதம் 3ஆம் தேதி வரை ஆன்லைனில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பயிற்சியாளரது விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய ஆன்லைன் முகவரி www.skilltraining.skilltraining.tn.gov.in. இந்த முகவரியில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. விண்ணப்ப கட்டணத் தொகையாக ₹50 செலுத்தி விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
1: என்னங்க ஸ்கூல் ரியோபன் ஆக போகுது?
2: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
1: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கிறானே.
2: ஹே, இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
3: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: நேயர்கள், சேவை செய்திகள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். அடுத்த செய்தியாக கேட்கலாம். ஸ்ரீ திரௌபதி அம்மன் கோவிலிலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. மதுரை சௌராஷ்டிரா தர்மராஜா சபைக்கு பாத்தியமான திரௌபதி அம்மன் கோவிலில் வைகாசி 15ஆம் தேதி 29/5/2026

வைகாசி 13ஆம் தேதி 27/5/2026 9ஆம் நாள் புதன்கிழமை திருப்பல்லக்கு ஸ்ரீ பராசக்தி அம்மன் அலங்காரம் அரவான் பூஜை சிம்மவாகனம் ஸ்ரீ காளியம்மன் அலங்காரம்

வைகாசி 14ஆம் தேதி 28/5/2026 பத்தாம் நாளான வியாழன் அன்று அம்மனும் சுவாமியும் அலங்காரம், ஸ்ரீ கிருஷ்ணன் அர்ஜுனன் அலங்காரம். வைகாசி 15ஆம் தேதி 29/5/2026 பதினோராம் நாள் வெள்ளிக்கிழமை அன்று காலை 9 மணி முதல் 10:30 மணிக்குள் துவாஜாவரோகணம், இரவு புஷ்ப கைங்கரியத்திற்கு 20 புஷ்ப கைங்கரியம் நடைபெறும்.

அடுத்த செய்தியாக கேட்கலாம். அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் திருச்செந்தூரிலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் 2026 ஆண்டு வைகாசி விசாகம் திருவிழா 30/5/2025 அன்று வெகு சிறப்பாக நடைபெறவுள்ளது. மேற்படி திருவிழாவிற்கு பல்வேறு மாவட்டங்களில் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 30/5/2026 அன்று வைகாசி விசாகம் திருவிழா நடைபெறவுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேயர்கள் இதுவரை சேவை செய்திகள் கேட்டீர்கள்.

0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
3: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
0: என்னங்க ஸ்கூல் ரீஓபன் ஆக போகுது.
1: அந்த பேகே போதும்ல, போன வருஷத்து யூனிஃபார்ம் ஷூஸ்லாம் இந்த வருஷமும் யூஸ் பண்ணலாமே.
0: ஆனா அவ எல்லாமே புதுசா வேணும்னு அடம் பிடிக்கறானே.
1: ஹே, இதுல ஃபீஸ் புக்கலாம் வேற வாங்கணும்.
2: உங்க பசங்களோட படிப்பு விஷயத்துல எப்பவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மணப்புரம் ஃபைனான்ஸ் சில்ட்ரன் எஜுகேஷன் தேவைகளுக்காக ஸ்பெஷல் கோல்ட் லோன் வழங்குறாங்க. கால் 1800-420-2233.
4: தொடர்வது மாவட்ட செய்திகள். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம்.

0: பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதுப்பிக்கத்தக்க மின்சார ஆற்றலை பயன்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் சோலார் திட்டத்திற்கு மத்திய அரசு அதிக முக்கியத்துவம் அளித்து வருகிறது. மத்திய அரசின் வீடுகளில் சோலார் மின் திட்டத்தின் கீழ் சோலார் பேனல் அமைக்க விரும்பும் பயனாளிகளுக்கு மத்திய அரசு மானியத்துடன் கூடிய கடன் உதவிகளை வங்கிகள் மூலம் வழங்குகிறது. எனவே இத்திட்டம் ஏழை எளிய மற்றும் நடுத்தர குடும்பத்தினருக்கு பெரும் பயனளிப்பதாகவும் உள்ளது. இத்திட்டத்தின் மூலம் வீட்டின் உரிமையாளர்கள் 300 யூனிட் வரை இலவச மின்சாரத்தை பெற முடியும். மக்கள் தங்கள் வீடுகளில் சோலார் மின்சார அமைப்புகளை நிறுவுவதற்கு நிதி உதவி, மானியம், இலவச மின்சாரம் என பல சலுகைகளையும் பெற முடியும். அரியலூர் மாவட்டத்தில் பிரதம மந்திரியின் வீடுகளுக்கு சோலார் மின் திட்டம் பொதுமக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் வீடுகளில் சோலார் பேனல் அமைப்பதற்கு வங்கிகள் மூலம் மானியத்துடன் கடன் உதவிகள் வழங்குவதால் பொதுமக்களும் தங்கள் வீடுகளில் சோலார் பேனல் அமைக்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். 5000 ரூபாய் வரை மின்கட்டணம் செலுத்திய நிலையில் இத்திட்டத்தின் மூலம் தற்பொழுது 350 ரூபாய் மட்டுமே மின்சார கட்டணமாக செலுத்துவதாக மகிழ்ச்சியுடன் கூறுகிறார் தனஞ்சயன்.
1: இத்திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் அளவுள்ள மின்சார உற்பத்தி சேனல் சோலார் பேனலுடன் கூடிய மின் உற்பத்தி அலகை நான் நிறுவியுள்ளேன். இதில் குறிப்பாக நான் சோலார் இன்வெர்டருடன் ஹைபிரிட் இன்வெர்டர் என்ற லித்தியம் அயன் பேட்டரியும் சேர்த்து இணைத்துள்ளேன். இதனுக்கு அரசு மானியமாக ரூபாய் 78,000 ரூபாய் உடனடியாக என்னுடைய வங்கி கணக்கில் சேர்க்கப்பட்டது. ஒவ்வொரு 2 மாதமும் தோராயமாக 5,000 வரை மின்சார கட்டணம் செலுத்தி வந்த நான் இப்போது வெறும் 350 ரூபாய் மட்டும் செலுத்தி நாட்டிற்கும் பலனளிக்கும் வகையில் எனக்கும் கட்டணத்தை குறைத்துள்ளதற்கு மத்திய அரசாங்கத்திற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
0: இத்திட்டத்தில் நமது பங்களிப்பு தொகையினை வங்கிகள் கடனாக வழங்குவது பெரும் பயனுள்ளதாக இருப்பதாக கூறுகிறார் ராஜா.
2: இந்த பிரதம மந்திரி சோலார் திட்டத்தில் எனக்கு 2025 கேள்விப்பட்டேன். செய்தித்தாள் விளம்பரத்தில் தான் நான் பார்த்தேன் இந்த விளம்பரத்தை. மத்திய அரசாங்கத்தில் இந்த சோலார் திட்டங்களை வந்து மானியத்தோடு தராங்கங்கிறத கேள்விப்பட்டு அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற சிறப்பாக செயல்படக்கூடிய கம்பெனியை தேர்ந்தெடுத்து நான் அவங்ககிட்ட இதுமாரி நான் வந்து 2 மாதத்துக்கு ஒரு தடவை 3,500 ரூபா நான் பில் கட்டுறேன் அப்படின்னோடனே அவங்க என்னோடய வீட்டுக்கு வந்து 2 கிலோவாட் சோலார் பேனல் போட்டிருக்காங்க. இந்த 2 கிலோவாட் சோலார் பேனல் வந்து ஆன்கிரிடு மெத்தடு அப்படிங்கிற மெத்தடில் பண்ணியிருக்காங்க. அதாவது பேட்டரி கிடையாது, ஒன்லி இதில் இன்வெர்டர் மட்டும் தான். இந்த 2 கிலோவாட்டுக்கு வந்து நான் என்னால் மொத்தமாக பணம் எடுக்க முடியலன்ட்டு பாரத ஸ்டேட் வங்கி அரியலூர் வங்கி கிளையில் வந்து நான் லோனுக்கு அப்ளை பண்ணேன். உடனே லோனும் கொடுத்தாங்க. இந்த 2 கிலோவாட்டுக்கு வந்து எனக்கு வங்கி கடன் வசதி 5.75 தான் வட்டி. இந்த வட்டியில் எனக்கு கிடச்சிது. இதுக்கு மானியம் வந்து 60,000 ரூபா கொடுத்தாங்க. இப்போ நான் 3,500 ரூபா போல் பில் கட்டிக்கிட்டு இருந்தேன். அந்த பில்லும் இப்போ எனக்கு வரதில்லை. அதனால் இப்போ நான் என்னோடய வீட்டில் வந்து ஏசி, மிக்சி கிரைண்டர், லைட்டு, ஃபேன் எல்லாமே நான் சொல்லல் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இது எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. பாரத பிரதமருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்து.
0: அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அரசு பள்ளி விளையாட்டு மைதானத்தில் போதையில்லா இளைஞர்களை உருவாக்கும் வகையில் விழிப்புணர்வு மினி மாரத்தான் போட்டி அண்மையில் நடைபெற்றது. இப்போட்டியில் 8 வயது முதல் 45 வயது வரை உள்ள ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் என பலரும் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் சிறுவர்கள், சிறுமிகள், பெரியவர்கள், விளையாட்டு வீரர்கள், சமூக ஆர்வலர்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். முதல் 3 இடங்களை பிடித்தவர்களுக்கு ரொக்க பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. கலந்து கொண்ட அனைவருக்கும் மாறுதல் பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. அரியலூர் வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் அரியலூர் ஆயுதப்படை மைதானத்தில் பள்ளி வாகனங்கள் கூட்டுக்குழு ஆய்வு செய்யும் பணியினை மாவட்ட ஆட்சியர் ரத்னசாமி, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் விஸ்வேஷ் சாஸ்திரி ஆகியோர் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தனர். ஆய்வில் பள்ளி வாகனங்களில் மாணவர்களின் இருக்கைகள், அவசர முதலுதவி பெட்டிகள், தீயணைப்பான் கருவி, வாகனத்தின் பின்புறம் உள்ள கேமரா செயல்பாடு மற்றும் சிசிடிவியின் செயல்பாடு, அவசர வழி மற்றும் வாகனங்களை இயக்குவதற்கான தரம் குறித்து பள்ளி வாகன கூட்டுக்குழுவினர் ஆய்வு செய்தனர். இப்பணியை ஆய்வு செய்த ஆட்சியர் குறைபாடு உள்ள வாகனங்கள் சரி செய்த பின்னர் மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட பின்னரே இயக்க அனுமதி வழங்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தினார். இதில் 67 பள்ளிகளைச் சேர்ந்த 420 வாகனங்கள் ஆய்வு செய்யும் பணி நடைபெறுகிறது. இம்மாத இறுதி வரை வாகனங்கள் ஆய்வு செய்யும் பணி நடைபெறும். பள்ளி வாகனங்களில் உள்ள தீயணைப்பு கருவிகள் பயன்படுத்துவது முதலுதவி குறித்து பள்ளி வாகன ஓட்டுநர் மற்றும் உதவியாளர்களுக்கு அரியலூர் தீயணைப்புத்துறை அலுவலர் செந்தில்குமார் தலைமையில் தீயணைப்புத்துறை அலுவலர்கள் மூலம் செயல் விளக்கம் செய்து காண்பிக்கப்பட்டது. இந்த ஆய்வில் வட்டார போக்குவரத்து அலுவலர்கள், காவல்துறையினர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
3: அரியலூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ராம்குமார். தொடர்வது தமிழில் செய்திகள்.
4: ஆகாஷவாணி

0: ஆகாஷ்வாணி அரியலூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ராம்குமார்.
1: புவி வெப்பமாதலை தடுக்கும் வகையில் மத்திய மாநில அரசுகள் மூலம்

0: செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் தடையற்ற பொருளாதார நடவடிக்கையை உறுதி செய்ய குவாட் நாடுகள் அமைப்பு உறுதி பூண்டுள்ளதாக இந்தியா கூறியுள்ளது. ஊடுருவல் உள்ளிட்ட காரணங்களால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றத்தை கண்காணிக்க மத்திய அரசு உயர்மட்ட குழுவை அமைத்துள்ளது. பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணை அமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். கிழக்கு லெபனான் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தனர். மால்டோவா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் தடையற்ற பொருளாதார நடவடிக்கையை உறுதி செய்ய குவாட் நாடுகள் அமைப்பு உறுதி பூண்டுள்ளதாக இந்தியா கூறியுள்ளது. புதுதில்லியில் நடைபெற்று வரும் குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டையொட்டி நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் இதனை தெரிவித்த வெளியுறவுத்துறை கூடுதல் செயலர் திரு நாகராஜ் நாயுடு, கடல்சார் பாதுகாப்பு, பொருளாதார மேம்பாடு, பேரிடர் கால மீட்பு மற்றும் நிவாரண உதவி ஆகியவற்றுக்கு உறுப்பு நாடுகள் ஒத்துழைப்பு தர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்தோ பசிபிக் கடல்சார் கண்காணிப்பு அமைப்பு இன்று தொடங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். தீவிரவாத தடுப்பு நடவடிக்கைகளுக்கு இது பெரிதும் உதவிடும் என்றும் அவர் கூறினார். தீவிரவாதத்தை எந்த வடிவிலும் அனுமதிப்பதில்லை என்று குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் இம்மாநாட்டில் தெரிவித்திருப்பதாகவும் அவர் கூறினார். பகல்காம் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து குவாட் அமைப்பு கூட்டறிக்கை வெளியிட்டதாகவும் திரு நாகராஜ் நாயுடு கூறினார். ஊடுருவல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் நாட்டின் மக்கள் தொகை அதிகரிப்பதை கட்டுப்படுத்த ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி திரு பிரகாஷ் பிரபாகர் நவுலேக்கர் தலைமையில் உயர்மட்ட குழு ஒன்றை மத்திய அரசு அமைத்துள்ளது. இந்த தகவலை சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ள மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆணையர், ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி துர்கா சங்கர் மிஸ்ரா, ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி திரு பாலாஜி ஸ்ரீவத்சவா, பொருளாதார நிபுணர் டாக்டர் ஷமிகா ரவி ஆகியோர் இக்குழுவில் இடம்பெற்றுள்ளனர். இக்குழுவின் உறுப்பினர் செயலராக உள்துறை அமைச்சகத்தின் இணைச் செயலர் செயல்படுவார் என்றும் அவர் தெரிவித்தார். ஊடுருவல் உள்ளிட்ட காரணங்களால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றங்கள் பெரும் சவாலாக உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். சட்டவிரோத குடியேற்றம் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை இந்த உயர்மட்ட குழு ஆய்வு செய்து மக்கள் தொகை கணக்கெடுப்பில் உள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காணும் என்றும் திரு அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நெடுஞ்சாலை திட்டப் பணிகளின் முன்னேற்றம் குறித்து மத்திய சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி இன்று ஆய்வு மேற்கொண்டார். பஞ்சாபில் 4000 கிலோமீட்டர் தூர நெடுஞ்சாலைகள், ஹரியானா தில்லி பகுதியில் 3000 கிலோமீட்டர் தூர நெடுஞ்சாலைகள் குறித்து அவர் ஆய்வு செய்தார். திட்டப்பணிகளை குறிப்பிட்ட காலத்தில் முடிப்பதற்கான நடவடிக்கையை துரிதப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல், தரமான கட்டமைப்பை உறுதி செய்தல் போன்றவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் திரு நிதின் கட்கரி அறிவுறுத்தினார். காதி கிராம தொழில்கள் ஆணையம் கடந்த நிதியாண்டில் 187,000 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளதாக அதன் தலைவர் திரு மனோஜ்குமார் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசின் கொள்கை காரணமாகவும் ஊரகப் பகுதிகளில் வாழும் கைவினைக் கலைஞர்களின் கடும் உழைப்பின் மூலமும் இந்த சாதனை எட்டப்பட்டுள்ளதாக கூறினார். காதி கிராம தொழில்கள் ஆணையம் 2 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு அளித்து வருவதாகவும் இதில் 80% பேர் மகளிர் என்றும் அவர் தெரிவித்தார். 12 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த ஆணையத்தின் வருவாய் 30,000 கோடி ரூபாயாக இருந்ததாக அவர் குறிப்பிட்டார். காதி பொருட்களின் விற்பனையை அதிகரிக்க பிரத்யேக மின் வணிக தளம் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் திரு மனோஜ்குமார் கூறினார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இன்று நேரிட்ட இருவேறு சாலை விபத்துகளில் 10 பேர் உயிரிழந்தனர். உனாவா மாவட்டத்தில் ஆக்ரா லக்னோ விரைவு சாலையில் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 6 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 10 பேர் லக்னோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாராபங்கி மாவட்டத்தின் பூர்வாஞ்சல் விரைவு சாலையில் கார் ஒன்று விபத்துக்குள்ளானதில் 4 பேர் உயிரிழந்தனர். இந்த விபத்துகளில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15

0: அனைத்தும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: தமிழகத்தின் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் நான்கு வழி திருவாரூர் புறவழிச்சாலை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி, இந்த புதிய வழித்தடத்தின் மூலம் திருச்சி, கோவை, நாகப்பட்டினம், காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சி மேம்படும் என்று கூறியுள்ளார். இதனிடையே இந்த நெடுஞ்சாலை திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக மக்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக மாநில பிஜேபி தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்காசிய போர் சூழல் போன்றவற்றால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்துள்ள போதிலும் பொதுமக்களுக்கு விலையை உயர்த்தாமல் கடந்த சில மாதங்களாக பெட்ரோலியப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வந்ததாக தெரிவித்தார். எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஏற்படும் இழப்பை ஈடுகட்டும் வகையில் அதனை சமநிலைப்படுத்தும் விதமாக தற்போது அவற்றின் விலையில் சிறிய அளவில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு சுரேஷ் கோபி கூறினார். நடப்பாண்டுக்கான பத்ம விருதுகள் நேற்று புதுதில்லியில் வழங்கப்பட்டன. தமிழகத்தைச் சேர்ந்த ஓதுவார் திரு சுவாமிநாதன் பத்மஸ்ரீ விருது பெற்றது தமக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ளார். இத்தகைய அங்கீகாரத்தை வழங்கியுள்ள மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு சுவாமிநாதன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: நம்முடைய இந்திய பெருநாட்டிலே தமிழகத்திற்கு ஒரு தனி சிறப்புடைய நாடாக நாங்கள் எல்லாம் உணர்கின்றோம். தேவார திருமுறை திருமடங்களிலும் ஆலயங்களிலும் வளர்த்த பெருமை ஓதுவாமூர்த்திகளுக்கே உரியதாகும். அன்று தொட்டு இன்று வரை அதை அவர்கள் காப்பாற்றி வருகின்றார்கள். இன்றைய நிலையில் மத்திய அரசு பத்ம விருதினை வழங்கி இருக்கின்றார்கள். இந்த நிலைமைக்கு எங்களுக்கெல்லாம் உதவி புரிந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவிப்பதோடு மத்திய அரசினுடைய தலைமைக்கும் செயல்படுத்துகின்ற நிலையங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: சர்வதேச அளவில் போதைப்பொருள் கடத்தல் தொடர்பாக சென்னை, மதுரை ஆகிய நகரங்களின் ஐந்து இடங்களில் அமலாக்கத்துறையினர் இன்று சோதனை மேற்கொண்டனர். சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் குற்றவாளி ஜான் பிரிட்டோ உள்ளிட்டவர்களுக்கு எதிராக பதிவு செய்யப்பட்ட இரண்டு புகார்கள் தொடர்பாக இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டன. சர்வதேச அளவில் பெரும் அளவிலான போதைப்பொருட்கள் கடத்தல் நடைபெற்றிருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். இலங்கை வழியாக 258 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப்பொருட்கள் கடத்தப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். கிழக்கு லெபனான் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தனர். வேகா பள்ளத்தாக்கில் ஹிஸ்புல்லா அமைப்பின் முகாம்களை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா அமைப்பின் முகாம்கள் மீது தாக்குதல் நடத்த தாம் உத்தரவிட்டுள்ளதாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நேதன்யாகு தெரிவித்துள்ளார். கிழக்கு லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லாவின் கட்டமைப்புகளை அழிக்க இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். இஸ்ரேல் லெபனான் இடையே அமைதி பேச்சுவார்த்தை அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் இந்த வாரம் நடைபெறவுள்ள நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனிடையே தெற்கு லெபனானில் இஸ்ரேல் ராணுவத்தின் மீது ஹிஸ்புல்லா அமைப்பு தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வருவது குறிப்பிடத்தக்கது. மால்டோவா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-4, 6-2 என்ற செட் கணக்கில் உஸ்பெகிஸ்தானின் செர்கே ஃபோமினை வென்றார். சிங்கப்பூர் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-17, 21-18 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் புத்ரி பர்னானியை வென்றார். இப்போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி இணையும் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, பிரேசிலின் மார்செலோ இணை இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள முதலாவது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூரு அணி குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. தரம்சாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தோ பசிபிக் மண்டலத்தில் தடையற்ற பொருளாதார நடவடிக்கையை உறுதி செய்ய குவாட் நாடுகள் அமைப்பு உறுதி பூண்டுள்ளதாக இந்தியா கூறியுள்ளது. ஊடுருவல் உள்ளிட்ட காரணங்களால் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றத்தை கண்காணிக்க மத்திய அரசு உயர்மட்ட குழுவை அமைத்துள்ளது. பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி தெரிவித்துள்ளார். கிழக்கு லெபனான் பகுதியில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 12 பேர்

0: உயிரிழந்தனர். மால்டோவா சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்மித் நாகல் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்திய அலை 1269 கிலோ ஹெர்ட்ஸில் நேரம் 7:25 கேட்கவிருப்பது பண்ணை செய்தி.
2: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். பண்ணை செய்தி. இன்றைய நமது பண்ணை செய்தியில் நெற்பயிருக்கு ஏற்ற நுண்ணுயிர் உரங்கள் குறித்து மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் கே ஜி சபரிநாதன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
3: இந்த மைக்கோரைசா அப்படின்னு சொல்றது விவசாயிகள்ட்ட இப்போ உபயோகத்துல ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய ஒரு நுண்ணுயிரின்னு சொல்லலாம். இந்த நுண்ணுயிரி பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு பூஞ்சான வகை நுண்ணுயிரி. இந்த வேர் உட்பூசணமானது என்னன்னு கேட்டீங்கன்னா தனியா ஆய்வகத்துல வளர்க்க முடியாது. இப்ப வேளாண்மை கல்லூரி மதுரையில எல்லாத்திலும் நாம என்ன பண்ணோம், மக்காச்சோளத்தை ஒரு பயிராக கொடுத்து இந்த வேர் உட்பூசணத்தை நாங்கள் பெருக்கம் செய்கிறோம். எப்படி நம்ம மண்ணில் பயிர்களை வளர்க்குற மாதிரி முதல்ல வெறுமை குழாய்ட்ட தொட்டிகள்லாம் நிரப்பிக்கிறோம். அதுக்கப்புறம் மக்காச்சோள விதையை இந்த மைக்கோரைசா தாய் வித்து கூட சேர்ந்து போடுறோம். அப்போ மக்காச்சோள பயிரானது வளர ஆரம்பிக்கும் போது நம்ம போட்ட தாய் வித்து வேர் உட்பூசணத்தோட தாய் வித்தும் சேர்ந்து வளர ஆரம்பிக்கும். மக்காச்சோளம் வளர்ந்து ஒரு 40-45 நாளில் பார்த்தீங்கன்னா மக்காச்சோள பயிர் ஃபுல்லாக இந்த வேர்புட்டு பூசணமாக பெருகிடும். மேலும் இந்த வேர்புட்டு பூசணம் எங்கே அதிகமாக இருக்கும்னா வேர்ப்பகுதியில் தான் இருக்கும். அதனால் என்னென்னா ஒரு 45 நாளுக்கு அப்புறம் மக்காச்சோள பயிரை நம்ம எடுத்துட்டு அதோட வேர்ப்பகுதியை மட்டும் நாம் பயன்படுத்திக்கலாம். நாங்கள் எங்கள் வேளாண்மை கல்லூரி மதுரையில் என்ன பண்ணோம்னா இதே மாதிரி அந்த வேர்ப்பகுதியை எடுத்து துண்டு துண்டுகளாக்கி வெர்மிக்குலைட்டு அது கூட விரவி பாக்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணி விற்கிறோம். நான் சொல்லக்கூடிய எல்லா வகையான உயிர் உரங்களும் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சினா மதுரையில் கிடைக்குது. அதாவது நாம் சொன்ன பாக்டீரியா வகை நுண்ணுயிராக இருக்கட்டும், இந்த வேர் உட்பூசணமாக இருக்கட்டும், அனைத்து வகையும் வேளாண் நுண்ணுயிரியல் துறையில் கிடைக்குது. பிங்க் பிக்மெண்டட் ஃபேக்கல்டேட்டிவ் மெத்தலோட்ரோஃப் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா வகையான இலையில் வாழக்கூடிய ஒரு நுண்ணுயிர். ஆராய்ச்சி படி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா எல்லா வகையான பயிர்களிலையுமே இலைகளில் அந்த நுண்ணுயிர் இருக்குது. களைச்செடி எடுத்து வச்சாலும் அந்த பிபிஎஃப்எம் இருக்குது, ஒரு நல்ல பயிர் எடுத்து வச்சாலும் இருக்குது, ஒரு மரப்பயிரை எடுத்து வச்சாலும் இருக்குது. அதனால் நம்ம என்ன சொல்லலாம், பிபிஎஃப்எம் இல்லாத பயிரோட இலையே இல்லைன்னு கூட நம்ம சொல்லலாம். அது இப்போ நாம் என்ன பண்ணுதுன்னா அந்த பசுமை புரட்சிக்கு அப்புறமா அதிகப்படியான கெமிக்கல்கள் இலை வழியாக தெளிக்கிறது மூலமாக அதோட பெருக்கத்தை நம்ம குறைச்சிட்டோம். பிபிஎஃப்எம்ங்கிற பாக்டீரியா அந்த இலை துளைகளில் போய் உட்கார்ந்துக்கிட்டு நீராவி போக்கோட அளவை குறைக்குது. டேமில் தண்ணி திறந்து விட்டு கடைமடை பகுதியில் வார வரைக்கும் விவசாயிகள் வந்து அப்படி வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நாள் தண்ணி இல்லாமல் இருக்கும். அந்த தண்ணி இல்லாத அந்த பருவமும் பயிரோட முக்கிய பருவமும் சேர்ந்து இருந்துச்சுன்னா மகசூல் மிகவும் பாதிக்கப்படும். 30-40% மகசூல் பாதிக்கப்படும். அந்த மாதிரி டைம்களில் வறட்சி இப்போ இருக்குது, தண்ணி கட்ட முடியல, என்னால் 3 தண்ணி கட்டுற இடத்துல 1 தண்ணி தான் கட்ட முடியுது அப்படிங்கிற இடத்துல இலை வழியாக இந்த பிபிஎஃப்எம் தெளிக்கிறது மூலமாக வறட்சியை கொண்டு வரலாம். அதுக்காக முழுவதும் வறட்சியை கொண்டு வர முடியாது, அந்த வறட்சி பீரியடை கொஞ்சம் தள்ளி போடலாம். இப்போ தண்ணி வர்றதுக்கு 4 நாள் ஆகுது, 5 நாள் ஆகுது அப்படின்னா இந்த பிபிஎஃப்எம் தெளிப்பதன் மூலமாக அந்த பயிர் வறட்சியை தாங்கி இருக்கக்கூடிய திறன் அந்த 1 வாரத்துக்கு 5 நாள் 1 வாரத்துக்கு நமக்கு பாதுகாப்பாக அந்த பயிர் இருக்கும். மற்றும் இதில் இன்னொரு முக்கியமானது சைட்டோகைனின் அப்படிங்கிற ஒரு வேர் ஊக்கி, அதையும் இது ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த வளர்ச்சி ஊக்கி வந்து செல் டிவிஷன் அதை வந்து ரொம்ப வேகமாக பண்ணதுனால பயிர் ரொம்ப வேகமாக வளரும். தஞ்சாவூர் டெல்டா பகுதியில் ஆல்ரெடி பல ஏக்கரில் நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து ட்ரையல் எடுத்து ஆராய்ச்சி செஞ்சு பல ஏக்கரில் நெல் பயிரை 6-7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய வறட்சி வந்த டைமில் இதை விவசாயிகள் அடித்து அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பயிர்களானது வறட்சியை தாங்கி நெல் பயிரில் மிகவும் நல்லாயிருக்கும். பட் அனைத்து வகையான பயிர்களுக்கும் வறட்சிக்கு தாராளமாக இதை அடிக்கலாம். இது வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் மட்டும்தான் கிடைக்கும், வேற எங்கேயும் கிடைக்காது. இந்த தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் தான் உற்பத்தி செய்யப்பட்டது. இங்கே தான் பெரும்பாலும் நாங்கள் கொடுக்குறோம். நம்ம மதுரை அக்ரிகாலஜிலையும் இது கிடைக்குது.
2: இதுவரை நெற்பயிருக்கேற்ற நுண்ணுயிர் உரங்கள் குறித்து மதுரை வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வேளாண் நுண்ணுயிரியல் துறை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் கே ஜி சபரிநாதன் அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். நிறைவு பெற்றது இன்றைய பண்ணை செய்தி.
1: நேரம் 7:30.

0: மண்ணுமணியும். இன்றைய நமது மண்ணுமணியும் நிகழ்ச்சியில் தரமான விதை உற்பத்தி குறித்து தெரிந்து கொள்வோம். எந்த சாகுபடியானாலும் விதை தரமாக இருக்க வேண்டும், விதை நேர்த்தி சரியாக செய்ய வேண்டும். இன்னும் பல நடைமுறைகள் உள்ளன என தேனி மாவட்டம் வைகை அணை வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய முனைவர் பி கீதாராணி அவர்கள் தரும் தகவல்களை கேட்கலாம்.
1: வணக்கம் மேடம்.
2: வணக்கம். நம்ம பொதுவாக விதைகள் தான் வந்து விவசாயத்திற்கு ஆதாரம்னு சொல்கிறோம். இது வந்து ஒரு முக்கியமான இடுபொருளும் கூட. நிறைய இடுபொருள்கள் நம்ம விவசாயத்தில் உபயோகப்படுத்தினாலும் இது வந்து ஒரு முக்கியமான இடுபொருள். இந்த விதை வந்து ஒரு நல்ல தரத்தோடு இருந்தால் மட்டும்தான் இந்த விதை நம்ம போட்டு அதிலிருந்து வளரக்கூடிய பயிர் வந்து நல்லா வளர்ந்து நம்ம இடக்கூடிய மற்ற இடுபொருள்களான உரங்கள் மற்ற எல்லாவற்றையும் அது வந்து நல்லா எடுத்துட்டு நல்லா வளர்ந்து அதிக மகசூலுக்கு வழிவகுக்கும். ஸோ விதை வந்து தரமானதாக இருக்கணும். இப்போ வந்து அந்த தரமான விதைன்னா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நீங்கள் கேட்டிங்க. அப்போ இந்த ஒரு தரமான விதைன்னா எடுத்துன்னா நம்ம வந்து விதைக்கும் போதே அது வந்து நல்லா முளைச்சு சீராக வளர்ந்து நல்லா வந்து நாற்றுக்களை வீரியமுள்ள நாற்றுக்களாக கொடுக்கணும். அப்போ தான் வந்து அது வந்து தரமான விதைன்னு சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம விதை சட்டம் 1966 ஒரு விதைனா அது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்குரிய பாரம்பரிய குண அதிசயங்கள் கொண்டிருக்கணும். அது மாத்திரம் இல்லாமல் அதில் வந்து வேறு பிற ரக பயிர்களோ பிற பயிர்கள் வேறு ரகங்கள் மற்றும் களை தேவையில்லாத கல் மண் தூசு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அதில் கலப்படம் இல்லாமல் அதோட புற தூய்மை கலப்படம் இல்லாமல் இருக்குதுன்னா அது வந்து புற தூய்மை நல்லாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த நல்ல தரமான விதைகளுக்கு அந்த புற தூய்மை வந்து 98% அளவுக்கு வந்து இருக்கணும்னு எதிர்பார்க்கப்படுகிறது தரமான விதைகளில். அப்புறம் பூச்சி பூஞ்சான் இதெல்லாம் வந்து தாக்கப்படாமல் அதோட விதை நலமும் வந்து நல்லா இருக்கணும். இந்த மாதிரி உள்ள விதைகள் வந்து நல்ல முளைப்பு திறன் கொடுத்து நல்லா வளரக்கூடியதாக இருக்கும். ஸோ இந்த விதைகள் தான் வந்து நம்ம தரமான விதைகள்னு சொல்கிறோம். இப்படி தரமான விதைகளுக்கு வந்து பல்வேறு நிலைகளில் நம்ம பெருக்கம் பண்ணலாம். எடுத்தோடனே ஒரு ரகம் வந்து வெளியிடுறாங்க. வெளியிடும்போது அதிலிருந்து விஞ்ஞானிகள் வந்து ஒரு கரு விதைன்னு வச்சுருப்பாங்க. அந்த கரு விதை உபயோகப்படுத்தி அடுத்து வல்லுநர் விதைன்னு அதை வந்து பெருக்கம் செய்யப்படுகிறது. அந்த வல்லுநர் விதை வந்து அதோட இன தூய்மைங்கிறது 100% வந்து இருக்கணும். அப்படி இருந்தால்தான் அது வந்து அது வல்லுநர் விதைன்னு சொல்லப்படுகிறது. இது வந்து யார் வெளியிட்டாங்களோ அந்த பல்கலைக்கழகங்களில் அந்த வல்லுநர் விதை அந்த விஞ்ஞானிகளின் மேற்பார்வையில் உற்பத்தி பண்ணப்படுகிறது. இந்த வல்லுநர் விதைகளை பெறப்பட்டு அதிலிருந்து அதை உபயோகப்படுத்தி அரசு விதை பண்ணைகள் மற்றும் தனியார் விதை நிறுவனங்கள் எல்லாம் வந்து ஆதார விதைங்கிற ஒரு நிலை உற்பத்தி செய்யப்படுகிறது. இந்த ஆதார விதைக்கு வந்து அதோட இன தூய்மை வந்து 99% இருக்கணும். இந்த ஆதார விதைகளை பயன்படுத்தி நம்ம விதை உற்பத்தியாளர்கள் விவசாயிகள் எல்லாம் வந்து சான்று விதைகள் உற்பத்தி பண்ணுறாங்க. அதோட இனத்தூய்மை வந்து 98% வரையிலும் இருக்கும். இதன்படி நம்ம உற்பத்தி செய்கிறோம். இதை வந்து எப்படி நம்ம உண்மையில் இது தரமான விதை தானா, இதுக்கு இனத்தூய்மை இவ்வளோ இருக்கான்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுன்னா, இது எல்லாமே இந்த விதை உற்பத்தி எல்லாமே வந்து விதை சான்று துறை அலுவலர்களின் மேற்பார்வையில் தான் நம்ம விதை உற்பத்தி வந்து பண்ணணும். இப்போ ஒரு விவசாயி வந்து விதை உற்பத்தி பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து விதை சான்று துறை அணுகி அந்த பருவத்தில் அந்த பயிரை வந்து ரெஜிஸ்டர் பண்ண வேண்டியிருக்கு. பண்ணிவிட்டு அது வந்து 1 ஏக்கருக்கு 105 ரூபாய்ங்கிற மாதிரி பே பண்ணணும். எவ்ரி ஒவ்வொரு ஏக்கர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு 50 ரூபா கூடும். இந்த பயிருக்கு வந்து அவர் ரெஜிஸ்டர் பண்ணணும். எந்த பருவத்தில் எந்த பயிர் பண்ணுறோம், என்ன நிலை, சான்று நிலையா ஆதார நிலையா, அது மாதிரி அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதன் பிறகு சோயிங் ரிப்போர்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அதை விதைப்பு எல்லாம் எப்போ பண்ணியிருக்கோம், அந்த விதைப்பில் வந்து அவரோட நிலம் எங்கே இருக்குது என்னங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து அதை விதைப்போட டீட்டெயில்ஸ் தான் அதெல்லாம். இதெல்லாம் வந்து நம்ம அங்கே விதை சான்று துறைக்கு சமர்ப்பிக்கும் போது அவங்க வந்து வயல் ஆய்வு வருவாங்க. பல்வேறு நிலைகளில் பூக்கிறதுக்கு முன்னாடி பூக்கும் ஸ்டேஜ் ஒவ்வொரு நிலைகள்லேயும் வந்து விதை ஆய்வு செய்யப்பட்டு அதுக்கப்புறம் அவங்க அறுவடை பண்ணி அதை அப்ரூவ்டு சுத்திகரிப்பு நிலையங்களில் அதை வந்து ப்ராசஸ் பண்ணணும். விதை சுத்திகரிப்பு பண்ணிவிட்டு தென் அவங்க வந்து அதுவே வந்து லேப் வந்து விதை பரிசோதனை நிலையங்களுக்கு அந்த விதைகளை அனுப்பி அதோட விதைத்தன்மை எப்படி இருக்குது, அதோட விதை ஆய்வு செய்யப்பட்டு அந்த தகவல்கள் எல்லாமே வந்து ஒரு அட்டையில் வந்து நம்ம கொடுக்குறோம். இப்போ வல்லுநர் விதைன்னா ஒரு மஞ்சள்

கலர் அட்டை இருக்கும். அதுல இந்த எல்லா தகவல்களும் இருக்கும். என்ன விதை, என்ன அதுல ரகம், அதோட லாட் நம்பர் என்ன, குவியல் எண் என்ன, இது எப்போ விதை ஆய்வு செய்யப்பட்டது, இதுக்கு வந்து எவ்வளோ காலம் இந்த விதைகளை உபயோகப்படுத்திக்கலாம், அதோட வேலிடிட்டி பீரியடு எக்ஸ்பைரி டேட்டுன்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே அந்த தகவல்கள் அதில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்ன அதோட இன தூய்மை எவ்வளோ, அதோட வந்து முளைப்பு திறன் எவ்வளோ இருக்குது, புற தூய்மை எவ்வளோ இருக்குது, ஈரப்பதம் என்ன, இந்த எல்லா தகவல்களும் அந்த அட்டையில் இருக்கும். இப்போ வல்லுநர் விதைனா மஞ்சள் கலர் அட்டைன்னு சொல்லுவோம், ஆதார விதைனா அந்த அட்டை வந்து வெள்ளை கலரில் இருக்கும், இதே வந்து சான்று விதைனா நீல நிற அட்டை.

0: என்ன, இந்த எல்லா தகவல்களும் அந்த அட்டையில் இருக்கும். இப்போ வல்லுநர் விதைனா மஞ்சள் கலர் அட்டைன்னு சொல்லுவோம், ஆதார விதைனா அந்த அட்டை வந்து வெள்ளை கலரில் இருக்கும், இதே வந்து சான்று விதைனா நீல நிற அட்டை இருக்கும். ஸோ இந்த அட்டையில் வந்து இந்த தகவல்கள்லாம் இருக்கும். இந்த உங்களுக்கு விதை நீங்கள் வாங்கும்போது இந்த அட்டையோடைய வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த அட்டை பார்த்தாலே உங்களுக்கு அதோட முளைப்பு திறன் என்ன, இது எவ்வளோ காலம் இந்த விதை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம், இது வந்து நமக்கு ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குது. நீங்கள் வந்து இந்த மாதிரி அட்டை பொருத்தப்பட்டுள்ள விதைகளை வாங்கினீங்கன்னா இது வந்து தரமான விதைகள்ங்கிறத நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம்.
1: நாலு தரம் பிரிச்சிருக்கிறீங்க. இப்போ கருவிதை எல்லாருக்கும் கிடைக்காது, யாருக்காவது ஒரு விவசாயிக்கு தான் கருவிதை கிடைக்கும். அதுக்கப்புறம் அப்படின்னா வல்லுநர் விதை, அதுக்கப்புறம் வந்துன்னா ஆதார விதை, சான்று விதை அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ இந்த மூன்று விதைகளில் எது வந்து நல்ல விதை, இல்லை எப்படி நம்ம வந்து வாங்கிக்கிறது?
0: தரத்தின் படி பார்த்தோம்னா வல்லுநர் விதைகள் தான் வந்து அதிக தரமான விதை. ஏன்னா கருவிதையிலிருந்து அடுத்த ஸ்டேஜ் அடுத்த நிலையில் நம்ம வல்லுநர் விதை உற்பத்தி செய்கிறோம். ஆனால் இது வந்து அதிக அளவில் பண்ண முடியாது. ஏன்னா வந்து நமக்கு ஏற்கனவே இந்த விதை பிளானுன்னு ஒன்று இருக்குது, அதன்படியாக வந்து நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் விதை மரபியல் இயக்குனர் இருக்கார். அவருக்கு வந்து ஒரு வருடத்திற்கு முன்கூட்டியே வந்து எங்களுக்கு இவ்வளோ வல்லுநர் விதை வேணும் அப்படிங்கிறத வந்து தேவை வந்து கொடுத்துருவாங்க. அரசு பண்ணைகள் எல்லாமே வந்து எவ்வளோ வல்லுநர் விதை வேணுங்கிறத அவங்களோட டிமாண்ட் வந்து முன்னாடி கொடுத்துருவாங்க. அதன்படியாக இந்த வல்லுநர் விதை உற்பத்தி செய்யப்பட்டு அவர்களுக்கு வந்து அது விநியோகம் செய்யப்படுகிறது. இன தூய்மையெல்லாம் 100% இருக்கும், கலவன்கள்லாம் ஒன்றுமே இருக்காது, அதுதான் இதை காட்டுது. ஸோ இந்த விதைகளை உபயோகப்படுத்தி இனி அதிக அளவு உற்பத்தி செய்யணும் நமக்கு. ஏன்னா இருக்கிற எல்லா விவசாயிகளுக்கும் இந்த தரமான விதைகள் கிடைக்கணும். இந்த ஆதார விதை உபயோகப்படுத்தி சான்று விதைகள் வந்து உற்பத்தி பண்ணும்போது நம்ம அதிக அளவு லாபம் வந்து பெற முடியும். சான்று நிலைக்கு அடுத்து நம்ம ஒரு விதை நிலை கொண்டு போக முடியாது. இந்த சான்று விதைகளை உபயோகப்படுத்தி நம்ம வந்து கமர்ஷியலாக தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதோட விளைச்சல் அதிகப்படுத்துறதுக்கு விவசாயிகள் வந்து சான்று விதைகள் உபயோகப்படுத்தினாலே போதும், அதுவே தரமானதாக இருக்கும்.
1: விவசாயிகளே வந்து விதை உற்பத்தி பண்ணி விற்பனைக்கு கொடுப்பாங்களா, இல்லை நம்ம விதை பண்ணைகள்லேருந்தே நம்ம விற்பனைகளுக்கு விதைகள் கொடுக்குறோமா?
0: ஆர்வம் உள்ள விவசாயிகள் தான் வந்து விதை பண்ணையை அவர்களே அமைக்கலாம். இப்போ எத்தனையோ விதை கம்பெனிகள் இருக்குது, விதை பண்ணை அமைக்க வேண்டும் நினைச்சார்கள்னா அவங்க வந்து இந்த விதை சான்று துறையினரை அணுகி சான்று விதையோ இல்லை ஆதார விதை உற்பத்தியை வந்து அவங்க செய்யலாம். அதற்குரிய ப்ரொசீஜர்ஸ் இருக்குது, அதை ஒரு விண்ணப்ப படிவம் இது பண்ணி அவங்க வந்து அந்த ஒரு சீசனில் ஒரு கிராப் வந்து அவங்க பண்ணலாம். அது வந்து வயல் ஆய்வெல்லாம் செய்யப்பட்டு அந்த விதைகள் கடைசியில் அதில் ஒரு கலவன் எல்லாமே இல்லை அப்படின்னு சொன்னால் அதை வந்து அறுவடை பண்ணி சுத்திகரிப்பு பண்ணி அதை அந்த விதை ஆய்வெல்லாம் பண்ணி அந்த அட்டைகள் பொருத்தப்பட்டு உங்களுக்கு அந்த விதைகள் வரும்போது அட்டைகள் பொருத்தப்பட்டு வந்தாலே அது தரமான விதைகள், அப்போ நீங்களும் ஒரு விதை உற்பத்தியாளராக மாறலாம். அது மாதிரி எல்லா பயிர்களிலும் நீங்கள் வந்து பண்ணலாம். விதை சான்று துறையினரோட அறிவுரையின்படி அதை வந்து பண்ணிவிட்டு நீங்கள் வந்து விதை உற்பத்திகளை வந்து இது மாதிரி பண்ணலாம். சான்று நிலைகள் எல்லா பயிர்களிலுமே பண்ணலாம்.
1: என்னென்ன பயிர்களில் மேடம் நம்ம பண்ணலாம்?
0: முக்கியமாக வந்து ஆரம்ப காலத்தில் வந்து நம்ம வந்து தன்மகரந்த சேர்க்கை உரிய பயிர்களில் வந்து பண்ணுறது ரொம்ப ஈஸி. நெல், உளுந்து இந்த மாதிரி பயிர்களில் வந்து விதை உற்பத்தி செய்யலாம். ஏன்னு சொன்னால் இதில் வந்து என்னென்னா தன்மகரந்த சேர்க்கையில் வந்து இனக்கலப்பு ஏற்படுவது ரொம்ப கம்மி, அதோட மகரந்த தூள் வந்து ரொம்ப தூரம் போகாது, அதே மாதிரி பூக்கள் விரிவடைறதுக்கு முன்னாடியே வந்து அதில் வந்து பாலினேஷன் நடந்துடும், அதனால் வந்து இனக்கலப்பு ஏற்படாது. இதே அயல் மகரந்த சேர்க்கைன்னா வேறு ஒரு மகரந்த தூள் வந்து அதில் பட்டு ஃபர்டிலைஸ் ஆகும். ஸோ அதனால் வந்து வேறு பயிர்கள் பக்கத்தில் இருக்குது, வேறு ரகங்கள் இருக்குன்னா கூட அதோட மகரந்த தூள் பட்டு இனக்கலப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் தன் மகரந்த சேர்க்கை உள்ள பயிர்களான நெல், உளுந்து இவையெல்லாம் வந்து நம்ம இதை பண்ணையை வந்து ஈஸியாக அமைத்து பண்ணலாம்.
2: தொடர்ந்து மெல்லிசை.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தரமான விதை உற்பத்தி குறித்து தேனி மாவட்டம் வைகை அணை வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய முனைவர் பி கீதாராணி அவர்கள் தந்து கொண்டிருக்கும் தகவல்கள்.
1: எந்த பயிரா இருந்தாலுமே நம்ம அதற்குரிய சில தொழில்நுட்பங்களை வந்து கையாளுவதன் மூலமாக தன்மகரந்த சேர்க்கை அயர்மகந்த செயற்கை பயிர்களோ எதுல இருந்தாலும் அயல்மகந்த செயற்கை பயிர்கள்லாம் எல்லா காய்கறி பயிர்கள் முக்கியமா வெண்டைக்காய் கத்திரிக்காய் இதுல எல்லாமும் பண்ணலாம். எல்லாம் மக்காச்சோளம் இவையெல்லாம் கொஞ்சம் அயல்மகரந்த சேர்க்கை உள்ளவை. எந்த பயிரா இருந்தாலுமே நம்ம விதை உற்பத்தி பண்ணுவது ஈஸி தான். பட் கொஞ்சம் விதை தொழில்நுட்பங்கள்லாம் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கிறது ரொம்ப நல்லது. இனக்கலப்பு இல்லாமல் எப்படி நம்ம விதை உற்பத்தி செய்கிறது அப்படின்னா முத நம்ம வந்து வயல் தேர்வே வந்து பார்க்கணும். இப்போ வந்து நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்ம வம்பன் நெட்டு உளுந்து வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு முந்தின பயிர் வந்து அதே ரகமாக அந்த முந்தைய பருவத்தில் வேறு ரகம் பயிரிடப்பட்டிருக்கக்கூடாது. இதே வம்பன் நெட்டு பயிரிடப்பட்டிருந்தாலும் அது சான்று துறையினரால் வயலாய்வு செய்யப்பட்டிருந்ததுன்னா பரவாயில்ல. அப்படி இல்லை வேறு ஒரு ரகம் வம்பன் பத்து பண்ணன வயலில் கொண்டோ இந்த வருஷம் கொண்டோ நம்ம வம்பன் எட்டு அப்படின்னு பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து வம்பன் பத்தில் உள்ள முதிர்வு அடையும் போது சில விதைகள் வந்து வெடிச்சு கீழே சிதறும். அதெல்லாம் இந்த பருவத்தில் முளைச்சி வந்து அந்த பயிரோட மகரந்தத்தூள் இதில் பட்டு சில நேரம் இனக்கலப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து முந்தைய பருவத்தில் வேறு ரகம் பயிரிடப்படாத வயலாக இருக்கணும். அது ஒன்று நம்ம பார்க்கணும். அதே மாதிரி நம்ம பயிர் விலகு தூரம்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னென்னா விதை பயிரை வந்து அதே இனத்தை சேர்ந்த வேறு ரக பயிரிலிருந்து இனக்கலப்பு ஏற்படாதவாறு ஒரு குறிப்பிட்ட தூர இடைவெளி விட்டு விதைக்கிறது. இப்போ நாலு பக்கமே பார்க்கணும் நம்ம, வடக்கு தெற்கு கிழக்குன்னு அந்த பயிரை சுற்றிலும் உள்ள இதில் வந்து வேறு ரகம் இல்லாமல் இப்போ இதே உளுந்து எட்டு போடுறோன்னா எல்லா பக்கமும் வேறு ரகம் வேறு பயிர் இருக்கலாம், ஒரு நெல்லோ இருக்கலாம் இல்லை வேறு மக்காச்சோளம் ஏதாவது இருக்கலாம். பட் உளுந்துலே வேறு ரகம் இல்லாமல் இருக்கணும், அந்த நாலு பக்கமும் பார்த்துக்கணும். அப்படி இருந்தாலுமே ஒரு 3 மீட்டர் இடைவெளி, 3-5 மீட்டருக்கு மேலே இடைவெளியில் அந்த பயிர் இருந்தால் நமக்கு இனக்கலப்பு ஏற்பட வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரி தொழில்நுட்பம் கையாளும் போது நம்ம எந்த பயிராக இருந்தாலும் தன்மகரந்த சேர்க்கை அயல்மகரந்த சேர்க்கை எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து இனக்கலப்பு இல்லாமல் விதை உற்பத்தி செய்ய முடியும். இதில்
2: என்னென்ன தொழில்நுட்பங்கள் மேடம் நம்ம கடைபிடிக்கணும்?
1: பொதுவாக விதை உற்பத்தியில் வந்து நம்ம விதைகள் நல்லா வீரியமாக வளரணும்னா நம்ம விதை நேர்த்தி பண்ணுறது ரொம்ப முக்கியம். அந்த பயிர் விதைகளில் வந்து முக்கியமாக நம்ம வந்து நுண்ணுயிர் விதை நேர்த்தி செய்யணும். ரைசோபியம்ங்கிற வந்து ஒரு விதை நேர்த்திக்கான அந்த ரைசோபியத்தோட ஒரு 2 பொட்டலம் ரைசோபியம் பாஸ்போ பாக்டீரியா ஒரு 2 பொட்டலம் கலவையோட வந்து நம்ம விதைகளை வந்து ஆரி அரிசி கஞ்சியோட கலந்து ஒரு நிலையில் உலர்த்திட்டு 24 மணி நேரத்துக்குள்ளே நம்ம அதை வந்து விதைக்கலாம். இதனால் என்ன ஆகுதுன்னா அந்த தலைச்சத்தை வந்து நிலைநிறுத்தக்கூடிய தன்மை வந்து இந்த ரைசோபியத்துக்கு இருக்குது. இதே நெல் பயிரெல்லாம் நம்ம ரைசோபியத்துக்கு பதிலாக அசோஸ் பயிர் எல்லாம்ங்கிற உயிர் உரத்தை நம்ம உபயோகப்படுத்தலாம். சில நேரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பயிர் வகை விதைகளில் கடின விதைகளும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜெர்மினேஷன் டெஸ்ட்டு சொல்லுவோம், அந்த முளைப்புத்தன்மையை டெஸ்ட் பண்ணும்போது ஒரு 10% அதிகமாக கடின விதைகள், கடின விதைன்னு நம்ம வாயில் வச்சு கடிச்சு பார்த்தோம்னா கூட உடையாது அந்தளவுக்கு ஹார்டாக இருக்கும். 10% மேலே இருக்குன்னா நம்ம அதை வந்து கந்தக அமிலத்தில் கொஞ்சம் ட்ரீட் பண்ணணும். 2 நிமிஷம் அந்த அமிலத்தோட கலந்துட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணி வச்சு ஃபுல்லாக கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம நுண்ணுயிர் விதை நேர்த்தி செய்தோம்னா அதை தோல் வந்து மேல் தோல் வந்து மிருதுவாகி நிறைய தண்ணி வந்து உறிஞ்சி அது ஈஸியாக வந்து முளைச்சி வெளியே வரக்கூடியதாக இருக்கும். அது இல்லாமல் இப்போ வந்து நிறைய வந்து விதைகள் ரொம்ப சின்ன விதைகளாக இருக்கக்கூடிய பயிர்களுக்கெல்லாம் வந்து விதை முலாம் பூசுதல்ங்கிற ஒரு விதை நேர்த்தியும் பண்ணுறோம். அது இல்லாமல் இப்போ வந்து பாலிமர் விதை பூச்சுன்னு சொல்லி இப்போ நிறைய மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா கலர் கலராக இருக்கும் விதைகளே, அது வந்து வீரியமாக விதை வளர்றதுக்கு அதில் வளர்ச்சி ஊக்கிகள்லாம் கலக்கப்பட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி விதை நேர்த்தி முறைகளும் நம்ம வந்து விதைகளுக்கு உபயோகப்படுத்தலாம். அது மாத்திரம் இல்லாமல் தொடர்ந்து சீரான வளர்ச்சிக்கு நம்ம வந்து இலைவெளி உரம் வந்து கொடுக்கறது ரொம்ப அவசியம். இப்போ வந்து பயிர் வகை பயிர்களே நம்ம எடுத்துக்கிட்டாலும் இதிலே வந்து இந்த டிஏபி ஸ்ப்ரேன்னு ஒன்று சொல்லுவாங்க. டிஏபி வந்து ஒரு 2 கிலோ 15 லிட்டர்

0: தண்ணியில் முந்தின நாள் சாயந்தரமே அதை வந்து ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் பார்த்தா அதெல்லாம் கரைஞ்சி தெளிஞ்சிருக்கும். அந்த தெளிஞ்ச தண்ணியை எடுத்து ஒரு 200 லிட்டர் தண்ணியில் கலந்து நம்ம அதை வந்து இலை மூலமாக தெளிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தெளிக்கிறதுனால நன்கு வளரக்கூடிய அந்த கெப்பாசிட்டி இருக்குது. இதை வந்து நம்ம பூ வர்றதுக்கு முந்தியும் அதன் பிறகு 15 நாள் இடைவெளியில் 2 முறை வந்து இந்த இலைவெளி உரம் வந்து நம்ம கொடுக்கலாம். இப்போ வந்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மூலமாக பல்ஸ் ஒண்டருங்கிற ஒரு வளர்ச்சி ஊக்கியினை வந்து ஏக்கருக்கு 2 கிலோங்கிற அளவுக்கு அதை வந்து 200 லிட்டர் தண்ணியில் கலந்து அதையும் நம்ம வந்து தெளிக்கலாம். அந்த பூக்கிற நேரத்தில் அது வந்து தெளிக்கலாம். இதனால வந்து காய்கள் நல்ல திரட்சியாக வரும்.
1: இயற்கை மருந்து ஊக்கிகள் வந்து பயன்படுத்தலாமா விவசாயிகள்?
0: பண்ணலாம். அதாவது இயற்கை ஊக்கிகள்னா பஞ்சகாவியா, ஜீவா அமிர்தம், இப்போ சீவீடு எக்ஸ்ட்ராக்ட், இதெல்லாம் வந்து வெளியில் கிடைக்குது. இப்போது மார்க்கெட்டுக்கே வந்துடுச்சு. அந்த மாதிரி இது வந்து நம்ம வாங்கி தெளிக்கலாம். களை நிர்வாகமும் ரொம்ப முக்கியம் விதை பயிரில். இப்போ விதை உற்பத்தி செய்யும்போது களை இல்லாமல் வயல் தூய்மையாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கிறோம். விதைத்த ஒரு 3 நாளுக்கு உள்ள நம்ம பெண்டி மெத்தலின்னுங்கிற ஒரு களைக்கொல்லியை வந்து 6 மில்லி, அதுக்கு இன்னொரு பேர் ஸ்டாம்ப்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி அது பெண்டிமெத்திலின்ங்கிற அந்த களைக்கொல்லியை வந்து நம்ம தெளிக்கணும். களைக்கொல்லியான அந்த நாசில பொருத்தி பின்னோக்கி நடந்து ஹெக்டருக்கு வந்து 2 லிட்டர் பெண்டிமெத்திலின் 300 லிட்டர் தண்ணியில் கலந்து தெளித்தோம்னா ஆரம்ப காலத்தில் வந்து நம்ம களை இல்லாமல் அந்த விதை பயிரில் வந்து நம்ம பார்த்து கொள்ளலாம். ஒரு 20 நாளைக்கு அப்புறம் பார்த்தோம்னா டர்கா சூப்பர் பர்சூட்னு ஒரு களைக்கொல்லி இருக்குது, அதையும் நம்ம தெளிக்கும் போது பயிர்களாக வளர்ந்து வந்த அப்புறம் இருக்கக்கூடிய களைகளையும் நம்ம கட்டுப்படுத்திக்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் நம்ம விதை பயிர்னு எடுத்தாலே முக்கியமான சில வளர்ச்சி பருவங்கள் இருக்குது. அந்த வளரும் பருவம், பூக்கும் பருவம், முதிர் அடையிறதுக்கு முந்தின பருவங்கள் எல்லாம் வந்து கண்டிப்பாக நீர்ப்பாசன வசதி நம்ம கொடுக்கணும் அந்த பயிர்களுக்கு. அப்போ தான் வந்து விதைகள் நல்ல திரட்சியான விதைகளாக நம்ம பெற முடியும். விதை பயிர்னால முக்கியமாக நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு தொழில்நுட்பம் என்னென்னா களவன் நீக்குதல். களவன் நீக்கிறதுனால தான் நம்ம வந்து அது தரமான விதைன்னு நம்ம சொல்ல முடியும். இப்போ வந்து களவன்னா என்னாகுன்னா பிற பயிர்கள் வந்து தான் நம்ம களவன் சொல்கிறோம். அந்த பயிரோட பல்வேறு நிலைகளான பூக்கு வர்றதுக்கு முன்னாடி, பூக்கும் பருவம், காய் பருவம், அறுவடைக்கு முன்னாடி, இந்த மாதிரி காலங்களில் வந்து இந்த களவன்களை கட்டாயமாக நம்ம அகற்றணும். இப்போ பிற செடிகள் ஏதாவது இருக்கும், வேறு பயிர் செடிகள் இருக்கும், பயிர் வகையில் கொடி ஓடிய செடிகள்லாம் இருக்கும், இந்த அவரை இது மாதிரி இதில் எல்லாம் கொடி ஓடிய செடி இருக்கும், அதில் பூக்கவே செய்யாது. அப்புறம் அழுகல், வாடல் நோய் இருக்கும், மஞ்சள் நோய் இருக்கும், தேமல் நோய் தாக்கிய செடிகள் இருக்கும், இந்த மாதிரி செடிகள்லாம் இருந்தால் இதை வந்து நம்ம அகற்றணும். அதே மாதிரி பூக்கும் சமயங்களில் பார்த்திங்கனா அந்த பூவோட நிறமெல்லாம் வந்து மாறின செடிகளும் சில நேரம் இருக்கும், அதை வந்து நம்ம பிடிங்கி எரிஞ்சிடணும். காய் பிடிக்கும்போது காயோட நிறம், அதோட நீளம், இதெல்லாம் வந்து கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருந்தோன்னா அதுவும் நம்ம களவன் தான் நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி அறுவடைக்கு முன்னாடி விதையில் நிறம் கொண்டும் நம்ம அந்த களவன்களை வந்து அகற்றணும். இது மாதிரி களவன்களை அகற்றினா தான் நம்ம அதோட இன தூய்மை வந்து நம்ம பாதுகாக்க முடியும். ஸோ அடுத்த இந்த விதைகளை வாங்கி இனியொருத்தர் போடும்போது அதில் வந்து கலப்பு வராமல், ஏன்னா நம்ம
1: கலப்பு
0: இருந்தாலும் அதிலிருந்து ஒரு 200-300 விதைகள் அடுத்த ஜென்ரேஷனில் வர்றதுக்காக வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒவ்வொரு முறையும் நம்ம அந்த களவன் அகற்றுறதில் ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியிருக்கு. பயிர் பாதுகாப்பு ஒன்று இருக்குது. பயிரோட வளர்ச்சி பருவத்திலும் போது நமக்கு எப்படியும் அஸ்வினி, தத்துப்பூச்சி, வெள்ளை போன்ற பூச்சிகள்லாம் வரும். இதை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு வேம்பு கலந்த நிம்மிசிடின்னு ஒரு மருந்து இருக்குது, அதை வந்து நம்ம பயன்படுத்தலாம். இந்த அஸ்வினியை கட்டுப்படுத்த இல்லை கண்காணிக்கிறதுக்கு வந்து நம்ம அந்த மஞ்சள் வண்ண ஒட்டும் அட்டை இருக்குது. இலைப்பேன் இருந்ததுன்னா அதுக்கு நீல வண்ண ஒட்டும் அட்டைகள்லாம் இருக்குது. இது வந்து ஏக்கருக்கு 10 அளவில் பயிரின் உயரத்துக்கு மேலே கட்டுனா அந்த அட்டை நிறத்திற்கு வந்து பூச்சிகள் கவரப்பட்டு அதில் வந்து ஒட்டிக்கிறோம். ஸோ இந்த வளர்ச்சி பருவத்தில் தேமல் நோய் இருந்ததுன்னா அதை வந்து கட்டாயம் நம்ம அந்த பயிரை பிடுங்கி அப்புறப்படுத்த வேண்டும். ஏன்னா அந்த அதிலிருந்து மற்ற பயிர்களுக்கு அது வந்து பரவக்கூடிய வாய்ப்பு
1: இருக்குது.
0: இப்போ நோய் பொறுத்து மட்டும் பார்த்தோம்னா வாடல் நோய், அப்புறம் வேர் அழுகல் நோய் தாக்கப்பட்ட செடிகள் இருந்ததுன்னா அதை வந்து அகற்றிட்டு அந்த இடத்துல வந்து பெவிஸ்டின்ங்கிற ஒரு பூஞ்சான கொல்லி மருந்து 2 கிராம் 1 லிட்டர் தண்ணியில் கரைச்சி அந்த இடத்துல ஊற்றி விட்டோம்னா திரும்ப இந்த நோய் வந்து பரவாமல் நம்ம தடுக்கலாம்.
1: ஏக்கருக்கு வந்து 2 லிட்டரா மேடம்?
0: 2 கிராம் வந்து 1 லிட்டர் தண்ணியில் கரைச்சிட்டு அந்தந்த செடிகள் எங்கே அஃபெக்ட் ஆகிருக்கோ அங்கே மட்டும் நம்ம வந்து ஊற்றி விடலாம். தெளிக்கணும்னாலும் நம்ம
1: இலைவெளி தெளிப்பான்லாம் தெளிச்சிக்கலாம்.
0: அடுத்து நல்ல ஒரு அறுவடை வந்து நம்ம எப்பவுமே நல்லா முதிர்ச்சி அடைந்த சரியான அந்த விதையோட நிறம் மற்றும் ஈரப்பதம் இதெல்லாம் கணக்கில் கொண்டு தான் நம்ம அறுவடை அந்த ஏற்ற தருணத்தில் நம்ம அறுவடை செய்யணும். உதாரணத்துக்கு நம்ம இந்த பயிர் வகை பயிர்களே வந்து மேக்ஸிமம் 70-75 நாட்குள்ளே நம்ம அறுவடை பண்ணிடுறது ரொம்ப நல்லது. காய்கள் வந்து பருப்பு நிறத்தில் இருக்கும். ஒரு 70% காய்கள் வந்து கருப்பாக மாறின உடனே நம்ம முழு செடிகளையும் கூட நம்ம அறுவடை பண்ணிடலாம், அப்படியே பிடிங்கி எடுத்துடலாம். அறுவடைக்கு முன்னாடி வந்து இந்த பயிர் வகை பயிர்களை

0: பொறுத்து மட்டிலும் வேம்பு கலந்த மருந்து, இந்த நிம்பிசிடின்னு ஏற்கனவே சொன்னேன், அல்லது மாலத்தியான் வந்து 2 மில்லி 1 லிட்டர் தண்ணி அந்த மாதிரி கலந்து அறுவடைக்கு முன்னாடி நம்ம தெளிச்சோம்னா சேமிப்பின் போது வந்து பயிர் வண்டுகள் நிறைய தாக்கம் இருக்கும், அதை வந்து நம்ம குறைக்கிறதுக்கு நல்ல ஒரு இது மெத்தடு. இப்படியாக அறுவடை செய்து பிரிக்கப்பட்ட விதைகளை வந்து நம்ம சுத்திகரிப்பு பண்ணணும். அதுலேருந்து நல்ல விதைகளை மட்டும் இந்த சல்லடைகளை வச்சு சலித்து மேலே தங்குற விதைகள், நல்ல விதைகளை மட்டும் நம்ம தரமான விதைகளாக எடுத்து அதை சேமிப்பிற்கு நம்ம
1: கொண்டு வந்து
0: கொண்டு செல்லணும்.
1: எவ்வளவு காலத்துக்கு நம்ம சேமிப்பு வச்சுக்கலாம் அந்த விதைகளை?
0: நம்ம வந்து இந்த விதை சான்று இது படியாக நம்ம வந்து எந்த விதையால் இருந்தாலும் 9 மாதங்கள் தான் அதுக்கு வந்து இந்த வேலிடிட்டி பீரியட் இருக்குது. ஸோ 9 மாதத்துக்கு அப்புறமே இது வந்து நல்லா முளைக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னா நம்ம வந்து திரும்ப அதோட விதை அந்த சாம்பிள் எடுத்து நம்ம வந்து விதை ஆய்வுக்கு அனுப்பலாம். அந்த விதை ஆய்வில் அதை வந்து டெஸ்ட் பண்ணி அதோட முளைப்பு திறன் இருக்குது. இப்போ வந்து நெல்லுன்னா 80% சொல்கிறோம், இப்போ 80% மேலே 9 மாதத்துக்கு அப்புறமும் இருக்குது அப்படின்னா மீண்டும் திரும்ப அதை வந்து நம்ம விதையாக உபயோகப்படுத்திக்கலாம். இப்போ எந்த ஒரு விதைகளுமே நம்ம சேமிக்கும்போது வந்து நம்ம எப்பயுமே அந்த புதிய பைகளை கொண்டு தான் நம்ம விதைகளை சேமிக்கணும். பழைய பைகள், ஏற்கனவே யூஸ் பண்ண பைகள், வேறு ஒரு ரகம் யூஸ் பண்ணியிருப்போம், அதே பைகளை கொண்டு யூஸ் பண்ணோம்னா திரும்ப நமக்கு இனக்கலப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உடனே நம்ம சந்தைக்கு கொண்டு போய் எல்லாமே விதைகள் நம்ம விற்பனை பண்ணிட்டோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ சேமிக்க போகிறோம் அப்படின்னா ஒரு சில பாயிண்ட்டை வந்து நம்ம கவனிக்கணும். இப்போ சேமிக்கும் போது இப்போ மூட்டைகளில் வந்து சேமிப்போம், அந்த மூட்டைகள் வந்து அடுக்கும்போது 6 அடுக்குக்கு மேலே அடுக்கக்கூடாது, ஏன்னா அதிக பாரத்தினால அடியில் இருக்கிற மூட்டைகள் விதைகள் வந்து பாதிக்கப்படும். அதே மாதிரி விதை மூட்டைகள் வந்து நம்ம தரையிலையோ இல்லை சுவரிலையோ வந்து நேரடியாக படுற மாதிரி வைக்கக்கூடாது. எப்பயுமே விதைகளை வந்து அடியில் ஒரு தார்பலினோ இல்லை மரக்கட்டைகள் வைத்தோ அதன் மேலே தான் நம்ம அடுக்கி வைக்கணும். அதே மாதிரி சேமிப்பு காலத்தில் எதுவும் பூச்சிகள் இல்லாமல் நம்ம சேமிப்பு பகுதி கிடங்கை வந்து நம்ம சுத்தமாக வச்சிருக்கணும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சில நேரம் புகை மூட்டம், இந்த செல்ஃபாஸ் மருந்துங்கிற மருந்தை வச்சு கூட இது வந்து நச்சு புகை மூட்டம் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் அதை வச்சு செல்ஃபாஸ் டேப்லெட் உள்ளே வச்சுட்டு அதன் பிறகு அது ஒரு 2-3 நாள் கழித்து நம்ம அந்த ஜன்னல்கிண்ண எல்லாம் திறந்து விட்டு காற்றோட்டமாக வச்சுட்டோம்னா அதன் பிறகு நம்ம அதில் கொண்டு போய் விதைகளை சேமித்து வைத்துக்கொள்ளலாம். அதனாலேயும் நமக்கு வந்து பூச்சி இதெல்லாம் எதுவும் வராது. ஸோ இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள் எல்லாம் நம்ம பயன்படுத்தி விதை உற்பத்தி செய்தோம்னா நல்லா தரமான விதைகளை உற்பத்தி செய்யலாம், நமக்கு வந்து அதிக லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இதை வாங்கி உபயோகப்படுத்தக்கூடிய விவசாயிக்கும் வந்து நல்லா வீரியமான செடி வரும். ஸோ அவங்களுக்கும் அதிக மகசூல் கொடுக்கும், அவர் தானியத்துக்காக உபயோகப்படுத்தினாலுமே அதிக மகசூல் கிடைக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து தரமான விதை உற்பத்தி செய்கிறதுனால நம்மளும் திருப்தி ஆகி நம்மகிட்ட இருந்து வாங்கிட்டு போகிற விவசாயிகளும் திருப்தி படுறதுனால நம்ம வந்து விதை உற்பத்தி பண்ணி நம்ம இன்னும் அதிக லாபம் பெறலாம்.
2: இதுவரை தரமான விதை உற்பத்தி குறித்து தேனி மாவட்டம் வைகை அணை வேளாண்மை ஆராய்ச்சி நிலைய முனைவர் பி கீதாராணி அவர்கள் தந்த தகவல்கள் கேட்டோம். தொடர்வது வேளாண் தகவல்கள்.
3: இன்றைய வேளாண் தகவல் பகுதியில் கொள்ளை கொள்ளும் கொசு தேனீக்கள் குறித்து தெரிந்து கொள்வோம். தேனீக்களில் முக்கியமானது கொடுக்கு இல்லாத இந்த கொசு தேனீக்கள். தாவரங்களின் மகரந்த சேர்க்கையில் இவற்றின் பங்கு மிக அதிகம். மற்ற தேனி வகைகளில் இருப்பதை போலவே ராணி தேனி, ஆண் தேனி, வேலைக்கார தேனி என இவை கூட்டமாக வாழ்கின்றன. சுவர் மர இடுக்குக்குள் இருக்கும் சிறிய சந்து பொந்துகளில் இருளில் மறைந்து வாழ்கின்றன. வெப்பமண்டல, மித வெப்பமண்டல நாடுகளில் இவை அதிகம் காணப்படுகிறது. மதுரம், மகரந்தம், தண்ணீர் போன்றவற்றை உணவாக இவை எடுத்துக் கொள்கின்றன. பிசின், மண், மணல், சிறிய துகள் போன்ற மரக்குச்சிகளை கூட கூடு கட்டவும் பயன்படுத்துகின்றன. சில வகை கொசு தேனீக்கள் உயரமான பகுதிகளை தேர்ந்தெடுத்து கூடு கட்டுகின்றன. பயன்படுத்தாமல் இருக்கும் மரத்தண்டுகள், பழைய எறும்பு கூடுகள், வீட்டு சுவர்கள், கதவு பொந்துகளில் கூடு கட்டுகின்றன. ஒரு கூட்டில் ஒரு ராணியும் சில 100 ஆண் தேனீக்களும் பல 1000 வேலைக்கார தேனீக்களும் வசிக்கும். பள்ளி, எறும்பு, சிலந்தி, மெழுகு, அந்துப்பூச்சி இவற்றின் இயற்கை எதிரிகள். ராணி தேனி கூட்டிலிருந்து பறந்து வந்து மற்ற கூட்டத்தில் உள்ள ஒரு ஆண் தேனியுடன் பறக்கும் போது இனச்சேர்க்கை செய்யும். கருத்தரித்த முட்டையிலிருந்து வேலைக்கார தேனீக்களும் கருத்தரிக்காத முட்டையிலிருந்து ஆண் தேனீக்களும் வளர்கின்றன. ராணி தேனி சுரக்கும் ஃப்ரமோன் வேதிப்பொருளால் கூட்டின் வளர்ச்சியை கட்டுக்குள் வைக்கிறது. வேலைக்கார தேனீக்கள் தேன்பால் சுரந்து புழுக்களுக்கு ஊட்டுவது, தேன் மகரந்தம் சேகரிப்பது, கூட்டை செய்வது, பாதுகாப்பது போன்ற வேலைகளை செய்கின்றன. ஆண் தேனீக்களின் வேலை இனச்சேர்க்கை மட்டுமே. இவை இளம் பழுப்பு நிறத்தில் காணப்படும். உணவு அதிகம் கிடைக்கும் சீசனில் கூட்டமாக தேனீக்கள் வெளியே

0: தொடரில் செல்லும். தேன் மகரந்தம் சேகரிக்கும் இடத்தை மற்ற தேனீக்களுக்கு அறிந்து கொள்ள அதற்கான ஃப்ரோமோன் வேதிப்பொருளை வெளிப்படுத்தி செயல்படுகின்றன. வறண்ட கால நிலைகளில் அதிகாலை முதல் மாலை வரை தேனீக்களில் பூக்களில் இருந்து தேன் மகரந்தம் சேகரிக்கின்றன. கூட்டிலிருந்து அதிகபட்சம் 2 கிலோமீட்டர் சுற்றளவு வரை செல்லும். தேவைப்பட்டால் மரத்தண்டு, பூ, மொட்டு, இலைகளில் இருந்து ரெசின் எனப்படும் பிசினையும் சேகரிக்கின்றன. தேன் கூட்டை எதிரிகளிடமிருந்து பாதுகாக்க கூட்டின் வாயிலில் வேலைக்கார தேனீக்கள் காவல் செய்கின்றன. இரவில் எறும்பு வண்டுகள் நுழைவதை தடுக்கும் வகையில் ப்ரொபோலிஸ் பிசின் கொண்டு வாயிலை அடைத்து மூடிவிடுகின்றன. மறுநாள் காலையில் வாயிலை திறந்துவிடும் அற்புத ஆற்றல் உடையவை. சில நேரங்களில் அத்துமீறி உள்ளே நுழையும் எதிரிகளை பிசின் மெழுகால் மூடி அவற்றை மடிய வைக்கின்றன. மனிதர்களோ விலங்குகளோ தொந்தரவு செய்தால் கண், காது, மூக்கு வாய்ப்பகுதிகளில் நுழைந்து கடிக்கும். இதனால் வலி, தோல் எரிச்சல் ஏற்படும். இவை தேன் மகரந்த சேர்க்கைக்கு மட்டுமின்றி ஆரோக்கியமான சுற்றுச்சூழலுக்கும் உதவுகின்றன. சிறிய உயிரினமாக இருப்பதால் காட்டில் உள்ள மரங்களின் மகரந்த சேர்க்கைக்கு அதிகம் பயன்படுகிறது. பாலித்தீன் குடில் அமைத்து நவீன தொழில்நுட்பத்தில் சாகுபடி செய்யும் போது அங்குள்ள செடி கொடிகளின் மகரந்த சேர்க்கைக்கு உதவுகின்றன. ரொட்டி, குக்கீஸ், பிஸ்கட் உணவுகளில் இந்த தேனை பயன்படுத்தலாம். இதன் மகரந்தம் குழந்தைகளுக்கான உணவு, அழகு சாதன தயாரிப்புகளில் பயன்படுகிறது. ப்ரொபோலிஸ் பிசின் மருந்து பொருளாகவும் பயன்படுகிறது. இத்தாலி தேனீக்களை போல இவற்றையும் வளர்க்கலாம். இவை வாழும் இடங்களில் கூடு பெரிதாக இருந்தால் அவற்றை இரண்டாக பிரித்தும் வளர்க்கலாம். ஒரு முறை கூட்டை எடுத்து வந்தால் போதும். மரப்பெட்டி, மண் பானைகளிலும் வளர்க்கலாம்.
1: வேளாண் தகவல்கள் வழங்கினார் RP பரிமளாதேவி அவர்கள். வேளாண் பழமொழி சிந்தனை, கலக்க விதைத்தால் களஞ்சியம் நிறையும். வேளாண் பழமொழி சிந்தனை கேட்டோம். நிறைவாக விடை பெறுமுன், சாகுபடி நிலங்களில் பசுந்தாள் உரப்பயிர்களான தக்கைப்பூண்டு, சணப்பை ஆகியவைகளை பயிர் செய்து பூக்கும் தருணத்தில் மடக்கி உழுது மண்ணின் வளத்தை மேம்படுத்தலாம். விடை பெறுமுன் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய மண்ணும் மணியும்.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டது பண்ணை செய்தி மற்றும் மண்ணும் மணியும். இனி தொடர்வது 8 மணிக்கான செய்தி அறிக்கை. சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில் இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணி மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸின் காற்றலைகளில்.
2: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க மத்திய அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் எழுதிய மத்திய அரசின் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்த கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர், பெண்கள், இளைஞர்கள், விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் பயன்பெறும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் இந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். சுவாமி விவேக்

விவேகானந்தர், திருவள்ளுவர், சுப்பிரமணிய பாரதியார் போன்றோர் நமக்கு அளித்துள்ள ஊக்கத்தை அடிப்படையாக கொண்டு வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க பாடுபடுவோம் என்றும் திரு நரேந்திர மோடி அதில் குறிப்பிட்டுள்ளார். நாகப்பட்டினம் தஞ்சாவூர் தேசிய நெடுஞ்சாலையில் நான்கு வழி திருவாரூர் புறவழிச்சாலை அமைக்க மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி, இந்த புதிய வழித்தடத்தின் மூலம் திருச்சி, கோவை, நாகப்பட்டினம், காரைக்கால் உள்ளிட்ட பகுதிகளில் தொழில் மற்றும் பொருளாதார வளர்ச்சி மேம்படும் என்று கூறியுள்ளார். இதனிடையே இந்த நெடுஞ்சாலை திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு தமிழக மக்கள் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். பெட்ரோலியப் பொருட்களின் விலையை கட்டுக்குள் வைத்திருப்பதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு சுரேஷ்கோபி கூறியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்காசிய போர் சூழல் போன்றவற்றால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்துள்ள போதிலும் பொதுமக்களுக்கு விலையை உயர்த்தாமல் கடந்த சில மாதங்களாக பெட்ரோலியப் பொருட்கள் விநியோகிக்கப்பட்டு வந்ததாக தெரிவித்தார். எண்ணெய் நிறுவனங்களுக்கு ஏற்படும் இழப்பை ஈடுகட்டும் வகையில் அதனை சமநிலைப்படுத்தும் விதமாக தற்போது அவற்றின் விலையில் சிறிய அளவில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு சுரேஷ்கோபி கூறினார். காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில், உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பையும் காவிரி நடுவர் மன்றத்தின் இறுதி ஆணையையும் மீறும் வகையில் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணைக்கான பூமி பூஜை நடைபெறும் என்று கர்நாடக அரசு அறிவித்துள்ளது கவலை அளிப்பதாக உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். கடந்த 2018 ஆண்டு பிப்ரவரி மாதம் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி, நீர்பிடிப்பு பகுதியின் மேற்பகுதியில் அமைந்துள்ள மாநிலம் கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ள மாநிலத்திற்கு திட்டமிட்டபடி வழங்க வேண்டிய நீர் விநியோகத்தை பாதிக்கும் வகையில் எவ்வித நடவடிக்கையும் மேற்கொள்ளக்கூடாது என்று குறிப்பிட்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கர்நாடக மாநிலம் ஒரு புதிய நீர்த்தேக்கத்தை காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டுவதற்கு மேற்கொள்ளும் முயற்சி உச்சநீதிமன்ற தீர்ப்பின் மீதான ஒரு தெளிவான மீறலாகவே அமையும் என்றும் அவர் கூறியுள்ளார். தற்போதுள்ள சுற்றுச்சூழல் சட்டங்களை ஒட்டுமொத்தமாக மீறும் வகையில் கர்நாடகம் மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான முயற்சியை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் அக்கடிதத்தில் தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற தீர்ப்பை எவ்வகையிலும் மீறக்கூடாது என கர்நாடக அரசுக்கு அறிவுறுத்துமாறும் திரு விஜய் பிரதமருக்கு எழுதியுள்ளதாக கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். 5 ஏக்கர் நிலம் வைத்துள்ள விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்ற வாக்குறுதியை தாவேக அரசு நிறைவேற்றவில்லை என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற பெயரில் விவசாயிகளை அரசு ஏமாற்றியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது விவசாயிகளுக்கு இழைக்கப்பட்டுள்ள அநீதி என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தமிழகத்தில் நிகழ்ந்து வரும் சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகள் மீதான மக்களின் பார்வையை திசை திருப்பும் நோக்கிலேயே பயிர்க்கடன் தள்ளுபடி என்ற அறிவிப்பை ஆளும் தாவேக அரசு வெளியிட்டுள்ளதாக கூறியுள்ளார். கடந்த 2021 தமது தலைமையிலான அஇஅதிமுக ஆட்சியின் போது விவசாயிகள் வாங்கிய 12,110 கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்து 16 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் பயனடைந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். தற்போது பயிர்க்கடன் ரத்து என்ற பெயரில் மாநில அரசு வெளியிட்டுள்ள அறிக்கை விவசாயிகள் பயனடையும் வகையில் இல்லை என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பான மாநில அரசின் அறிவிப்பை இடதுசாரி கட்சிகளும் குறை கூறியுள்ளன. தமிழகத்தில் 1 முதல் 12 வகுப்பு வரையிலான அனைத்து வகுப்புகளுக்கும் ஜூன் மாதம் 4 தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அனைத்து வகுப்புகளுக்கும் ஒரே நாளில் நடப்பாண்டிற்கான பள்ளிகள் திறக்கப்பட வேண்டும் என பல்வேறு தரப்பினர் அளித்த கோரிக்கையை ஏற்று இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். பள்ளி திறப்புக்கு முன் அனைத்து மாவட்ட கல்வி அலுவலர்களும் பள்ளிகளை திறப்பதற்கான ஏற்பாடுகளை கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். பெற்றோர், ஆசிரியர்கள், பள்ளி நிர்வாகத்தினர் மற்றும் பொதுமக்கள் ஒத்துழைப்பு தருமாறும் அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். பிரெஞ்சு ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி பிரேசிலின் மார்செலோ இணை 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணிக்கு எதிரான 1வது குவாலிஃபயர் ஆட்டத்தில் பெங்களூரு அணி சற்று முன்வரை 5.2 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 66 ரன் எடுத்துள்ளது. தரம்சாலாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற குஜராத் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: மத்தியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:06. இனிய இரவு வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் இரவின் அமைதியில் நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது மதுர தென்றல் நிகழ்ச்சியில் முதல் பாடலாக கேட்கலாம் சீதனம் திரைப்படத்திலிருந்து பாடல், மனோ சித்ர ஆகியோரின் குரலில்.

0: நேரம் 8:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இதுவரை நான் இன்றைய நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற குடிசை பகுதி மாற்று வாரிய நிர்வாக பொறியாளர் என் பாண்டியராஜன் அவர்கள் பங்குபெறும் நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்கலாம். உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன் அவர்கள்.
2: வணக்கம் நேயர்களே. மூத்தோர் சொல்லும் முதுநெல்லியும் முதலில் கசக்கும் பிறகு இனிக்கும்.

0: சொல்லுவாங்க. அதாவது வந்து அனுபவசாலிகள் வந்து தன்னுடைய அனுபவங்களை சொல்றப்ப முதல்ல கேட்கறது கஷ்டமா இருக்கும், ஆனா அதை நம்ம நடைமுறைப்படுத்தி பார்த்தோம்னா அதனுடைய பலன்கள் வந்து நமக்கு வந்து நன்மையவே கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு வாரம் பார்த்தோம்னா இதுவரை நான் அப்படிங்கிற நிகழ்ச்சியில அனுபவசாலிகள்கிட்ட பேசி அவங்களுடைய அனுபவ பயிரை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். அந்த வகையில இன்றைய சிறப்பு விருந்தினர் நம் நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க யாரு, அவங்க எந்த துறை சார்ந்த அனுபவசாலிகள் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். வருக, வணக்கம் சார்.
1: வணக்கம்.
0: இந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம் சார். நிகழ்ச்சியின் முதலாவதா வந்து உங்களை பற்றி ஒரு அறிமுகம், உங்களை பத்தி நீங்களே சொல்லுங்க சார்.
1: எனது பெயர் என் பாண்டியராஜன். நான் நிர்வாக பொறியாளராக தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியம், அதாவது எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் தமிழ்நாடு ஸ்லம் கிளியன்ஸ் போர்டு, அதில் வேலை பார்த்து பணி நிறைவு செய்து ஓய்வு பெற்றுள்ளேன். நான் ஆரப்பாளையம் பகுதியிலிருந்து வந்திருக்கிறேன்
0: சார். ரொம்ப சந்தோஷம் சார். சார், உங்களுடைய பூர்வீகம், உங்களுடைய இளமை காலம், பள்ளி படிப்பு, கல்லூரி வாழ்க்கை, என்ன படிச்சிருக்கீங்க அது சொல்லுங்க சார்.
1: நான் மதுரையிலிருந்து பிறந்து வந்தேன். எனது தாயார் பெயர் வந்து ரஞ்சிதத் அம்மாள். எனது தந்தையார் பெயர் நவநீத கிருஷ்ணன். எனது தந்தையார் தான் எங்களுக்கு முதல் குரு. அவர் ஏற்கனவே இன்ஜினியர், அதனால எங்களுக்கு வந்து எல்லா படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லாமே சொல்லிக் கொடுப்பாரு. இது போக எங்களது தாயார் வந்து கடின உழைப்பு மற்றும் நேரம் தவறாமை கடைபிடிப்பவர். நான் அவரிடமிருந்து அதை கற்றுக்கொண்டேன். எனது தம்பி பெயர் இளங்கோ, அவர் ஒரு எலக்ட்ரானிக் இன்ஜினியர். இன்னொரு தம்பி பெயர் செல்வன், அவர் சிவில் இன்ஜினியர். எங்க ஃபேமிலி வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி, சின்ன ஜாயிண்ட் ஃபேமிலி. சித்தப்பா சித்தி, சித்தப்பா பெயர் கல்யாண சுந்தரம், எங்க சித்தியின் பெயர் வந்து சரோஜா அம்மாள். அவங்களுக்கு மூன்று பெண் குழந்தைகள், வசு, கீதா, ஜோதி என்று. அனைவருமே எனக்கு தங்கை முறைகள். ஆனால் நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு தாய் மக்களாக இன்று வரை பழகி வந்து கொண்டிருக்கிறோம். எனது சித்தி வந்து சின்ன வயசுல வந்து பக்கத்து வீடுகளில் இருந்து சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து விளையாட வருவாங்க. அப்ப வந்து எந்த விதமான பாகுபாடு இல்லாம ஒரு தின்பண்டங்கள் வாங்கினாலும் சரி, அதே மாதிரி குளிர்பானங்கள் கொடுத்தாலும் சரி, மற்ற ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் கொடுக்கல, எல்லாருக்கும் ஈவிச்சு எல்லாரும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நல்லபடியாக சாப்பிடணும்னு சொல்லிட்டு பிரிச்சு கொடுப்பாங்க. தன் வீட்டு பிள்ளை, பிரத்தியார் வீட்டு பிள்ளை என்றெல்லாம் நினைக்க மாட்டாங்க. அவங்கள்ட்ட இருந்து அந்த ஒரு பகிர்ந்து உண்ணும், எல்லாருக்கும் பகிர்ந்து செய்யணும், அந்த லெசனை வந்து அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கிட்டேன்.
0: உங்களுடைய இளமை கால படிப்பு?
1: நான் வந்து செயின்ட் ஜோசப் கான்வென்ட்ல எலிமெண்டரி ஸ்கூல் தமிழ் மீடியம் முன்னிலிருந்து அஞ்சு வரைக்கும் படித்தேன். அதன் பிறகு வந்து எம்ஏவிஎம்எம் யானைகள் பள்ளிக்கூடத்தில் வந்து 6-7 முடித்தேன். அப்புறம் வந்து 8-9-10-11, அப்போ வந்து எஸ்எஸ்எல்சி வந்து 11 வருஷம் பழைய சிஸ்டம். அதில் விருதுநகர் இந்து நாடார் உயர்நிலைப் பள்ளி குயவர்பாளையத்தில் இருக்குது, அங்கே முடித்தேன். எலெக்டிவ் மேத்ஸ் எடுத்திருந்தேன் ஃபர்ஸ்ட் குரூப்பு, அப்போ வந்து எலெக்டிவ்னு சொல்லுவாங்க மேத்ஸு. அதில் வந்து இப்போ 10th and 11th வந்து எலெக்டிவ் மேத்ஸ் எடுத்தவங்க வந்து ஃபர்ஸ்ட் குரூப் போவாங்க. அதுக்கப்புறம் பியூசி வந்து அமெரிக்கன் காலேஜில் பியூசி படித்தேன். அப்போ வந்து இன்ஜினியரிங் காலேஜுக்கு வந்து பியூசி மார்க் பேஸ் பண்ணி தான் இன்ஜினியரிங் காலேஜ்.
0: எந்த வருடங்களில் நீங்கள் பிஎஸ்சி படிச்சீங்க?
1: 1975-76 அகாடமிக் இயரில் வந்து பியூசி முடித்தேன். 76-79 தியாகராஜா கலைக்கல்லூரியில் வந்து பிஎஸ்சி மேஜர் ஃபிசிக்ஸ் முடித்தேன். நான் பியூசி படிக்கும்போது 3 டேர்ம் இருக்கும், ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் சொல்லிட்டு. அதில் வந்து செகண்ட் டேர்ம் ஆரம்பிக்கையிலே வந்து நான் வந்து ஒரு வைரஸ் காய்ச்சல்னால அஃபெக்ட் ஆகி கிட்டத்தட்ட அந்த டேர்ம் ஃபுல்லாகவே நான் வந்து காலேஜுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. ஈவன் எனக்கு பியூசியில் எக்ஸாம் எழுதல, அட்டண்டன்ஸே வந்து இருக்குமா அப்படின்ற சந்தேகத்தில் வந்தது. மெடிக்கல் போர்டில் ரெஃபர் பண்ணி மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கி தான் அப்புறம் எக்ஸாம் அலோவ் பண்ணாங்க. அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் அதில் கொஞ்சம் மார்க் இன்ஜினியரிங் காலேஜ் சேர்கிற அளவுக்கு வந்து எடுக்க முடியல. அதனால் வந்து நான் வேற ஒரு இதில் தியாகராஜா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸில் வந்து பிஎஸ்சி சேர்ந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படித்தேன். சிறு வயதில் வந்து எனக்கு வந்து ஒரு சயின்டிஸ்ட் ஆகணுன்றது எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எனக்கு பள்ளி தோழனாக எதிர் வீட்டில் வந்து ரவி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பார். அவர் நானும் தான் எப்போவுமே ஒன்றாக போவோம் வருவோம் எங்கே போனாலும். அவரும் நானும் ஒரே ஏஜ் குரூப்பு, ரெண்டு பேரும் சேர்ந்து வருஷம் ஏதாவது புதுமையாக வந்து அந்த கோடை காலத்தில் இருக்கக்கூடிய வெக்கேஷனில் வந்து ஏதாவது ஒரு பொருள் செஞ்சுக்கிட்டே இருப்போம். சயின்ஸ் டேலண்ட்டில் வந்து ஒரு பொருள் செஞ்சுக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி கையில் கிராமஃபோனு கையில் சுற்றி பாடுறது, அதே மாதிரி அட்டையில் வந்து கேமரா செஞ்சு சித்திரை திருவிழாவில் படம் எடுத்து அது பேப்பரில் எல்லாம் ஃப்ளாஷ் பண்ணி வந்து.
0: புது கண்டுபிடிப்புகள்
1: அதே மாதிரி சூரிய ஒளியை வச்சு ஏதாவது செய்யணும், போட்டோஸ் வச்சு ஏதாவது செய்யணும் சொல்லிட்டு நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருப்போம். அது ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு கோடை காலத்தில் வந்து பயனுள்ளதாக கழிக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து அப்போவே வந்து எலக்ட்ரானிக்ஸில் வந்து ரேடியோ இன்ஜினியரிங் சொல்லிட்டு தனியாக நடத்தினாங்க. அது ரோட்டரி கிளப்போடைய இதில் வந்து சப்சிடியில் வந்து அப்போ படித்தோம்.
0: எந்த வருஷம் படிச்சீங்க?
1: 1973-74.
0: சரி, இப்ப பிஎஸ்சி பிசிக்ஸ் வந்து எந்த வருஷம் முடிச்சீங்க நீங்க?
1: 1976 to 1979 வரைக்கும்
0: பிஎஸ்சி. எந்த காலேஜ்?
1: பிஎஸ்சி மதுரை தியாகராஜா காலேஜ்,
0: தியாகராஜா ஆர்ட்ஸ் காலேஜ்ல. நல்லதுங்க சார். நீங்க உங்களுடைய லைஃப்ல முத முத எந்த வேலைக்கு சேர்ந்தீங்க, முத முத வேலைக்கு பார்த்த அந்த அனுபவம், முதல் முதல்ல அந்த வாங்கின சம்பளம் எவ்வளவு, அந்த அனுபவத்தை கொஞ்சம் சொல்லுங்க சார்.
1: முதல் முதல்ல நான் வேலைக்கு போனது என்ன அப்படின்னா, எனது தகப்பனார் வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி

0: ஒரு சின்ன தொழிற்சாலை வச்சுருந்தாங்க. அதில் வந்து பம்பு தயார் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பம்பு தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுல வந்து நான் போய் அவர்கிட்ட அவருக்கு ஹெல்ப்பாக வந்து போயிருந்தேன். அப்போ எனக்கு மாதம் 150 ரூபா சம்பளம் கொடுப்பேன், அதை வச்சு இது பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் வந்து பேப்பரில் வந்து ஏஎம்ஐன்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, அது வந்து பிஇக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து எங்கள் தகப்பனாரே சொன்னார். இந்த மாதிரி பாலிடெக்னிக்கில் வந்து உங்களுக்கு வந்து கோச்சிங் கிளாஸ் நடத்துகிறாங்க, என்னன்னு கேட்டு வாப்பா அப்படின்னாங்க. அதன் பொருட்டு சரி நம்ம ஒரு டெக்னிக்கல் ஸ்டடிஸ் படிப்போம் அப்படின்ட்டு ஆர்வப்பட்டு அங்கே போய் கேட்டேன், அதில் ஜாயின் பண்ணேன்.
1: என்ன கோர்ஸ் ஜாயின் பண்ணீங்க?
0: ஏஎம்ஐயில் செக்ஷன் ஏ மாத்திரம் அவங்க கோச்சிங் பண்ணாங்க.
1: ஓ சரி சரி.
0: செக்ஷன் ஏ வந்து ஃபர்ஸ்ட் 3 சப்ஜெக்ட்ஸ் முதல்ல பண்ணாங்க, அப்படியே அடுத்த 3 சப்ஜெக்ட் அடுத்த சரி மொத்தம் செக்ஷன் ஏல 9 சப்ஜெக்ட்ஸ் மொத்தம்.
1: நீங்கள் ஏஎம்ஐ எப்போ முடிச்சிங்க?
0: ஏஎம்ஐ வந்து செக்ஷன் பி வந்து பிரான்ச், நம்ம எந்த பிரான்ச் படிக்கிறோமோ அந்த செக்ஷன் ஏ பொறுத்த வரைக்கும் காமன் சப்ஜெக்ட்ஸ் தான் எல்லாருக்கும், எல்லா பிரான்ச்சுக்குமே
1: என்ன
0: மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இருந்தாலும்.
1: செக்ஷன் பியில் என்ன?
0: செக்ஷன் பியில் சிவில் படிக்கணும்னு சொல்லிட்டு ஆர்வப்பட்டு அப்போ வந்து எங்களுக்கு ஒரு இது என்ன அப்படின்னு கண்டிஷன் என்னென்னா, சிவில் இன்ஜினியர்கிட்ட வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி அந்த 1 வருஷம் மினிமம் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த டைரிஸை வந்து ரெஃபரின்னு இருப்பாங்க அவங்களாண்ட கொண்டு போய் காமிக்கணும். அது

0: ஏஐ பொறுத்த வரைக்கும் காமன் சப்ஜெக்ட்ஸ் தான் எல்லாருக்கும், எல்லா பிரான்ச்சுக்குமே.
1: என்ன
0: மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் இருந்தாலும்
1: செக்ஷன் பியில் என்ன
0: செக்ஷன் பியில் சிவில் படிக்கணும்னு சொல்லிட்டு ஆர்வப்பட்டு அப்போ வந்து எங்களுக்கு ஒரு இது என்ன அப்படின்னு கண்டிஷன் என்னென்னா, சிவில் இன்ஜினியர்கிட்ட வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி அந்த ஒரு வருஷம் மினிமம் ப்ராக்டிஸ் பண்ணி அந்த டைரிஸை வந்து ரெஃபரின்னு இருப்பாங்க அவங்களாண்டா கொண்டு போய் காமிக்கணும். அதை காமிச்சு அவங்க ஓகே பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளை வந்து எக்ஸாம் அலோவ் பண்ணுவாங்க.
1: எந்த வருஷம் முடிச்சிங்க சார் கம்ப்ளீட் பண்ணது?
0: கம்ப்ளீட் பண்ணது 1984.
1: என்ன வேலைக்கு முத முத சேர்ந்தீங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு?
0: ஆமாம், அந்த ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லி எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா. அப்போ வந்து கிருஷ்ணன் சொல்லி ஒரு சிவில் இன்ஜினியர்கிட்ட நான் வந்து ப்ராக்டிஸ் சேர்ந்தேன். இங்கே மதுரையிலே தான் அவர் சைட் இன்ஜினியராக ஜாயின் பண்ணேன். அவர் கிட்டத்தட்ட அவர் சுமார் ஒரு 12 கட்டடத்துக்கு மேலே அவர் கட்டிக்கிட்டு இருந்தார். அவருக்கு ஒரு 1 இயராக அவரோட ட்ராவல் பண்ணேன், நிறையா விஷயங்களை அவருக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அதுலேருந்து தான் எனக்கு வந்து அடுத்து ஏஎம்ஏ பாஸ் பண்ணுற லெவல் வந்தது. அவரே என்ன சொல்லிட்டார்னா, என்னை விட நீங்கள் குவாலிஃபிகேஷன் ஆகிட்டீங்க, நீங்கள் வேற ஒரு நல்ல ஜாபில் போய் சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு டைரக்ஷன் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ராஜாராம்னு சொல்லிட்டு ஒரு இன்ஜினியர், அவர்கிட்ட கன்சல்டிங் இன்ஜினியர் அவர் சிவில், அவர்கிட்ட கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் பதிஞ்சு வச்சோம் மெட்ராஸில் போய்.
1: சரிங்க சார், வேலை பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு எங்களோட முதல் மாதம் சம்பளம் எவ்வளவு?
0: 300 ரூபா.
1: 300 ரூபா? 300 என்ன பண்ணீங்க முதல் மாதம் சம்பளத்தை அவருக்கா?
0: முதல்ல கொண்டு எங்கள் அம்மாட்ட கொடுத்தேன்.
1: சரிங்க சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல் மாதம் சம்பளத்தை அப்படி அம்மாட்ட
0: ஏன்னு சொன்னால், எங்கள் ஃபாதர் வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் குரு, எனக்கு வந்து ஃபாதர் தான். எனக்கு வந்து ஆங்கிலம் அப்புறம் இன்ஜினியரிங்கில் வந்து அவரே இன்ஜினியராக இருந்ததுனால இன்ஜினியரிங் சப்ஜெக்டில் வந்து சந்தேகங்கள் ஏதாவது கேட்டோம்னா அதனால தெளிவாக சொல்லி கொடுப்பாரு. எனக்கு வந்து தாயார் வந்து நேரத்துக்கு டயத்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு என் தாயார்கிட்ட வந்து கற்றுக்கணும், அவங்க அந்த இதை வந்து நான் வந்து அவங்கள்ட்ட கற்றுக்கிட்டது.
1: சரிங்க சார், அரசு துறைக்கு எப்போ வந்தீங்க, எப்படி வந்தீங்க?
0: அரசு துறைக்கு வந்து நம்ம வந்து எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் வந்து சென்னைக்கு போயிருந்தேன். அவருக்கு சென்னைக்கு போயிருந்தப்ப அப்போ எங்கள் மாமா இங்கே இருந்தாங்க ஒருத்தவங்க, அவங்கள்ட்ட கேட்டு துரைசாமிபுரம்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா, அந்த ஏரியாவில் வந்து டெக்னிக்கல் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சு தனியாக இருக்குது, டெக்னிக்கல் படித்தவங்களுக்கு அங்கே போய் பதிவு பண்ணோம். பதிவு பண்ணதை வச்சு ஒரு 3 மாதத்தில் வந்து எனக்கு இன்டர்வியூ கார்ட்ஸ் வந்துருச்சு. அப்போ வந்து நான் சென்னையிலே ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ இங்கேருந்து இது பண்ணிட்டு ஷிஃப்ட் ஆகி போய் சென்னையில் ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் இங்கே மதுரைக்கு வீட்டுக்கு எல்லா கார்டு வந்தது. அதை வந்து ஃபாதர் வந்து எல்லாத்தையுமே பிக்கப் பண்ணி, நீ வந்து உனக்கு எது ஃபியூச்சர் உனக்கு தேவைப்படுதுன்னு பார்த்து நீ வந்து என்கேஜ் ஆகிக்கோ அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டாரு. எனக்கு ஒரே நேரத்தில் இன்டர்வியூ வந்து பிஹெச்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் வந்து அசோசியேட் லெக்சர் இன்ஜினியர் இன்டர்வியூ, மெட்ராஸில் வந்து ஸ்லம் கிளியன்ஸ் போர்டு அண்டு டாட் போர்டு இன்டர்வியூ வந்தது. ஸோ நம்ம மெட்ராஸில் இருந்ததுனால சரி இங்கே இதை அட்டன் பண்ணிடுவோம் அப்படி சொல்லிட்டு அட்டன் பண்ணேன். அட்டன் பண்ண ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கொடுக்கல, செகண்ட் ரவுண்டில் தான் வந்தது எங்களுக்கு.
1: எப்போ ஜாயின் பண்ணீங்க நீங்கள்?
0: 1985 ஏப்ரல்.
1: சரி, இப்போ நீங்கள் அரசு துறையில் வேலைக்கு ஜாயின் பண்ணீங்க, என்ன பஸ்ஸில் ஜாயின் பண்ணீங்க?
0: உதவி பொறியாளர், அதாவது அசிஸ்டன்ட் இன்ஜினியர் போஸ்ட்டில் ஜாயின் பண்ணோம்.
1: சென்னையில் ஜாயின் பண்ணீங்க. உங்களோட திருமண வாழ்க்கை, உங்களுடைய மனைவி குழந்தைகள் அவங்கள பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
0: எனக்கு 1986 பிப்ரவரி 10 திருமணம் நடந்தது. மனைவி பேர் வந்து உஷாராணி. அவங்க வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து எல்லாத்துலேயுமே அவங்க நல்லா சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அப்புறம் 1987 அக்டோபரில் வந்து எனக்கு ஒரு முதல் குழந்தை பிறந்தது, பெண் குழந்தை. பெண் குழந்தை பிறந்தது, அது கொஞ்சம் உடம்பு சரியில்லாத பிள்ளைங்க தான். அது அதை வந்து மெயின்டைன் பண்ணி நல்லா பண்ணாங்க. அது வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது. முதல் குழந்தையோட பேர் வந்து பவித்ரா, பெண் குழந்தை. அதுக்கப்புறம் 1990 மேல வந்து இரண்டாவது குழந்தை பேர் வந்து சுதர்சன். ரெண்டு குழந்தைங்க தான்,
1: ரெண்டே பிள்ளை. அவங்க என்ன சார் பண்றாங்க இப்போ?
0: இப்போ முதல் பெண் குழந்தை வந்து அவங்க கல்யாணம் ஆகி அவளுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்து இப்போ அவ வந்து +2 படிச்சுட்டு இருக்கா.
1: நல்லது.
0: பையன் வந்து ஐடி இன்ஜினியர் ஆயிட்டார், பிடெக் ஐடி படிச்சு கலசலிங் யூனிவர்சிட்டியில் முடிச்சு அவர் சென்னையில் வந்து ராயல் பேங்க் ஆஃப் ஸ்காட்லாண்ட் அந்த இதில் வந்து அவர் வந்து இன்ஜினியர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு.
1: இதுக்கு இடையில வந்து அரசு பணி, அதாவது ஆஃப் ஜாப், உங்களுடைய வேலை என்ன சார் இருக்கும்?
0: என்னுடைய நேச்சர் ஆஃப் ஜாப் என்ன அப்படின்னு சொன்னால், ஹைவேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒன்லி அவங்க ரோடு மட்டும் தான் பார்ப்பாங்க. அதே மாதிரி PWD இவங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க ரிவரை பார்ப்பாங்க, இல்லை அணைக்கட்டை பார்ப்பாங்க, கட்டடத்தை பார்ப்பாங்க, அப்படின்னு ஒர்க் ஓரியன்டாக தான் இருப்பாங்க. பட் எங்களுடைய வேலை பணி வந்து சமூகம் சார்ந்தது, சமூக மக்களோடு இணைந்து நாங்கள் செய்யணும், அவங்களுடைய கோஆபரேஷனோட செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கோம் நாங்கள். அதனால வந்து எங்களுக்கு வந்து 100 பேர் என்னன்னா சோசியல் இன்ஜினியர்ஸ் சொல்லுவாங்க. அதை வந்து நாங்கள் வந்து எப்படின்னா CD விங்னு ஒரு விங் வச்சிருக்கோம், கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் விங். அவங்களோட பயணிப்போம், போய் அவங்களோட பயணிச்சு மக்கள்கிட்ட போய் பேசுவோம். இப்போ சப்போஸ் ஒரு குடிசை இருக்குது, அந்த குடிசை பகுதியை காலி பண்ணி அந்த இடத்துல வீடு கட்டி அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அந்த குடிசை பகுதியை காலி பண்ணுறதுக்கு அவங்க அவ்வளோ ஈஸியாக அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்கள வந்து கன்வின்ஸ் பண்ணணும், அவங்கள பேசிஃபை பண்ணணும், அவங்களுக்கு திருப்பி அந்த இடம் கிடைக்கணும், ஒரு உத்தரவாதம் கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். அந்த உத்தரவாதம் இல்லைன்னா அவங்க வந்து காலியே பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி உத்தரவாதம் சில நேரங்கள்லாம் ரிஸ்க் எடுத்து கொடுப்போம், கொடுத்து அவங்கள வீடு கட்டி திருப்பி அவங்களுக்கு அந்த கட்டடத்தை நம்ம கொடுக்கலாம். அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, ரொம்ப வாழ்த்துவாங்க.
1: உண்மையிலே நல்ல ஜாப் சார். அதாவது ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவைகளை வந்து உண்ண உணவு, இருக்க இடம், உடுக்க உடைன்னு சொல்லுவாங்க. அந்த இருக்க இடத்தை வந்து குடிசைகளை எல்லாத்தையும்

0: மாத்தி ஒரு கான்கிரீட் தளங்களோட ஒரு வீடு அமைச்சு அமைச்சு கொடுத்தா வாழ்நாள் முழு உங்களை வாழ்த்துவாங்க சார்.
1: நிச்சயமா.
0: சார் இப்ப ஜாப் ஏஐயா இப்ப இருக்கீங்க.
1: ஆமா.
0: எந்த ஒரு அரசு துறை அப்படின்னாலுமே கண்டிப்பா வந்து ஒரு டிரான்ஸ்பர் இருக்கும், ஒரு ப்ரமோஷன் எல்லாம் இருக்கும். எந்தெந்த ஊர்லாம் டிரான்ஸ்பர் போயிருக்கீங்க?
1: நான் வந்து இங்கிருந்து திருச்சி போயிருக்கேன். முதல்ல சென்னையில் வரப்பட்டேன். சென்னையில இருந்து மதுரைக்கு டிரான்ஸ்பர் வந்தேன். அங்கே இங்கே ஒரு 4 வருஷம் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருச்சி டிரான்ஸ்பர் போயிட்டோம். திருச்சியிலேருந்து அப்புறம் திருப்பி மதுரைக்கு வந்தோம். அப்புறம் சென்னை, திருப்பி மதுரை, திருப்பி சென்னை, திருப்பி மதுரை.
0: ப்ரமோஷன் சார் என்னென்ன ப்ரமோஷன் வந்தீங்க? ஏஐ இருந்து
1: அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் ப்ரமோஷன் 19.5 இயர்ஸ் கழிச்சு வந்தது. இருந்தாலும் ஊடால வந்து போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷன்ல கூட எங்களுக்கு வந்து டெபுடேஷன்ல போடுறேன்னு சொன்னாங்க. அது கூட நான் வேணாம்னு சொல்லிட்டேன். ஏன்னா நான் ஏழை மக்களுக்கு நம்ம வந்து இங்கே சர்வீஸ் பண்றதா வந்து நான் ரொம்ப பேஷனாக செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதனால வந்து எனக்கு அங்கே வேண்டாம், இங்கே பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். 9 வருஷம் கழிச்சு எனக்கு இது ப்ரமோஷன் கிடைச்சதுல வந்து எனக்கு என்ன ஒரு டிஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா, 20 வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா ஸ்பெஷல் கிரேட்னு சொல்லுவாங்க. அதாவது 10 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம்னா செலெக்ஷன் கிரேடு, அதுக்கப்புறம் 20 வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா ஸ்பெஷல் கிரேடு. ஸ்பெஷல் கிரேடு வாங்கினவங்களுக்கு பே வந்து பேசிக் பே கூடிரும். எனக்கு அது கூடல. இப்போ 19.5 இயர்ஸ் கழிச்சு எனக்கு ப்ரமோஷன் வந்ததுனால எனக்கு அந்த ஸ்பெஷல் கூடல. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணேன். அது இன்ஃபேக்ட் அந்த 20 வருஷம் என் கூட பயணிச்சவங்க வந்து 20 வருஷம் வேலை பார்த்தா அதுக்கப்புறம் அவங்க பார்த்தா அவங்க எனக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க கூட சம்பளம் வாங்கிட்டு இருப்பாங்க, நான் கம்மியாக சம்பளம் வாங்கிட்டு இருப்பேன். அப்படியே பயணிச்சுட்டு தான் இருந்தேன்.
0: சந்தோஷமா வேலை பார்த்தீங்க.
1: ஆமாம்,
0: அது போது சாதாரண முக்கியம் சார். இதுக்கடையில் வந்து நீங்கள் ஏஇக்கு அப்புறம் வந்து
1: அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர்
0: ஏஇ வாங்கினீங்க. அதுக்கப்புறம் சார்
1: அதை வந்து அசிஸ்டன்ட் டிவிஷனல் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க மற்ற டிபார்ட்மெண்ட்ல. இது அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் சொல்லுவோம், எங்கள் டிபார்ட்மெண்ட் சொல்லுவோம். அதாவது உதவி நிர்வாக பொறியாளர். உதவி நிர்வாக பொறியாளருக்கு அடுத்து அதாவது உதவி செயற் பொறியாளர்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடுத்து அப்புறம் இது வந்து 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணோம். 5.5 வருஷம் ஆச்சு. 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் 2011 வந்து எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் போஸ்ட், 2006 வந்து அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், 2011 வந்து எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் நிர்வாக பொறியாளர். இதை டிவிஷனல் இன்ஜினியர்னு சொல்லுவாங்க மற்றதில். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் ஒரு மாதிரி பேர் வச்சிருப்பாங்க.
2: இன்றைய நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற குடிசை பகுதி மாற்று வாரிய நிர்வாக பொறியாளர் என் பாண்டியராஜன் அவர்களின் முதல் பகுதி கேட்டீர்கள். உடன் உரையாடினார் கே வேல்முருகன் அவர்கள். இதன் தொடர்ச்சியினை வரும் செவ்வாய் இரவு 8:30 கேட்கலாம். நிறைவு பெற்றது இதுவரை நான் நிகழ்ச்சி.

0: வித்தியாலய 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம்.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: நேரம் 8:45 ஆயிடுச்சுக்க. இந்த நேரத்துல நேயர்கள் மீண்டும் இணையலாம் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் பாடல்களுடன். ஆகாஷ்வாணி மதுரை மதிய அலைவரிசை 1269 கிலோஹெர்ட்ஸில் மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில அடுத்த பாடலாக கேட்கலாம் உள்ளத்தை அளித்த திரைப்படத்திலிருந்து பாடல்

0: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்.
1: நிகழ்ச்சியில கேட்க போற அடுத்த பாடல் வான்மதி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம்.

மதுரத்தென்றல் நிகழ்ச்சியில் நிறைவான பாடலாக கேட்கலாம் வள்ளல் திரைப்படத்தில் இருந்து பாடல். பாடல்களை கேட்டு ரசித்த அத்துணை நேயர்களுக்கும் நன்றிகளை கூறி விடைபெறுவது சுபத்ரா தேவி. நன்றி நேயர்களே.

0: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்.
1: ஆகாஷ்வாணி மதுரை மதியாலை 1869 கிலோஹெர்ட்ஸில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இது மதுரத்தென்றல். அடுத்த பாடல் வருகிறது ஆனந்தராகம் திரைப்படத்திலிருந்து.

0: இதுவரை கேட்டு ரசித்தோம் மதுரை மதுர தென்றல். ஆகாஷ்வாணி மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேரம் இரவு 9:30.
1: ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் அறிவியல் நேரம். இன்றைய நிகழ்ச்சியில் படப்பட பட்டாம்பூச்சி நேர்முகம் கேட்கலாம். பங்கேற்கிறார் மதுரை அமெரிக்கன் கல்லூரியின் விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் அவர்கள். உடன் உரையாடுகிறார் எஸ் கார்த்திகை தீபன்.
2: நெஞ்சம் நிறைந்த நேயர்களுக்கு அன்பிற்கினிய வணக்கம். அறிவியல் என்ற அச்சாரத்தில் தான் இந்த உலகம் சுழல்கிறது அப்படின்றது அனைவரும் நம்ப வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விடயம் அல்லவா? அறிவியலின்றி இங்கு எதுவும் இயங்காது, அணுவின்றி எதுவுமே அசையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது அறிவியல் உலகத்தில் பல்வேறு உயிரினங்கள், மனிதர்கள் தோன்றுவதற்கு முன்பே பல்வேறு உரசல் உயிரிகள், மரங்கள், செடிகொடிகள்,

0: எல்லாம் வேரூன்று தொடங்கின. பின்புதான் மனிதனாகிய நாம் இங்கு வந்து வேரூன்றிய அனைத்தையும் அழித்து வருகின்றோம் என்பது ஒரு வருந்தத்தக்க செய்தியாகவும் இருக்கட்டும். ஒரு இளவட்டங்களை பார்த்தோம்னா பட்டாம்பூச்சி போல பறக்குது மனசுன்னு சொல்லுவோம். சில பேர் வந்து அடிவயத்தில் பட்டாம்பூச்சியாக ஒரு ஒரு உணர்வு வருதுன்னு சொல்லுவோம். பட்டாம்பூச்சிகளை வந்து குழந்தைகளுக்கு ஒப்பிடுவோம். அது ஒரு பூச்சி தானே, எதுக்கு வந்து நம்ம ஒரு ஒப்பனை கொடுக்குறோம்? கவிஞர்களும் சரி இல்லை இளவு வயதினும் சரி, அந்த பட்டாம்பூச்சின்ற விஷயங்களில் அவ்வளவு ஒரு உணர்வு பெருமிதத்தோடு சொல்லிக்கிட்டே இருப்போம். கண்களுக்கு முன்னாடி இந்த பட்டாம்பூச்சி அழகாக பறக்கிறப்ப அது ஒரு அபிரவிதமான ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். அந்த பசுமை வெளிகளில் அந்த மலர்களில் அந்த பட்டாம்பூச்சி அமர்வதை பார்க்குறப்பே நமக்கு ஒரு ரம்யத்தை கொடுக்கும். என்ன பட்டாம்பூச்சியை பற்றி இவ்வளவு திடீர் ஒப்பனை அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, இன்றைக்கு அந்த பட்டாம்பூச்சி அதனுடைய உயிர் சூழலில் நம்முடைய உயிரி சூழலியல் எல்லாத்துலேயும் எந்த அளவுக்கு பங்கு வகிக்குது அப்படின்ற மிகப்பெரிய ஒரு அறிவியல் சார்ந்த ஒரு தகவல்களை இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதற்கு நம்ம கூட இருக்கக்கூடிய நபர் பட்டாம்பூச்சிகளை பற்றி நிறைய ஆராய்ச்சி செஞ்சுருக்கிறாங்க. அதாவது பேர்டு வாட்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பட்டர்ஃப்ளை வாட்சர் அப்படின்னு கூட இவரை சொல்லலாம். அநேகமாக அனைவருக்கும் தெரிந்த நபர் தான், அமெரிக்கன் கல்லூரியின் விலங்கியல் துறை பேராசிரியர் எம் ராஜேஷ் அவர்கள் நம்மளுடைய நிலையத்தில் இருக்கிறாங்க. வணக்கம் சார்.
1: வணக்கம் சார்.
0: பட்டாம்பூச்சி சொல்கிறப்பே ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது இல்லையா? இந்த பட்டாம்பூச்சி அப்படின்னு சொல்கிறப்ப அது ஒரு புழு அப்படின்றப்ப ஐயோ புழுவா அப்படின்னு நம்ம யோசிப்போம். ஆனால் புழுவிலிருந்து பட்டாம்பூச்சியாக உருவெடுத்து அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இயற்கை சூழலுக்கு எந்த அளவுக்கு உதவுதுன்றத இந்த நிகழ்ச்சி மூலமாக நேயர்கள் கூடுதலாக கூட தெரிஞ்சுக்கட்டும். இந்த பட்டாம்பூச்சி அப்படின்னா இது இதனுடைய தோற்றம் இது எங்கேருந்து சார் ஆக்சுவலாக அது உருவாச்சு? எந்த நாடுகள் அதிகமாக இருக்குது? நம்மளுடைய நாடுகளில் நம்மளுடைய பகுதிகளில் என்னென்ன வகையான பட்டாம்பூச்சிகள்லாம் இருக்குதுங்க சார்?
1: பட்டாம்பூச்சி அப்படின்னா நம்ம இதை வந்து வெவ்வேறு பேரில் பழங்காலத்துலாம் பார்த்தீங்கன்னா வண்ணத்து பூச்சி. ஸோ எல்லாமே வந்து ஒரு மிகப்பெரிய பார்க்குறதுக்கு வந்து ஒரு சின்ன பறவை மாதிரி தெரியும், என்னென்னா பறவைகள் வந்து பறக்கும். ஸோ வண்ணத்து பூச்சியும் பார்த்தீங்கன்னா பல்வேறு வடிவங்களில் பல்வேறு வண்ணங்களில் அழகழகாக நீங்கள் பார்க்க முடியும். நீங்கள் அதை பார்த்துட்டு இருந்தாலே உங்களுடைய மனது வந்து ஒரு மென்மையாகும். ஏதாச்சும் ஒரு நம்ம ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி வண்ணத்து பூச்சிகள் பறந்துட்டுருக்குது நீங்கள் பார்த்தாலே வந்து நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் பர்ஸ்டராக வந்து நம்ம இதை வந்து சொல்ல முடியும். ஸோ இந்த பட்டாம்பூச்சி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தரவுகள் படி என்ன சொல்கிறாங்கன்னா 4 கோடி வருடங்களுக்கு முந்தையதாக இது கருதப்படுகிறது. இது வந்து ஃபஸ்ட்டு அமெரிக்காவில் ஃப்ளாரிசன் ஏரிக்கரையில் ஒரு ஃபாசிலாக ஒரு படிவமாக வந்து அதை பார்த்துருக்காங்க. அதே நேரத்தில் 1973 ஃப்ரான்ஸில் கண்டெடுத்த புதை படிவ பொருட்களின் ஆராய்ச்சிகளையும் இதை வந்து உறுதிப்படுத்துகிறாங்க. இது வந்து ஒரு விலங்கின வகையைச் சேர்ந்தது. இதை என்ன சொல்லலான்னா ஆத்ரோபோடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரலாக அந்த வகை சேர்ந்த அதில் இருக்கக்கூடிய பறக்கும் பூச்சிகள்.
0: ஸோ நிறைய பூச்சிகள் சொல்கிற மாதிரி விலங்கினம் பூச்சி இனம் ரெண்டு தனித்தனியாக இருக்குதா சார்? எப்படி சார்?
1: அதாவது பூச்சி இனம் வந்து விலங்குகள் இனத்து கீழே தான், அனிமல் கிங்டம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு கீழே தான் இது வந்து என்னென்னா முதுகெலும்பு இல்லாத மிருகங்கள் பட்டியலில் இது வருது. அதில் ஆர்த்ரோபோடா அது கணுக்காளிகள்னு சொல்லுவாங்க. அதாவது அதோடைய பூச்சி அப்படின்னு பார்த்தீங்கனாலே 3 ஜோடி கால் இருக்கும், அதே மாதிரி 2 ஜோடி ரெக்கை இருக்கும். ஸோ இதை இந்த ரெக்கை இல்லாத பூச்சிகள் இருக்குது. நம்ம பார்க்குற சிலந்திய பூச்சின்னு சொல்கிறோம், ஆனால் சிலந்தி வந்து அரக்னிடா. ஸோ இந்த பூச்சி இனத்தில் வராது.
0: சரி.
1: ஸோ இந்த பூச்சிகள் அப்படின்னு சொல்லும்போதே பொதுவாக பார்க்கும்போது நன்மை பயக்கக்கூடிய பூச்சிகள் ரொம்ப அதிகம். அதில் மிக முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பட்டாம்பூச்சியை சொல்லலாம். பட்டாம்பூச்சியோடைய எண்ணிக்கை அப்படின்னு சொல்லும்போது நம்ம தமிழ்நாட்டில்னு பார்த்தீங்கன்னா வருடா வருடம் வந்து பட்டர்ஃப்ளை கவுண்ட் அப்படின்னு வண்ணத்து பூச்சி கணக்கிடல்னு சொல்லிட்டு த்ரூஅவுட் தமிழ்நாடு அதே மாதிரி சில பட்டாம்பூச்சி சங்கம் அப்படின்னு வச்சிருக்காங்க. ஸோ அவங்களும் பண்ணுறாங்க. கல்லூரியிலே நிறைய பட்டாம்பூச்சியை வந்து கணக்கெடுக்கிறாங்க.
0: இதில் ஒரு ஐயம் என்னென்னா சார், இப்போ புலி கணக்கெடுப்பு இல்லை கரடிகள் கணக்கெடுப்புனா அது வந்து ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் இருக்கும், நம்ம கணக்கெடுப்புல நம்ம ஈடுபடலாம். இப்போ பட்டாம்பூச்சிகள்னா ஒரு பெரிய ஒரு கூட்டமே இருக்கும். இதை நீங்கள் எப்படி கணக்கெடுப்புக்குள்ளே நீங்கள் எப்படி கொண்டு வருவீங்க?
1: அதாவது எப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்பயுமே வந்து வனவளங்கள் கணக்கெடுப்புன்னு சொல்லும்போது நீங்கள் சொல்லக்கூடிய இந்த புலிகள் இதை தான் சொல்கிறோம். நம்ம அதுக்கு தான் வந்து அதிக அளவு முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம். ஆனால் பட்டாம்பூச்சிகள் அல்லது பூச்சிகள் கணக்கெடுப்புமே வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது. இந்த பட்டாம்பூச்சியை பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை பார்க்கும்போதே நல்லா பறந்துக்கிட்டே இருக்கும். சில பட்டாம்பூச்சிகள் வந்து ரொம்ப விரைவாக பறக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி அதிகளவு எண்ணிக்கைன்னு சொல்லும்போது அது எப்போ அந்த அதிகளவு எண்ணிக்கைன்னு பார்த்தீங்க அப்படின்னா

அந்த செப்டம்பர் மாதம் அந்த மாதத்தில் தான் உங்களுக்கு அதிகளவு எண்ணிக்கையில் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதுவுமே வந்து நம்ம கணக்கெடுக்கிறத வந்து அது உட்கார்ற பொசிஷனில் வச்சு தான் நம்ம கணக்கெடுக்க முடியும். ஸோ அது மரத்தில் உட்காருது, ஒரு ஒன் ஹவர் வந்து நம்ம ஒரு வாக்கிங்கில் நடந்து போய் அந்த இடத்துல எத்தனை இருக்குது அப்படின்ற ஒரு உத்தேசமான கணக்கெடுப்பு தான். ஸோ அந்த கணக்கெடுப்பில் வந்து ஒன்று ரெண்டு அல்லது அஞ்சு வரைக்கும் வந்து குறைபடலாம். ஏன்னா எல்லாமே வந்து உட்கார்ந்து தான் இருக்க போகுது. பறக்கிற பூச்சிகள் வந்து பறவைகள் மாதிரி ஒரு 100-200 பறந்து போகிற மாதிரி நீங்கள் பார்க்க முடியாது.

0: ரொம்ப லகுவானதாக காணப்படுது.
1: சரி சரி. இப்போ ஒரு இது ஒரு வேடிக்கையான ஒரு கேள்வியாக கூட இருக்கலாம். இப்போ நம்ம ஒரு பட்டாம்பூச்சியை வந்து, அதாவது வண்ணத்துப்பூச்சியை கையில் பிடிச்சோம்னா அதனுடைய சாயங்கள் நம்ம கையில் ஒட்டிடும். மழை பெய்கிறப்ப எப்படி சார் அது அது வந்து தற்காத்துக் கொள்வதற்கு எங்கே போய் தங்கும் பொதுவாக?
0: இல்லை ஆக்சுவலாக அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் கையில் ஒட்டக்கூடிய விஷயங்கள் என்ன செதில் அப்படின்னு சொல்லுவோம்.
1: சரி.
0: அதனால தான் அந்த லெபிடாப்டின் அதோட பேரே அந்த மாதிரி செதில் இறகிகள் அப்படின்னு தான் சொல்லுவோம். சரி, நீங்கள் அதை தொட்ட உடனே அதில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன செதுகள் வந்து நம்ம கையில் வந்து ஒட்டிக்கும், அவ்வளோதான் ஒழிய. ஸோ மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் பார்க்க, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், பட்டாம்பூச்சிகள் என் கண்ணுக்கு படுதுன்னா அது வந்து பறக்கக்கூடிய அதுக்குன்னு ஒரு வெப்பநிலை இருக்குது. ஸோ 29 டிகிரி சென்டிகிரேட் தான் அது மேக்ஸிமம்.
1: சரி,
0: கொஞ்சம் வெயில் இருந்தால் தான் வந்து நீங்கள் அதிக அளவு பட்டாம்பூச்சிகளை பார்க்க முடியும். 29 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு மேலே போயிடுச்சுன்னா நீங்கள் பட்டாம்பூச்சிகள் பார்க்க முடியும். ஏன்னா அதிகளவு வெயில் வந்துடுதுன்னா அது வந்து ஒரு முதுகு நாணற்றாவே அது வந்து குளிரத்த பிராணின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அவள் வெளியே டெம்பரேச்சர் வெப்பநிலை அதிகமாச்சுன்னா அதோடைய உள்ளே இருக்கக்கூடிய வெப்பநிலையும் கூடிரும்.
1: சரி.
0: ஸோ அதனால் அது வந்து அதோடைய உடலையை வந்து அது பாதிக்கும். அதனால் 29 டிகிரி சென்டிகிரேட்ல நீங்கள் நல்லா காலையில் வந்து 9 மணிக்கு கொஞ்சம் வெயில் ஆரம்பிக்குதுன்னா ஒரு 11 மணி வரைக்கும் நீங்கள் அதை அதிகமாக பார்க்க முடியும். மிச்ச நேரத்தில் அது எங்கே இருக்கும் இப்போ நீங்கள் கேட்டீங்க, மலையில் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி. மழை பெய்யும் போது அதோடய மூமெண்ட்டும் இருக்காது. ஏன்னா மலைத்துளியுடைய அந்த பருமன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பூச்சிகளை வந்து அமைக்கிறோம். ஸோ அதனால் இது வந்து மரங்களில் இலையிலைக்கு அடியில் இந்த மாதிரி இது வந்து தன்னை வந்து தற்காத்துக்கொள்ளும்.
1: சரி. பட்டாம்பூச்சிகள் அப்படின்னா நிறைய வகை இருக்குது. அதில் வந்து நம்ம ரொம்ப குறிப்பிட்டு சொல்கிறோம்னா வண்ணங்கள் வந்து அதிகமாக இருக்குது. இந்த வண்ணங்களுக்கு என்ன காரணம்? பொதுவாகவே இப்போ நம்ம வந்து ராஜா பாப்பாதி அப்படின்மோ, அது வந்து ஒரு கிட்டத்தட்ட அது வெவ்வேறு கருப்பு, அதோட இந்த சிகப்பு, அதோட கொஞ்சம் மஞ்சள் இதெல்லாம் கலந்து கலந்துருக்கும். சில பட்டாம்பூச்சிகளில் புள்ளி புள்ளியாக இருக்கும். இது இனத்தை குறிப்பதற்காகவா இல்லை இனப்பெருக்கம் மற்றொரு இனத்தை கவர்வதற்காகவா?
0: இல்லை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பட்டாம்பூச்சிகளுடைய கலரை வச்சு தான் வந்து அதை வந்து வகைப்பாட்டியலில் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அழகிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடும்பம் இருக்குது.
1: சரி.
0: அடுத்து வெள்ளையன்கள், அந்த வெள்ளையன்களில் பார்த்தீங்கன்னா மஞ்சளும் இருக்கும் வெள்ளை நிறமும் அதில் இருக்கும். அடுத்து வந்து வரியன்கள் அப்படின்ட்டு இருக்கும். வரியன்கள்னு சொல்லும்போது நீங்கள் நிறையா கோடெல்லாம் நீங்கள் அதில் பார்க்க முடியும். அதே மாதிரி நீலன்கள் லைக்கேனிடைன்னு சொல்லுவோம், நீலம். அது வந்து ரெக்கையை விரிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நீலம் தெரியும். மேக்ஸிமம் வந்து நீங்கள் பட்டாம்பூச்சியில் வந்து ரெக்கையை வந்து விரித்து வைக்காது, அது நேராக தான் மூடி தான் இருக்கும். ஆனால் இரவுல வரக்கூடிய அந்துப்பூச்சிகள் மாத்துன்னு சொல்லுவோம், இதுவும் இதோட இனத்தை சேர்ந்ததுதான் இரவாடிகள்னு சொல்லுவோம். அந்த பூச்சி எப்பயுமே ரெக்கையை விரிச்சுதான் இருக்கும். ஸோ இதான் அந்த பட்டாம்பூச்சிக்கும் இந்த இது வந்து அந்துப்பூச்சின்னு சொல்லுவாங்க அல்லது விட்டில் பூச்சின்னு சொல்லுவாங்க, இதுக்குள்ள வித்தியாசம். அதே மாதிரி தாவிகள் அப்படின்னு சொல்லிட்டு பட்டாம்பூச்சி இனங்கள் இருக்கு, அது தாவும். அது வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து சின்ன சின்ன செடிகளை நீங்க பார்க்க முடியும். ஸோ நீங்க நீலம் இருக்கும், வெவ்வேறு வண்ணங்கள் இருக்கும். இப்போ நமக்கு ரத்தம் வந்து ஏன் சிவப்பு கலரில் இருக்குது? காரணம் வந்து ஹீமோக்ளோபின் சொல்லி ஒரு நிறமி. அதே மாதிரி தான் இந்த வண்ணங்கள் பல்வேறு விதமாக இருக்கிறதுக்கு காரணம் வந்து அதில் இருக்கக்கூடிய நிறமி, நிறமியை வச்சு தான் வந்து அதோடைய கலர் வந்து வித்தியாசம்.
1: இலைகளில் பச்சையங்கள் இருக்கிற மாதிரி,
0: பச்சையங்கள் இருக்கிற மாதிரி. இப்போ நீங்கள் பறவையிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நாரைன்னு பூநாரைன்னு சொல்லி ஃப்ளமிங்கோ, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிங்க் ஷேடில் வரும். அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அது சாப்பிடக்கூடிய ஃபுட்டில் இருக்கக்கூடிய நிறமிகள், நண்டு இதெல்லாம்
1: உயரமான ஒரு ஃப்ளமிங்கோ பறவை. இல்லை
0: ஃப்ளமிங்கோ பறவை அந்த கலர், இது வந்து அது சாப்பிடக்கூடிய உணவுலேருந்து வரக்கூடிய அந்த கெமிக்கல். ஸோ அதை வச்சு அந்த பாடியில் டெவலப் ஆகிற கெமிக்கலை வச்சு தான் அந்த நிறம் வந்து மாறுது.
1: மாறுது. இயற்கை அப்படின்றது ஒரு அட்சய பாத்திரம். அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு பாதுகாத்துக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய தன்மை கூடியது. இந்த பட்டாம்பூச்சிகள் இயற்கையுடைய சமநிலைக்கு எந்த அளவுக்கு உதவுகின்றன?
0: ஆக்சுவலாக பட்டாம்பூச்சி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இருக்கா இல்லையா, இருந்துச்சு அப்படின்னா அந்த சுற்றுச்சூழல் வந்து ஒரு ஆரோக்கியம் இருந்ததாக இருக்குன்னு சொல்லுவாங்க அறிவியலாளர்கள். இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது வாழத்தகுந்த சூழல் இல்லை. ஸோ அப்போ வாழத்தகுந்த சூழல் இல்லைன்னா ஏன் அது வாழத்தகுந்த சூழல் இல்லை? ஸோ பட்டாம்பூச்சிக்கு தேவை வந்து என்னென்னா அதோடைய உணவு. இப்போ யூஸ்வலாக நம்ம வந்து ஒரு இடத்துல போய் நம்ம தங்க போகிறோம் அப்படின்னா அங்கே வாழத்தகுந்த சூழல் இருக்கான்னு பார்ப்போம், நல்ல தண்ணி இருக்கான்னு பார்ப்போம், இந்த ஏரியா எப்படி இருக்குது. ஸோ நிறையா விஷயங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி தான் இந்த பூச்சிகளுக்கு தேவையான விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு சாப்பாடு, உணவு பார்த்தீங்கன்னா கட்டாயம் வந்து எல்லாத்துக்குமே தெரிந்த விஷயம், பூலேருந்து அது தேனை எடுக்கக்கூடியது. அடுத்து வந்து அதனுடைய முட்டை இடணும் அது. ஸோ அப்போ தேன் எங்கெல்லாம் இருக்கும், பூக்கள் நிறையா இருக்கக்கூடிய அந்த இயற்கை

0: சூழலில் வந்து கட்டாயம் அங்கே நீங்கள் பட்டர்ஃப்ளையை பார்க்க முடியும். அதே நேரத்தில் தேன் வந்து உணவு, அப்போ உறைவிடம் இருக்கு அதோடைய யங் ஒன்ஸ், அதாவது இளமை பருவம் இருக்கிற முட்டை பருவம் பீப்பா பருவம்லாம் எங்கே வந்து உயிர் வாழணும், அதுக்கு வந்து தனியாக வந்து தாவரங்கள் ஹோஸ்ட் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து முட்டையிலேருந்து வெளியே வந்த பிறகு வாழ்கிறதுக்குன்னு சொல்லிட்டு சில தாவரங்கள் இருக்கும். அதே நேரத்தில் அதுக்கு சாப்பாடெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா ஃப்ளவரிங் பிளான்ட். ஸோ இப்போ கருவேப்பிலை மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து நீங்கள் வந்து கருவேப்பிலை அலகின்னு சொல்லிட்டு ஒரு வண்ணத்து பூச்சி இருக்குது.
1: சரி,
0: அது வந்து அந்த கருவேப்பிலையில் முட்டையிடும். முட்டையே அங்கே இடுதுன்னா அந்த முட்டையிலேருந்து வரக்கூடிய அந்த லார்வா அதில் இருக்கக்கூடிய இலைகள் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுலேயே பீப்பாவாக மாறி அதுக்கப்புறம் வெளியே வரும். ஸோ இப்படி கொய்யா கொய்யாவில் நீங்கள் பார்க்க முடியும். அதே மாதிரி நீங்கள் வந்து நம்ம ரோட்டோரங்களில் வந்து ஒரு வயலட் கலர் பூவோட ஒரு கலைச்செடி இருக்கும், பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கலைச்செடியில் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு பட்டர்ஃப்ளை,
1: சரி,
0: ஸ்ட்ரைப்டு டைகர்னு சொல்லுவோம், ஆரஞ்சு வரியன்கள்னு நம்ம சொல்லுவோம், அந்த பட்டர்ஃப்ளை வந்து அதில் தான் முட்டையிடும். இப்போயுமே நீங்கள் போய் அதில் அந்த செடியில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா முட்டைகள் இருக்கும் இலைக்கடியில். அதே மாதிரி அந்த புழுக்கள் ஒரு மஞ்சள் பச்சை வரி வரியாக இருக்கும், அது வந்து அந்த புழு அங்கே தான் இருக்கும். ஸோ இப்படி தாவரங்கள் வந்து அதுக்கு தேவையான தாவரங்கள் சாப்பிட்றதுக்குன்னு தேவையான தாவரங்கள், அதே நேரத்தில் அதோடைய முட்டை பீப்பாக வரக்கூடிய, ஸோ இப்படி வித்தியாசமாக வந்து தாவரங்களை வந்து இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இது கட்டாயம் இருக்கும். அப்போ இதுக்கு தேவையானது தாவரங்கள்.
1: சரி,
0: அப்போ தாவரங்கள் எங்கே அதிகமாக இருக்குது? தாவரங்கள் வந்து நம்ம கலைச்செடியிலேருந்து சொல்லலாம், அதே நேரத்தில் வந்து பெரிய மரங்கள் வரைக்கும். ஸோ எல்லாமே இருக்குன்னா அந்த இடத்துல கட்டாயம் உங்களுக்கு பட்டர்ஃப்ளை இருக்கும்.
1: நீங்கள்
0: கலைச்செடி பார்க்கும்போது மலர் தாவரங்கள், தாத்தா செடி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த தாத்தா செடியில் தான் இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம வந்து அதிகமாக நம்ம இப்போ பயன்படுத்துறது இல்லை. அதில் வந்து நிறைய மருந்து தாவரமாக அது இருக்குது, அதில் மருந்து யூஸ் பண்ணி நிறைய பண்ணும். பட் ஆனால் நம்ம ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா தாத்தா செடி இருக்கும், ட்ரைடாக்ஸ் ப்ரொக்குபன்னு சொல்லுவாங்க. அந்த செடியில் அந்த பூவை பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கட்டாயம் நீங்கள் பட்டர்ஃப்ளை நிறையா பார்க்க முடியும். ஸோ எங்கெங்கே பூக்கள் இருக்கோ பட்டர்ஃப்ளை, உங்கள் வீட்டுக்கு வந்து பட்டர்ஃப்ளை வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பூத்தாவரங்கள், அது பூ பூக்கூடிய தாவரம் எந்த தாவரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வச்சிங்கன்னா கட்டாயம் வீடு தேடி வந்து கட்டாயம் இருக்கும்.
1: சரி,
0: ஸோ அப்போ மரங்கள் இருந்துச்சுன்னா கட்டாயம் இருக்கும். அப்போ மரங்கள் எங்கெல்லாம் இருக்கும், மரங்கள் வளரக்கூடிய அந்த மண் நல்லா இருக்கணும். அப்போ இயற்கை சூழல் எங்கெங்கெல்லாம் நல்லா இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் உயிரினங்கள் அதிகமாக பார்க்கலாம், எஸ்பெஷலி இந்த பட்டர்ஃப்ளை நீங்கள் நிறைய பார்க்கலாம்.
1: இப்போ பறவைகள் அப்படி எடுத்துட்டோம்னா பறவைகளுக்கு வலசை போகக்கூடிய அந்த தன்மை இருக்கும், பட்டாம்பூச்சிகளும் வலசை போகுமா சார்?
0: கட்டாயம். நிறைய பேருக்கு இது தெரியாத விஷயமாக இருக்குது. பட்டாம்பூச்சிகள் வந்து மழைக்காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மேற்கிந்திய மலைத்தொடர்லேருந்து கிழக்கிந்திய மலைத்தொடருக்கு வரும், எஸ்பெஷலி தான் நான் சொன்னேன் இந்த செப்டம்பர் மாதம் தென்கிழக்கு தென்மேற்கு அந்த பருவமழை காலங்கள் இருக்கு இல்லையா. அப்போ கோயம்புத்தூரில் நீங்கள் நிறையா பட்டர்ஃப்ளை பார்க்கலாம். ஸோ அங்கேருந்து நம்ம கிழக்கிந்திய மலைத்தொடருக்கு வலசை போகக்கூடிய பட்டர்ஃப்ளை பார்க்கலாம். அதே நேரத்தில் அறிவியல் தரவின்படி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்மளுடைய மதுரையிலேருந்து ஸ்ரீலங்கா வரைக்குமே வந்து வண்ணத்து பூச்சி வந்து வலசை போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
1: அந்த சிறைகள் வச்சுட்டு இவ்வளோ தூரம் பறக்கும்
0: பறக்க, அதான் இன்னொரு ஆச்சரியமான விஷயம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மொனார்க் பட்டர்ஃப்ளைன்னு சொல்லுவோம்.
1: சரி,
0: ஸோ நம்ம ஊரில் இந்த ஆரஞ்சு கலரில் வரி வரியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி பட்டர்ஃப்ளை வந்து அமெரிக்காவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 3000 கிலோமீட்டர் வந்து அது வலசை போதும். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஒரு நான் இப்போ பறவைகள் சொன்னேன், ஒரு 1000 பறவை வலசை போகிற பார்த்துருக்கோம். இதே மாதிரி அதிகளவு எண்ணிக்கை உள்ளைய இந்த மொனார்க் பட்டர்ஃப்ளை வலசை போகிறத வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க.
1: சரி,
0: நிறைய பேர் அதை பார்க்கும் செஞ்சுருக்காங்க. திடீர்னு பார்த்தா மேலே நிறைய பறந்து போகிறது என்னான்னு பார்த்தா அது மொனார்க் பட்டர்ஃப்ளை பறந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அறிவியல் தரப்படி 3000 கிலோமீட்டர் வந்து அது வந்து வலசை போயிருக்கு.
1: கண்டிப்பாக ஒரு ஆச்சரியம் தான், ஏன்னா காட்டினுடைய வேகம் பறவைகள் வந்து சமாளித்து பறந்துடும், அது வந்து ஏரோடைனமிக்ஸ்னு சொல்லுவாங்க. இதுகிட்ட அந்த ஏரோடைனமிக்ஸ் தன்மை இல்லாமல் இருந்தாலும் ஒரு உத்வேகம் கொண்டு பறக்கக்கூடிய பட்டாம்பூச்சி,
0: இதில் பறவைகள் நிறைய பறவைகள் அது அதுலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா மைக்ரேட்டரி பேர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த வாட்டர் பேர்ட் தண்ணியில் இருக்கக்கூடிய பறவைகள் தான் வலசை போகும்னு சொல்லுவோம். நம்ம நிறைய அது லோக்கல் மைக்ரேஷன் தான் போகும். ஆனால் வண்ணத்து பூச்சியில் எல்லாமே கிடையாது, ஒரு சில வண்ணத்து பூச்சியில் மட்டும்தான் இந்த மாதிரி வலசை போகிறத வழக்கமாக கொண்டிருக்கு.
1: விலங்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஹைபர்னேஷன் அப்படின்னு ஒரு இருக்கும், பனிக்கால உறக்கம், நீண்டகால உறக்கம் இருக்கும். இப்போ இந்த

0: மாதிரி ஹைபர்னேஷன் பட்டாம்பூச்சிகள் மேற்கொள்ளுமா சார்?
1: பட்டாம்பூச்சியோட ஆயுள் காலம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 15 நாள். நார்மலாக இருக்கக்கூடிய சைஸில் இருக்கக்கூடிய பட்டாம்பூச்சிகள், கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கக்கூடிய பட்டாம்பூச்சிகள் ரொம்ப ரேராக வந்து சில மாதங்கள் இருக்கும்.
0: சரி.
1: ஸோ அதோடய லைஃப் சைக்கிளே இவ்வளோதான்,
0: கம்மி தான்.
1: ஸோ அப்போ ஹைபர்னேஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறது குளிர்கால தூக்கம் அல்லது கோடைகால தூக்கம்ன்றது என்னென்னா, அதுக்கு தேவையான சுற்றுச்சூழல் இல்லாத பட்சத்தில் அது வந்து உறக்கத்துக்கு போகும்.
0: அதை நம்ம பார்க்க முடியும்,
1: பார்க்க முடியும். பட் பட்டாம்பூச்சிகள் வந்து அது தேவையில்லாத சூழல் வந்து அதுக்கு இருக்கக்கூடிய பாதி, ஏன்னா மரங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கோடைகால தூக்கம் அது குளிர்கால தூக்கம்லாம் எங்கே நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆர்க்டிக் அண்டார்க்டிக் அதிக அளவு பனி இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல திடீர்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் பயங்கரமான குளிர் இருக்கும், எல்லாமே மூடி இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் வந்து பட்டர்ஃப்ளை கிடையாது, ஆர்க்டிக் அண்டார்க்டிக் அந்த மாதிரி இடத்துல. அதே மாதிரி தார்பான், இப்போ தான் நான் சொன்னேன் 29 டிகிரி சென்டிகிரேட்,
0: அதோடைய இருக்காது
1: 29 டிகிரி சென்டிகிரேட், அது உகந்த வெப்பநிலை.
0: சரி.
1: ஸோ அப்போ டிராபிக்கல் கண்ட்ரீஸில் மட்டும்தான் வந்து இதோடைய நம்பர் வந்து அதிகமாகவே இருக்கும். அதிக வெப்பநிலை டெல்லி பார்க்குறோம், 40 டிகிரி சென்டிகிரேட் பார்க்குறோம். ஸோ அங்கே வந்து பட்டர்ஃப்ளை வந்து இப்போ இந்த சூழலில் இருக்கக்கூடிய பாசிபிலிட்டி கிடையாது. ஸோ அப்போ தான் வந்து என்ன ஆகுதுன்னா, எந்த இடத்துல அதுக்கு தகுந்த சூழல் வெப்பநிலை இருக்கோ அந்த இடத்துல இது வந்து சர்வைவலாக இருந்துகிட்டே இருக்கும், மிச்ச இடத்துல குறைவாக தான் இருக்கும்
0: இருக்கும்.
1: ஸோ இது வந்து குளிரத்த பிராணின்னு சொல்கிறோம். அதோடைய பரவல் அப்படின்னு சொல்கிறது ஒரு மாதிரி ரெஸ்ட்ரிக்டடு தான்.
0: இப்போ வந்து பட்டாம்பூச்சிகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு காலத்தில் அதிகமான எண்ணிக்கை, இப்போ சின்ன பிள்ளையெல்லாம் நாங்கள் கூட பார்த்துருக்குறேன், இந்த தும்பை பூவெலாம் சொல்லுவாங்க, ஒரு இப்போ மழை பெஞ்சு முடிஞ்சவுடனே அவ்வளோ பட்டாம்பூச்சி எங்கேருந்து கிளம்பி வரும்னு தெரியல. ஆனால் இப்போது அந்த எண்ணிக்கையால் பட்டாம்பூச்சிகளை வந்து பார்ப்பதற்கு அரிதாக இருக்குது. இந்த டிக்ரீஸ், இந்த நிலைக்கு என்ன சார் காரணம்?
1: அதான் சுற்றுச்சூழல் வந்து அதுக்கு தகுந்ததாக இல்லாமல் இப்போ மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு மெயினான காரணம் என்னன்னு பார்க்கும்போது நம்மளை தான் சொல்லணும், மனிதர்கள் தான். பட்டாம்பூச்சிகளுக்கு உணவு வந்து பூக்கள், பூக்களில் இருக்கக்கூடிய தேன். ஸோ தேன் எடுக்க தான் அது போகுது. பட் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல வந்து பூச்சிக்கொல்லி மருந்து அடித்து வச்சுருக்கோம். ஸோ அப்போ பூச்சிக்கொல்லி மருந்து அடித்து வச்சுருக்கிற நேரத்தில் அது வந்து அதை வந்து என்ன செய்யும், அது அந்த ஸ்மெல் வந்து அதை விரட்டி விடும். சப்போஸ் அதை மீறி அது சாப்பிடும்போது அந்த பூச்சிக்கொல்லியினால் அதை அவருடைய எண்ணிக்கை குறையிறதுக்கு, ஏன்னா இது இதோடைய எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா 15 நாள் தான் அதோட வாழ்க்கை சுழற்சியே. ஸோ அப்போ அந்த நேரத்தில் வந்து நம்பர் குறையிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஒரு பட்டர்ஃப்ளை வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு அதோடைய லைஃப் சைக்கிளில் வந்து ஒரு 100 முட்டை இடலாம். அப்போ அந்த 100 முட்டையும் வந்து அடுத்த பருவத்துக்கு மாறக்கூடிய சூழல் இருந்தது அப்படின்னா கட்டாயம் வந்து எண்ணிக்கை வந்து அதிகமாக தான் போகும். ஸோ இது மெயினாக வந்து இதுதான் காரணம், நம்ம பூச்சிக்கொல்லிகள் இருக்குது. அடுத்து வந்து அதுக்கு தேவையான நகரமயமாக்கல் அப்படின்றதில் நம்ம மரங்களில் வெட்டிடுறோம், நம்ம அதுக்கு தேவையான பூச்செடிகள் புல்லுலாம் வந்து பார்த்தீங்கன்னா சில பூச்சிகளுக்கு வந்து சில வனத்து பூச்சிகள் வந்து புல்லில் இருக்கும். நம்ம இப்போ புற்கள் வந்து அதிகமாக நம்ம வச்சுக்கிறதே கிடையாது. சி இப்படி நமக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு நிறைய அதோடைய வாழிடங்கள் நிறையா நம்ம அழிச்சிட்டு வர்றதுனால அது வந்து இருக்கக்கூடிய சூழல் இல்லை. அப்போ இந்த இடத்துல இல்லாமல் எந்த இடம் நல்லா இருக்கோ அந்த இடத்துக்கு அது போகக்கூடிய சூழல் ஆகுது. எஸ்பெஷலி நீங்கள் மழைக்காலத்தில் அதோடைய நம்பர் இருக்கிறதுக்கு காரணமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, மழைக்காலத்தில் தான் வந்து உங்களுக்கு தாவரங்கள் செழிப்பாக இருக்கும், செடிகள் நிறையாவும் இருக்கும். நேற்று வரைக்கும் நம்ம ஏரியா காஞ்சி போன மாதிரி இருக்கும். மழை விழுந்த ஒரு 3 நாளில் பார்த்தீங்கன்னா என்ன செடி அந்த இடத்துல இருக்குன்னு நமக்கே தெரியாது, நிறைய செடி வர ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த செடிகளில் இருக்கக்கூடிய இலைகளை சாப்பிடக்கூடிய புழுக்கள், அதே மாதிரி அந்த அதில் இருக்கக்கூடிய பூக்களை இருந்து தேன் எடுக்கிறதுக்கு, அதனால தான் வந்து இந்த மழைக்காலத்தில் நீங்கள் அதிக அளவு இதை பார்க்க முடியும்.
0: ஒரு புழு அந்த ஒரு பட்டாம்பூச்சியை மாறுவதற்கு எவ்வளவு நாட்கள் எடுத்துக்கணும் சார்?
1: முட்டையிலேருந்து வர்றது வந்து 5 to 10 நாளில் வரும்.
0: சரி.
1: முட்டையிலேருந்து வர்றது. அடுத்து கம்பளிப்பூச்சி வந்து 2 to 4 வாரம். கம்பளிப்பூச்சி, அதாவது கம்பளிப்பூச்சி என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு அறிவியல் பூர்வமாக 1st instar 4th instar 15th instar லார்வா, அதாவது டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து புழு சின்னதாக இருக்கும்.
0: சரி.
1: ஒரு 2 நாள் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா புழுவோட சைஸு கூடும், ஏன்னா அதோடைய சாப்பாடு இலையை தான் சாப்பிடும், நிறையா சாப்பிட்டுட்டே இருக்கும்.
0: சரி.
1: ஏன்னா நிறைய சாப்பிட்றதுக்கு காரணம் என்ன, அடுத்து வந்து பீப்புள் ஸ்டேஜ் போகும். ஸோ பீப்புள் ஸ்டேஜில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10-15 நாட்களில் கூட்டில் இருக்கும். ஸோ அப்போ பீப்புள் ஸ்டேஜில் அது உள்ளே உருமாறணும், அதுக்காக தான் வந்து அந்த புழு இருக்கக்கூடிய இதில் வந்து நிறையா சாப்பிடுது. அடுத்து வந்து இது டோட்டலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 45 டேஸில் வந்து உங்களுக்கு அதை முட்டையில் இருந்து வரக்கூடிய விஷயம். ஸோ முட்டையிலேருந்து புழு,

0: ப்ளூலேருந்து அந்த அஞ்சு இன்ஸ்டாரில் ஆர்வம், அப்புறம் பீப்புள் ஸ்டேஜில் 15 நாள். ஸோ ஒரு 40 நாள் கிட்ட வந்து அதோடைய முழு பருவம் அடைந்த வண்ணத்தை பூச்சியாக இருக்கும். அதுக்கப்புறம் அது வந்து ஒரு 15-20 நாள் அதோடைய லைஃப் டைம் இருக்கும்
1: இருக்கும்.
0: அதாவது முத நான் 15 நாட்கள் சொன்னது அடல்ட் பட்டர்ஃப்ளை முழுசாக இருக்கக்கூடியது, அது வந்து இவ்வளோ இவ்வளோ நாள் இருக்கு. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா முட்டையிலேருந்து எடுத்துக்கிட்டோன்னா ஒரு 60 நாள் மினிமம் அதோடைய வளர்ச்சி
1: இருக்கும். இப்போ வந்து பட்டாம்பூச்சிகளுக்கு ஒரு தேன் உணவு, இல்லை அந்த புழுக்கு வந்து ஒரு இலை உணவு. ஆனால் உயிரியல் அந்த ஃபுட் வெப்னு சொல்லுவாங்க, பட்டாம்பூச்சிகள் எதுக்கு உணவாக மாறுது?
0: ஸோ உணவு சங்கிலி நம்ம எடுத்துக்கும்போது தாவரத்திலிருந்து தாவர பச்சினி மாமிச பச்சினி அப்படின்னு போகும். ஸோ இந்த இயற்கையில் இருக்கக்கூடிய இந்த பட்டாம்பூச்சி அதோடைய எப்படி உயிர் வாழுது நம்பர் கம்மின்றது யோசித்தோம், பட் அது எதுக்காக உயிர் வாழுது இயற்கையில் வந்து அது உணவு சங்கிலியில் இருக்குது. அதை சாப்பிடக்கூடியது பார்த்திங்கன்னா பறவைகள், பல்லி, அதே மாதிரி சிலந்தி. ஸோ இதெல்லாம் வந்து என்ன செய்யும் அப்படின்னா இந்த பட்டாம்பூச்சியை உணவாக உட்கொள்ளும். அப்போ இந்த பட்டாம்பூச்சி இல்லைன்னா இந்த மிருகங்களுக்கு கிடைக்கக்கூடிய உணவு வந்து குறைஞ்சிரும். ஸோ அப்போ வந்து அந்த மிருகங்களை வந்து ஒரு ஆல்டர்னேட் அனதர் இன்னொரு சாப்பாடை தேடி போகும். ஆனால் அப்போ வந்து இதனால தான் வந்து இந்த உணவு சங்கிலி அறுபட்டுறதுனால தான் பல்லுயிர் பெருக்கம் அப்படின்றது வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. திடீர்னு நம்ம யோசிக்கலாம், அப்போ நீங்கள் சாப்பிட்றதுனால இதோடய எண்ணிக்கை குறைஞ்சி போயிடும் இல்லையா அப்படின்றது. ஸோ அதையே வந்து தகவமைப்பு பண்ணிக்கிறது, அதாவது சாப்பிட விடாமல் என்ன பண்ணணும். இப்போ நான் ஒரு ஆரஞ்சு பட்டர்ஃப்ளை பற்றி சொன்னேன் நான், ஓகே. அது வந்து நம்ம அந்த வயலட் கலர் எருக்கஞ்செடி, அது அந்த எருக்கஞ்செடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உடைச்சோன்னா அந்த பால் வரும் உங்களுக்கு. அது வந்து ஒரு நச்சு செடின்னு கூட நம்ம சொல்லுவோம். அதை வந்து எந்த ஏதாச்சும் முருகன் சாப்பிட்றதுக்கு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதை சாப்பிட்டதே கிடையாது. ஆனால் அதில் தான் இந்த ஆரஞ்சு கலர் பட்டர்ஃப்ளை வந்து முட்டையிடும். அது வந்து உங்களுக்கு லார்வா வந்து அந்த இலையை தான் சாப்பிடும், அந்த இலையை தான் சாப்பிடும். ஆனால் அப்போ அதுக்கு நச்சு என்ன ஆகுது, நச்சு வந்து நச்சுத்தன்மை வந்து அதுக்கு வராது. ஸோ இதில் முழுமையடைந்த பட்டர்ஃப்ளை அந்த வண்ணத்து பூச்சி ஏதாச்சும் ஒரு பறவை இதை சாப்பிட்டுச்சுன்னா அதுக்கு வந்து கசப்பு தன்மை இருக்கும். இப்போ நம்ம கருணக்கிழங்கு கசப்பாக இருக்குன்னு என்ன செய்வோம், கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுவோம். ஸோ ஒரு தடவை வந்து இந்த ஆரஞ்சு கலர் பட்டர் வண்ணத்து பூச்சி அந்த பறவை சாப்பிட ட்ரை பண்ணிச்சுன்னா அதுக்கப்புறம் அந்த கசப்புத்தன்மை, இந்த கசப்புத்தன்மை வந்தது வந்து இந்த எருக்கஞ்செடினால. ஸோ அதனால அது வாழ்க்கையில் அதை சாப்பிடவே சாப்பிடாது. ஸோ இந்த மாதிரி நிறையா எஸ்கேப் மெக்கானிசம். சில பட்டர்ஃப்ளையும் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கண்ணு மாதிரி இருக்கும் பார்க்கறது. ஸோ இப்படி அதோடைய உருமாற்றத்தை அந்த கலர் ப்ரொடக்ஷனு அந்த வடிவங்கள்னால நிறைய உயிரினங்கள் வந்து தப்பிக்கிறதுக்கும் இது அடாப்டேஷன் வந்து
1: வண்ணங்கள் அந்த கண் மாதிரி பார்த்தா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிரும் வரக்கூடிய பறவை இனங்கள் இல்லையா,
0: இதனால அது தன்னை பாதுகாத்துக்குது.
1: இயற்கையாகவே கொடுத்த ஒரு தற்காப்பு அப்படின்னு சொல்லலாம் அந்த விஷயத்தை. விலங்குகள் அப்படின்னா அதுக்கு ஒரு சரணாலயங்கள் இருக்கும், இல்லை சில பறவைகள் அப்படின்னா அதுக்கு ஒரு சரணாலயங்கள் இருக்கும். பட்டாம்பூச்சிகளுக்கு சரணாலயங்கள்,
0: பட்டாம்பூச்சிகளுக்கு நிறைய இருக்கு. இப்போ நம்ம பக்கத்துலன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரில் பன்னர்கட்டான்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து நம்ம தமிழ்நாட்டில் முக்கியமாக திருச்சியில் ஸ்ரீரங்கம்.
1: சரி.
0: ஸோ இதை வந்து 2016 ஸ்டார்ட் பண்ணதுன்னு நினைக்கிறேன், ஜெயலலிதா அவர்கள் ஸ்டார்ட் பண்ணாங்க. இதுதான் இந்த பூங்கா தான் வந்து ரொம்ப பெரிய வண்ணத்து பூச்சி, வண்ணத்து பூச்சிக்காக மட்டுமே இது பண்ணப்பட்டது. ஏகப்பட்ட அதுக்கு தேவையான பூச்செடிகள் மரங்கள் எல்லாமே இருக்குது. நாங்கள் வந்து கல்லூரியிலேருந்து போகும்போது நாங்கள் ஒரு 125 வகை பட்டாம்பூச்சிகளை இங்கே வந்து நாங்கள் டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம். நாங்கள் வண்ணத்து பூச்சிகளில் அதிகமாக நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் திருச்சியில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கம் போனீங்கன்னா கட்டாயம் வண்ண வண்ண வண்ணத்து பூச்சிகள் நீங்கள் பார்க்காத கலரெல்லாம் வந்து நீங்கள் அங்கே பார்க்க முடியும். சின்னதாக இருந்ததுலேருந்து பெரியதாக இருக்கிறது வரைக்குமே இருக்குது.
1: இப்போ வண்ணங்கள் பார்க்குறப்ப நம்மளுடைய எண்ணங்கள் வந்து ரொம்ப செழுமையாகவும் இளமையாகவும் இருக்கும் அப்படின்றது உன்னதமான விடயமும் கூட. பட்டாம்பூச்சியை வந்து பார்ப்பது சிறிதாக இருந்தாலும் அதை பற்றிய தகவல்கள் வந்து நம்மளை மிகவும் பிரமிக்க வைக்க செய்கின்றன அப்படின்றது ஒரு விஷயம். இந்த நிகழ்ச்சி மூலமாக நேயர்கள்கிட்ட நம்ம சொல்ல விளைவது, நம்மளை சுற்றிருக்கக்கூடிய அந்த இயற்கையை நம்ம அன்றி வாழ்ந்தால் மட்டும்தான் நம் வாழ முடியும் அப்படின்ற ஒரு உன்னதமான ஒரு விஷயத்தை, அது பட்டாம்பூச்சிகளுக்கும் நம்ம வந்து மதிப்பு கொடுக்கணும். ஏன்னா அது ஒரு உயிரினம், அந்த உணவு சங்கிலியில் அது முக்கியமான இருக்குது. உணவு சங்கிலி அறுந்து போச்சுன்னா நமக்கும் உணவு கிடைக்காது அப்படின்ற மிகப்பெரிய ஒரு உன்னதமான தகவல்கள் இன்றைக்கி நம்மளுடைய நிலையத்திற்கு வந்திருந்த அமெரிக்கன் கல்லூரியின் விலங்கியத்துறை பேராசிரியர் எம் ராஜேஷ் அவர்கள் நிறையா தகவல் நமக்காக சொல்லியிருக்கிறாங்க. பட்டாம்பூச்சிகள் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஒரு சுருக்கமாக, இந்த பட்டாம்பூச்சியோடைய இன்றியமையாததை வந்து ஒரு முத்தாய்ப்பாக ஒரு 2 வரிகளை சொல்லிடுங்க சார்.
0: பட்டாம்பூச்சிகள் ஏன் பாதுகாக்கணும், ஏன் இருக்கணும் அப்படின்ற ஒரு நினை

0: இப்போ வந்துகிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, அது பண்ணக்கூடிய முக்கியமான வேலை மகரந்த சேர்க்கை. அந்த மகரந்த சேர்க்கை நம்ம சாப்பிடக்கூடிய மூணு உணவுல ஒரு உணவு கட்டாயம் வந்து இந்த வண்ணத்து பூச்சி மூலமா தான் வந்திருக்கு. மொத்தமா நீங்க பாத்தீங்கன்னா, தேனீக்கள், பட்டாம்பூச்சிகள் இது ரெண்டு சேர்த்து நம்மளுடைய உணவுல 75% கிராப்ஸ், அதாவது உணவு தானியங்கள்ல வந்து இந்த பூச்சிகள் மூலமா தான் பூ வந்து காயாகுது. அது மூலமா நமக்கு உணவாக கிடைக்கிறது. ஸோ அப்ப இப்பேற்பட்ட இந்த வண்ணத்து பூச்சி இனங்களை நமக்கு உணவு தரக்கூடிய, அதன் மூலமா கிடைக்கூடிய உணவை நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். வண்ணத்து பூச்சியில் இல்லைன்னா இந்த உணவு உற்பத்தி வந்து தடைபடும். அதனால நம்ம வந்து இந்த வண்ணத்து பூச்சி இனங்கள் மற்றும் மிச்ச பூச்சி இனங்களையும் நம்ம வந்து ஒரு உதாசீனப்படுத்தாம அதையும் நம்ம பாதுகாக்கிறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும்னு நான் இந்த நிதானத்திலேயே நான் கேட்டுக்கிறேன்.
1: ரொம்ப நன்றி சார். நிலையத்திற்கு வந்து பட்டாம்பூச்சிகளை பற்றின அறிவியல் பூர்வமான தகவல்களையும், இயற்கைக்கு பட்டாம்பூச்சிகள் செய்து வரக்கூடிய உதவிகளையும் தெளிவாக நம்முடைய நிகழ்ச்சியை வாயிலாக தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார்.
0: நன்றி.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது படப்பட பட்டாம்பூச்சி நேர்முகம். பங்கேற்றார் மதுரை அமெரிக்கன் கல்லூரியின் விலங்கியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் எம் ராஜேஷ் அவர்கள். உடன் உரையாடினார் எஸ் கார்த்திகை தீபன். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய அறிவியல் நேரம்.
3: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
4: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
3: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
4: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
5: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
6: ஆகாஷ்வாணி மதுரை மதியாலை 1269 கிலோஹெர்ட்ஸில் நேரம் 12:10. நேயர்கள் கேட்டு ரசிக்கலாம் நட்சத்திர கீதங்கள், காலதாழிய காவிய கானங்களின் தொகுப்பாக.

0: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் சார்பில் வந்திருக்கும் ஓர் செய்தி. மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. இத்துறையின் கீழ் திருவள்ளூர், திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் உட்பட பல்வேறு மாவட்டங்களில் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த பள்ளிகளில் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம் என அனைத்தும் வழங்கப்படுகின்றன. எனவே மாற்றுத்திறனாளி குழந்தைகளை சிறப்பு பள்ளிகளில் சேர்த்து அவர்களின் கல்வி வளர்ச்சியை மேம்படுத்தி இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள சிறப்பு பள்ளி தலைமை ஆசிரியரையும், கூடுதல் விவரங்களுக்கு அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தையும் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்.
1: ஹலோ ஹலோ.

0: கல்யாணத்தை முடிப்பமா, கால நேரம் பாப்பம்மா, கல்யாணத்தை முடிப்பமா. ஹலோ ஹலோ சுகமா.
1: ஆமா நீங்க நலமா.

0: ஆகாஷ்வாணி மதுரை மதிய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நட்சத்திர கீதங்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கேட்கலாம்.
1: குடிப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் அவளை மறந்து விடலாம், அவளை மறப்பதற்கு ஒரு மனம் இருந்தால் குடித்து விடலாம். ஆனால் இருப்பதே ஒரு மனம், நான் என்ன செய்தேன் என்ன செய்தேன்?

பார்த்து பேசவா, பாடம் சொல்லவா.

ஆகாஷ்வாணி மதுரை மதிய அலைவரிசை 1269 கிலோ ஹெட்ஸில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது நட்சத்திர கீதங்கள். கேட்டு ரசித்த நேயர்களுக்கு நன்றிகளை கூறி நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது சுபத்ரா தேவி. நன்றி நேயர்களே.

0: மதியலை 1269 கிலோஹெர்ட்ஸ் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம். இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:00. ஆகாஷ்வாணி மதுரை வானொலியில் நேயர்கள் கேட்கவிருப்பது நாளை தொடரும் நிகழ்ச்சியும் அதன் நேரமும். காலை 5:45 1269 கிலோஹெர்ட்ஸில் எமது காலை ஒளிபரப்புகள் இனிதே துவங்கும். காலை 6:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரா பூபாலன் அவர்கள். 6:15 பக்தி மாலை கேட்கலாம். 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி, அதில் அறிவிப்புகள். இன்று ஒரு செய்தியில் நெல் சாகுபடி உத்திகள் குறித்து விருதுநகர் மாவட்டம் நீர்ப்பாசன சங்கத்தின் தலைவர் நெடுங்குளம் விவசாயி எம் ரவிச்சந்திரன் அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக. 6:55 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எஸ் கண்ணன் அவர்கள். 7:00 அறிவோம் 1000. 7:10 மதுரை தென்றல். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். 7:25 நலமாய் வாழ குடல் சார்ந்த பிரச்சனைகளும் அதற்கான தீர்வுகளும் தகவல் தருகிறார் சித்த மருத்துவர் டிசி ஸ்ரீதேவி அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்குகிறார் ஸ்ரீ தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 மதுரை தென்றல். காலை 8:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 8:02 மதுரை தென்றல். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி தென்னையில் ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை என்பது குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் இணை பேராசிரியர் டாக்டர் எஸ் சுந்தரவதனா அவர்கள் சென்னை அஞ்சலாக. 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி சென்னை அஞ்சலாக. படைப்பு கொடைக்கானல் வானொலி நிலையம். 9:00 அரங்கிசை சென்னை அஞ்சலாக. ஜே ஏ ஜெயந்த் ஃப்ளூட், வி வி ஸ்ரீனிவாசராவ் வயலின், உமையால்புரம் மாலி மிருதங்கம், ஆதம்பாக்கம் கே சங்கர் கடம். 10:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 10:02 எனக்கு பிடித்த பாடல் கேட்கலாம். 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 11:02 மதுரை தென்றல். 12:00 நிகழ்ச்சியும் நேரமும். 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 12:10 இசை மேடை அருணா பிரபா ரங்கநாதன் பாடல் கேட்கலாம். 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மெல்லிசை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 எண்ணெயூர் தோழி வாங்க பேச

பேசலாம். பன்முக திறமை, இசை மற்றும் கலைப்பள்ளியின் நிறுவனர் மற்றும் இயக்குநர் விருந்தா ரமணன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். அதில் மேலும் இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம் பகுதியில் அழகான கூடு கட்டும் தூக்கணாங்குருவி பற்றி ஒரு சில துளிகள் தெரிந்து கொள்ளலாம். உங்களுக்காக பகுதியில் அடித்து என்ன படிக்கலாம், இதில் தனியார் மகளிர் கல்லூரியின் கணிதத்துறை பேராசிரியர் எம் இவான்ஜலின் பிரதிபா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம். 1:45 மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக 1:55 பாரதியார் பாடல். 2 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல் 2:15 மதுரத்தஞ்சல். 2:40 விளையாட்டு அரங்கம். 2:55 வானிலை அறிக்கை. பகல் 3 ஒளிபரப்புகள் நிறைவு பெற்று மீண்டும் மாலை ஒளிபரப்பு 5:27 துவங்கும். அதில் குறளமுதம் 275 கேட்கலாம். 5:30 NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். 6 நிகழ்ச்சியின் நேரமும். 6:05 டெல்லியில் டெல்லி அஞ்சலாக ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம். 6:10 ஒருபட பாடல்கள். திரைப்படம் பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்திலிருந்து பாடல்கள் இடம்பெறும். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:40 மதுரத்தஞ்சல். 6:55 சேவை செய்திகள். 7 மதுரத்தஞ்சல். 7:10 செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள் எழுதியவர் ஜி சுரேகா அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 பண்ணை செய்திகள். 7:30 மண்ணும் மணியும் விதை பரிசோதனை குறித்து எம் மகாலட்சுமி. மதுரை விதை பரிசோதனை நிலையத்தின் விதை பரிசோதனை அலுவலர் எஸ் கமலாராணி, விதை முதுநிலை வேளாண் அலுவலர் பி ஆர் ராமலட்சுமி, வேளாண் அலுவலர் ஆகியோர் தரும் தகவல்கள் கேட்கலாம். 8 செய்தி அறிக்கை சென்னையில். 8:05 மதுரத்தின்றல். 8:45 இது நம்ம ஏரியா. 8:30 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். 8:45 இது நம்ம ஏரியா. 9 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 செய்தி சுடர். 9:30 அரங்கிசை. 10:45 நட்சத்திர கீதங்கள். 11 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 ஒளிபரப்புகள் இனிதே நிறைவு பெறும். நேயர்கள் இதுவரை கேட்டது நாளை தொடரும் நிகழ்ச்சியும் நேரமும். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை மதிய அலைவரிசை 1269 கிலோஹெட்ஸில் நமது இன்றைய ஒளிபரப்பு இனிதே நிறைவு பெறுகிறது. மீண்டும் அதிகாலை 5:45 காலை ஒளிபரப்பில் சந்திக்கலாம். வணக்கம். ஜெய்ஹிந்த்.